நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவரிடம் 1948 ஸ்ராவண மாதம் 9ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் தேதி இன்று வெள்ளிக்கிழமை. மத்தியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 39 நொடி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 5:52, நொடி. நாளொரு குரல். தெய்வத் திருமறை திருக்குறளின் இன்றைய குரல் பொறையுடைமை என்ற அதிகாரத்தின் 157வது குரல். திறனல்ல தற்பிற செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று. இதன் பொருள், தகுதி அல்லாதவைகளை தனக்கு பிறர் செய்த போதிலும் அதனால் அவருக்கு வரும் துன்பத்திற்காக நொந்து அறம் அல்லாதவைகளை செய்யாதிருத்தல் நல்லது. இதைத்தான் திருவள்ளுவர் திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறநல்ல செய்யாமை நன்று என்கிறார். நாளொரு குரல் கேட்போம், அதன்படி நடப்போம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். வருவது நிகழ்ச்சி நிரல். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க நானலம் பேணுவோம். வழங்குபவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் முள்ளங்கி சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறைதா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர்வாழ் பறவைகளின் பங்கு தொடர்ச்சி. வழங்குபவர் பி சுரேந்தர் அவர்கள். காலை 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமையில் வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனையிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, சர்க்கரை நோய்களிலும் பாத பராமரிப்பும் குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்டமேற்பிடும் மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 8:30 தகவல் தளம். காலை 9:00 அரங்கிசை. சோழவரம் என் வெங்கடேசன் அவர்கள் வாசித்துள்ள நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். நிகழ்ச்சி சென்னையஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூர் வழி நேர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம் கதையின் நாயகிகள் பகுதி 1. பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. நண்பகல் 12:00 கொல்லத்தான் நினைக்கிறேன் நாடகம். எழுதியவர் ஜி நாகதேவன் அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகள். 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் பெண்களின் உரிமைகளும் அதிகாரமளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரேட் ரோஸ்லின் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இணைவை, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னையஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல். 3:10 முதல் மாலை 5:00 வரை வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 தொடங்கும். மாலை 5:00 பொன்மாலை பொழுது ஆனந்தம் என தொடங்கும் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி.

6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் உளுத்தம்பட்டு கிராம உழவர் எஸ் சுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம், டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ் எல் நானு அவர்கள். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 குசுனவரின் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். இரவு 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பகல் 2:00 பிற்பகல் 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகள். காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இவையாவும் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று. இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் காலை 7:30 முதல் 7:45 வரை காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த தினசரி விமர்சனம் டெல்லி அஞ்சல். 7:45 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலில் இணைகிறார் ஆர்ஜி பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்விருப்பம். 10:02 கிட் சிட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இந்த நிகழ்ச்சிகள் எஃப்எம் ரெயின்போவில் இன்று. நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனையடுத்து ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். அதனையடுத்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க நான் நலம் பேணுவோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் என் மீனாட்சி அவர்கள்.
2: தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, பயனில பல்லார்முன் சொல்லல், சொல்ல வல்லாயோ கிளியே சொல்ல நீ வல்லாயோ, இவை அனைத்துமே மூத்தோர் வாக்கு. எப்படி சொல்ல வேண்டும், யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுப்பவை சொற்கள்தான். சொல் என்பது வார்த்தை, அதிலும் அர்த்தம் செறிந்த வார்த்தையாகும். மனித நாகரிகத்தின் வளர்ச்சி சொல். ஆதி காலத்தில் ஒலியின் மூலமாகவும் சைகைகளின் மூலமாகவும் தனது கருத்துக்களை தெரிவித்த கற்கால மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி எழுத்து, சொல், சொற்றொடர் என்று அபரிமிதமான வளர்ச்சி அடைந்தான். அறிவு விருத்திக்கும் எண்ண வெளிப்பாட்டிற்கும் உறவுகளின் ஒருமைப்பாட்டிற்கும் மொழிக்கு அடிப்படையாக விளங்கும் சொல்லே உதவுகின்றது. ஊக்கப்படுத்த முடியாவிட்டாலும் உற்சாகம் இழக்க வைக்கும் சொற்களை தவிர்த்தல் எல்லோருக்கும் நல்லது. எண்களை கொண்டு பணத்தை எண்ணுகின்றோம், எண்ணங்களுக்காக சொற்களை எண்ணி பேச வேண்டும். நாம் சிந்திக்கும் அளவுக்கு சொற்களோ வார்த்தைகளோ வடிவம் பெற்று பேச்சாக வெளிவருவது இல்லை. மனக்குகைக்குள் மனிதர் தொடமுடியாத ஏராளமான இரகசியங்கள் புதைந்து கிடக்கின்றன. வெளியில் கொட்ட முடியாதவற்றை நாம் மனதிற்குள் பேசி ஆறுதல் அடைகின்றோம். ரோஜா மலர் மிகவும் அழகானதுதான், ஆனால் அதில்தான் கையை குத்தும் முள்ளும் சேர்ந்த அமைப்பாக இருக்கின்றது. சொற்களும் அப்படித்தான், அவை அழகானவை, ஆனால் அளவு தெரியாமல் பயன்படுத்தப்படும் பொழுது ஆபத்தானவையாக உருமாறுகின்றன. சில சொற்கள் நம் வாழ்க்கை பாதையையே திசை மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்தவை. சோர்ந்து போய் விரக்தி மனப்பான்மையில் மனம் நொந்து புலம்புபவர்களிடம் கவலை வேண்டாம், உன்னால் முடியும்,

0: உன் நல்ல மனதுக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் என்று சொல்லி பாருங்கள். சத்து மிகுந்த பானத்தை பருகினால் எப்படி சத்து கிடைக்குமோ அதுபோல அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு உந்து சக்தி கிடைக்கும். சொல் என்னும் மந்திரம் ஆக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். தரமற்ற பண்டங்களுக்கு பொருட்சந்தையில் மதிப்பு கிடையாது, அதை யாரும் வாங்க துணிய மாட்டார்கள். அதுபோலவே மனிதர்களுக்கிடையே தரமற்ற வார்த்தைகளுக்கும் அவற்றை சொல்லும் தராதரம் தெரியாத மனிதர்களுக்குமான தரம் இறங்கி நிற்கும். எனவேதான் எந்த ஒரு கருத்தையும் பதிவு செய்யும் போது தரம் தாழ்ந்த சொற்களை புறந்தள்ளிவிட்டு பண்பட்ட சொற்களை கை கொள்ள வேண்டும். சொல்லிய சொல்லை திரும்ப பெற முடியாது. தீயினார் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்று சொல்லின் தன்மையை திருக்குறள் அழகாக சொல்லிக் கொடுக்கிறது. தீயினால் சுட்டதை புண் என்றும் சொல்லும் சொல்லினால் ஏற்படும் தாக்கத்தை வடு என்றும் அழகாக தரம்பிரிக்கிறார் ஐயன் வள்ளுவர். தீக்காயம் மூலமாக புண் ஏற்படும், ஆனால் குணமாகி மறைந்துவிடும். ஆனால் சொன்ன சொல்லினால் ஏற்பட்ட காயம் வடுவாக மாறி என்றும் மாறாமல் மறையாமல் இருக்கும். எனவே சொல் ஆட்சி திறனை நல்லாட்சி திறனாக வளர்த்து வாழ்க்கை வளம் பெற பாடுபடுவோம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் என் மீனாட்சி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி

நேரம் 6:15 ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை இது. வெள்ளிக்கிழமையிலே விடியும் வேளையிலே பக்தி பாக்களால் இறையொருள் வேண்டி வலம் வருகிறது தெய்வீக ராகம். இன்றைய தெய்வீக ராகத்தில் தொடக்கமாக எல்லார் ஈஸ்வரி பாடிய பாடல்.

இதுவரை வரம் வேண்டி வலம் வந்தது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். இனி வருவது சேவை செய்திகள். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்பியூன் வி மணவெளி அருள்மிகு செல்வமுத்து மாரியம்மன் ஆலய சடல் பிரம்மோற்சவ விழாவில் இன்று காலை சிறப்பு அபிஷேகம், பகல் பால் சாகை வார்த்தல், மாலை சடல் உற்சவம் நடைபெறும். புதுச்சேரி கவுண்டன்பாளையம் ஸ்ரீ அம்பாள் நகர் ஆருத்ரா நகர்

உள்ள அன்னை ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலய செடல் உற்சவத்தில் பகல் பால் சாகி வார்த்தல், மாலை செடல் உற்சவம், இரவு அம்மன் வீதி உலா. புதுச்சேரி மூலக்குளம் சாலை திரு அருள்மிகு முத்துமாரியம்மன் ஆலய 23ஆம் ஆண்டு ஆடி மாத உற்சவத்தில் இன்றிரவு குத்துவிளக்கு பூஜை நடைபெறும். நேர்களின் சேவை செய்திகள் பிரிவில் இடம்பெறத்தக்க உங்கள் பகுதி தகவல்களை எங்களுக்கு தெரிவிக்க விரும்பினார் நிலைய இயக்குனர் சேவை செய்திகள் பிரிவு ஆகாஷ்வாணி இந்திரா நகர் புதுச்சேரி 6 என்ற முகவரிக்கு அனுப்பலாம். அல்லது airpandi@gmail.com என்ற மின்னஞ்சலிலும் அனுப்பலாம்.

நேயர்களே, இப்பொழுது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-6458, தொலைபேசி எண் மீண்டும் 044-249-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசை. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 15 நாள் வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. வருவது உழவர்களுக்கான செய்திகள். இதில் இன்று முள்ளங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.

0: கருத்த முத்து ஏதோ வயலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. இங்கே ஆயை காணுமே, மோட்டர் கொட்டாயில் ஆள் இல்லை, வயலில் இறங்கியிருப்பாப்லையோ. ஓஹோ, இன்றைக்கி நடவுன்னு வேற சொன்னார்ல. அப்போ அந்த மேற்கால இருக்கக்கூடிய நடவு வயலில் தான் ஆள் இருக்கணும். ஆமாம் ஆமாம், தலையில் முண்டாசை கட்டிட்டு மண்வெட்டியால் வரப்பை வெட்டிகிட்டு இருக்காரு. கருத்தமுத்து, அப்பா கருத்தமுத்து.
1: யாரு?
2: கருத்தமுத்தா?
0: ஆமாப்பா, நான் தான் நான் தான்.
2: இங்கே அண்டை பொண்ணுங்கிற மாதிரிப்பா.
0: எப்பா அண்டை போட்டியா முடிச்சிட்டியா, மேலே வரியா இல்லை நாங்கள் வரட்டுமா?
2: கருத்தமுத்தா, இதை அண்டை போட்டு முடிக்க போகிறேன், நீ மோட்டர் கொட்டையில் அப்படியே உட்காந்து இந்த கரையேறி வந்துடுறேன்.
0: சரிப்பா சரிப்பா, வாப்பா, நான் மோட்டர் கொட்டையில் உட்காந்துருக்கேன்.
2: அப்பாடா, வாப்பா கருத்தமுத்தா.
0: சரி, இந்த ஒத்த வாழை மரங்க நிற்கிதே.
2: ஆமாம்,
0: நல்லா குலை தள்ளி இப்போ தார் வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கு உள்ள இருக்கு.
2: ஆமாம் கருத்தமுத்தா, பாரு பழுத்து போயிது பழம், அணில் கூட கடிச்சிது போயிரு பழத்தை.
0: ஆமாம்ப்பா ஆமாம்ப்பா, அதாவது மரங்கள்லேயே பிரசவம் பார்த்த உடனே தாய் இறக்குற மாதிரி இறந்து போகிறது இந்த வாழை மரம் தான்ப்பா.
2: அப்படியே சொல்கிறா?
0: ஆமாம்ப்பா, வாழை மரம் தார் விட்டு போச்சுன்னா அடுத்து அதுக்கு இறப்பு தான். வேறு மரத்துக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு நிலைமை இல்லைப்பா.
2: எப்படி சொல்கிறேன் கருத்தமுத்தா?
0: இப்போ நம்ம எவ்வளவோ பயிர் வைக்கிறோம்.
2: ஆமாம்,
0: அதில் வாழை மரம் மட்டும்தான்ப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது அடுத்த சந்ததியை உருவாக்கிடுச்சுன்னா அது தன்னைத்தானே அழிச்சிக்கும்ப்பா.
2: கருத்தமுத்தா நீ சொல்கிறது, நெல் கதிர் அறுவடை செஞ்ச பிறகு நெல் பயிர் கூட தான் அழிஞ்சு போகுது.
0: கருத்தமுத்து, நாம் அப்படி செய்கிறோம், நெல் அறுவடை பண்ண உடனே அந்த அடி தாழ் இருக்குல்ல, அதை அப்படியே விட்டு ஒரு தடவை தண்ணி வச்சு பாரு, அதுலேருந்து அடுத்த முறையும் கதிர் வைக்கும், ஆனால் பலன் அந்த அளவுக்கு கிடைக்காது, மகசூல்லாம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காதுங்கிறதுனால நாம் நெல் பயிரை அது மாதிரி விடுறதில்ல.
2: ஆமாம் கருத்தமுத்து, வாழை மரம் மாதிரி வேற பயிர் எதனா இருக்குதானே யோசிச்சு நான் சொல்கிறேன்.
0: சரிப்பா சரிப்பா.

0: நேற்று அந்த குப்பன்ட்ட போய் சொன்னியா, அவர் பையனுக்கு அந்த கொத்தவரங்காயெல்லாம் நிறைய சாப்பிட கொடுக்க சொல்லி?
1: ஆ, சொல்லிட்டேன் காத்தமுத்தா, அவரும் சரி சரின்னு சொல்லிட்டாரு காத்தமுத்தா.
0: ஒன்றும் இல்லைப்பா, இன்னொன்று நம்ம சொல்லணும். இந்த முள்ளங்கி இருக்குல்ல,
1: ஆமாம்,
0: அதை குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே நாம் உணவில் கொடுத்துட்டே வந்தோம்னா நல்ல ஞாபக சக்தி கிடைக்குமாப்பா, மூளை சிறந்த வளர்ச்சி அடையுமா.
1: ஓஹோ,
0: முள்ளங்கியை சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு நல்ல மூளை வளர்ச்சி அடையுமா.
1: ஓஹோ,
0: அதனால குழந்தைங்களுக்கு இந்த முள்ளங்கி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதான்ப்பா. அதையும் கொஞ்சம் குப்பன்ட்ட சொல்லிவிடுப்பா.
1: ஆ, சரி சரி காத்தமுத்தா. அப்போ காத்தமுத்தா, இந்த முள்ளங்கி சாகுபடி செஞ்சேன்னா நான்
0: தாராளமாக செய்யலாம்ப்பா. முள்ளங்கி சாகுபடி செய்யறதுக்கு நீ முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, மண் களிமண்ணாக இருக்கக்கூடாது.
1: என் மண் இலகுவான மண் தான்.
0: அதுலேயும் கொஞ்சம் மணல் சாரியாக இருந்தால் ரொம்ப நல்லதுப்பா.
1: அதுவும் இருக்குதா?
0: ஆமாம், மண்டல் மண், மணல் சாரி, இதெல்லாம் வந்து முள்ளங்கி சாகுபடிக்கு ஏற்ற மண்ணுங்கப்பா.
1: அப்போ கண்டிப்பாக நான் பயிர் செய்கிறேன்ப்பா.
0: சரி கத்தமுத்து, தாராளமாக செய்ப்பா.
1: அப்போ முள்ளங்கி சாகுபடி செய்வதற்கான தொழில்நுட்பங்களை பற்றி எனக்கு சொல்லு விவரமா. காத்தமுத்தா, இந்த முள்ளங்கி பயிர் சாகுபடி எல்லாம் மலைப்பாங்கான இடத்துல தான் விளையுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நம்ம பகுதியில் விளையுமா? அதா
0: கட்டாயம் விளையும்ப்பா. மலைப்பகுதிக்குன்னு சில ரகம் இருக்குது. சமவெளி பகுதி, நம்ம பகுதியெல்லாம் வயக்காடாக இருக்குதுல்ல, இதுக்குன்னு தனி ரகங்கள் இருக்குதுப்பா. மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டதாக முள்ளங்கி இருந்தாலும் அந்த காலத்திலேயே எகிப்து, கிரீஸு, ரோமு இந்த மாதிரி பல நாடுகளில் பயிர் செஞ்சு அப்புறம் இந்தியா, இலங்கை இப்படி வெப்பமண்டல பிரதேச நாடுகளில் அது வந்துடுச்சு.
1: ஓஹோ,
0: அதனால் முள்ளங்கி நம்ம நாடு முழுக்க சமவெளி பகுதிகள்லையும் பயிரிடுறாங்க, மலைப்பகுதிகள்லையும் பயிரிடுறாங்கப்பா.
1: ஓஹோ, காத்தமுத்தா, அப்போ நம்ம பகுதியில் முள்ளங்கி சாகுபடி செய்யணும்னா என்ன ரகம் பயிரிடலாம், மண் பற்றின விஷயம், எவ்வளவு விதைகள் தேவைப்படும், அதை பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்லலாம்.
0: கருத்தமுத்து, நம்ம பகுதிகளில் செப்டம்பர் மாதம் பயிர் செஞ்சோம்னா நல்லாயிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து எல்லாரும் சொல்கிறது. கோ1, அப்புறம் பூசாரா ஷமி, பூசாதேவி, ஜப்பானீஸ் ஒயிட்டு, அர்கா நிஷாத் இப்படின்னு பல ரகங்கள் இருக்குப்பா. நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் போய் கேட்டோம்னா நம்ம மண்ணில் இந்த ரகங்களில் எது நல்லா வருதோ அதை நமக்கு பரிந்துரை செய்வாங்க.
1: சரி,
0: அப்படி விதைகளை வாங்கிக்க. மண்ணை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மணல் சாரி மண், வண்டல் மண், இதுலலாம் நல்லா வருது அப்படின்னு. மண்ணை தயார் பண்ணும்போது நம்ம என்ன செய்யணும்னா நல்ல மக்கனை தொழுவுறோம். ஒரு ஹெக்டருக்கு 25 டன் கடைசி உழவின் போது இட்டு நல்லா மண்ணை பொலபொலபொலன்னு ஆக்கணும்ப்பா. நிலத்தை நல்லா உழுது தேவையான அளவுகளில் நீர் பாய்ச்சுவதற்கு ஏற்றவாறு பாத்திகள் அமைச்சுக்கணும்.
1: ஏன்னா
0: பாத்திகளில் தான் நம்ம விதையை போட போகிறோம். மண்ணுக்குள்ளார ஒரு ஜான் நீளத்துக்கு மேலே வந்து அந்த கிழங்கு வந்தாகணும். ஏன்னா முள்ளங்கி மண்ணுக்குள்ளார தானே இருக்கு.
1: ஆமாம்,
0: அப்போ மண் நல்லா புல புலன்னு இருக்கணும்ப்பா. இந்த மாதிரி நம்ம தயார் பண்ணிக்கணும் பாத்திகளை.
1: சரி,
0: ஒரு ஹெக்டருக்கு 10 கிலோ விதை வரைக்கும் தேவைப்படும்பா. தயார் செய்து வச்சிருக்கோம்ல இந்த பாத்தி, அதுல வரிசைக்கு வரிசை 30 சென்டிமீட்டர் இடைவெளியில, செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியில, 1 சென்டிமீட்டர் இல்லைன்னா 1.5 சென்டிமீட்டர் ஆழத்துல விதைகளை ஊன்றணும். நீர்ப்பாசனம் விதைப்பதற்கு முன்னாடியும் செய்யணும், அப்புறம் விதைச்ச பிறகு 3ஆம் நாள் அவசியம் தண்ணி பாய்ச்சணும்ப்பா.
1: சரி சரி,
0: மண்ணில் ஈரம் காஞ்சிராம பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம்.
1: ஓஹோ,
0: ஏன்னா இந்த முள்ளங்கிங்கிறது மண்ணுக்குள்ளார
1: போகணுங்கிற,
0: அதனால தண்ணி வசதி ரொம்ப வச்சுக்கணும்ப்பா.
1: ஈரப்பதத்தோடு இருக்கணும்.
0: ஆமாம்ப்பா, விதைக்கிறதுக்கு முன்னாடி அடியுரமாக 1 25 கிலோ தழைச்சத்து, 100 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து 50 கிலோ இதை கட்டாயம் இடணும்.
1: சரி,
0: நான் சொன்ன மாதிரி மணிச்சத்து 100 கிலோ வரைக்கும் இடணும்ப்பா. அப்போதான்ப்பா நல்லா கிழங்கு பெருத்து, அந்த மண்ணோட கிழங்கை வந்து நம்ம பிடுங்கும் போது கிழங்கு நல்லா பெருசாக இருக்கும். விதைச்ச 15 நாளைக்கு அப்புறம் களை ஏதாவது தென்பட்டுச்சுன்னா கை களையை எடுத்துடுறது நல்லது. வேர்களுடைய வளர்ச்சிக்கு செடிகள் முளைச்ச 15-20 நாட்களில் ரொம்ப நெருக்கமாக செடி இருந்துச்சுன்னா நம்ம களைச்சி விடணும். அப்போதான் ஒன்று போட்டி இல்லாமல்
1: சரி சரி
0: நல்லா வளர்ந்து வரும்ப்பா. விதைச்ச 45 நாளில் கிழங்குகள் அறுவடைக்கு தயாராயிடும்.
1: 45 நாள்ல கிடைச்சிடும்.
0: ஆமாப்பா,
1: பரவாயில்ல,
0: கிடுக்கிட்டுன்னு வளரும்ப்பா. ஆமா, அறுவடைக்கு முன்னாடி லேசாக நம்ம ஒரு தடவை தண்ணி பாய்ச்சிக்கிட்டோம்னா நம்ம பிடுங்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
1: ஓ சரி சரி,
0: அந்த கிழங்குகளை நம்ம எடுக்கிறப்ப ரொம்ப கவனமாக பிடுங்கணும்.
1: ஓ சரி சரி, காத்தமுத்தா, முள்ளங்கி பயிரிடுறதால எவ்வளோ மகசூல் கிடைக்கும், அப்புறம் முள்ளங்கியில் மருத்துவ பயன்கள்லாம் இருக்குது.

0: ஒரு ஹெக்டருக்கு 45 60 நாட்கள்ல 20 30 டன் வரைக்கும் மகசூல் கிடைக்கும்பா. நார்ச்சத்து அதிகமா இருக்கிறதால இந்த மலச்சிக்கல் அதுக்கு பெரிய விடிவு காலம்பா. சில பேர் காலையில ஏஞ்ச உடனே டாய்லெட் போனாங்கன்னா டாய்லெட் வரலன்னு ஆளே டென்ஷன் ஆயிடுவாங்க. அவங்க எல்லாம் வந்து முள்ளங்கி அதிகமா சேர்த்துக்கிட்டாங்கன்னா இந்த மலச்சிக்கல் இருக்காதுப்பா. கல்லீரல் அப்புறம் பித்தப்பை இதில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுப்பா இந்த முள்ளங்கி. முள்ளங்கியில் கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கிறதுனால முள்ளங்கி அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா உடல் எடை வந்து குறையுமா. ஆமாம், இதய நோய்களை குணமாக்குற தன்மை கூட முள்ளங்கிக்கு இருக்குது.
1: பரவாயில்லையா?
0: ஆமாப்பா, இவ்வளோ விஷயம் இருக்குதுப்பா முள்ளங்கியில்.
1: முள்ளங்கி சாப்பிட்டா டாக்டர்கிட்டே போகாத அவள் தான்.
0: ஆமாப்பா, உடம்பு நல்லா இளைச்சி நல்லா ஸ்லிம்மாக நல்லா ஜம்முன்னு இருக்கலாம்ப்பா. அதனால முள்ளங்கி சாகுபடி நீ தாராளமா செய்ய.
1: சரி காத்தமுத்த,
0: அந்த குப்பனை பார்த்தா அவர்த்தையும் சொல்லிடுப்பா.
1: கட்டாயம் சொல்றேன் காத்தமுத்த, முள்ளங்கியும் குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்லிய.
0: அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: காத்தமுத்த, நீ முன்னாடி போயினேர, நான் வாழைத்தார வெட்டிய உனக்கு 4-5 சீப்பு வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போறேன்மா.
0: சரிப்பா சரிப்பா, அப்ப நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன்ப்பா.
1: சரி சரி சரி, வாக்கியா வரப்ப பாத்துப்போம்.
0: சரிப்பா.
1: சரி.
2: உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை முள்ளங்கி சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் உரையாடினார்கள். இன்றிரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் பண்டுட்டி வட்டம் உளுத்தம்பட்டு கிராம உழவர் எஸ் சுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:30 வானொலி நாடக விழா 2026, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம், சென்னை அஞ்சல். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள், சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மாநிலங்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதா முக்கிய அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவித்தார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோருக்கு 10 வரை சிறை தண்டனை, 10 ரூபாய் அபராதம் மற்றும் குற்றவாளிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வது போன்ற கடுமையான தண்டனைகளை வழங்க இது வகை செய்வதாக கூறினார். வழக்குகளை விரைந்து முடிக்க மாநில அரசுகள் சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பதை இச்சட்ட மசோதா கட்டாயமாக்குவதாக அவர் குறிப்பிட்டார். தேர்வு முறைகேடுகள் முக்கியமான பிரச்சினை என்று அவர் தெரிவித்தார். வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுப்பதற்கும் கல்வி முறையில் சீர்திருத்தங்களை கொண்டுவரவும் அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை அவர் பட்டியலிட்டார். அமைச்சரின் பதிலுரையின் போது எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். பின்னர் இந்த மசோதா குரல் வாக்கெடுப்பு மூலம் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் ஏற்கனவே இந்த மசோதா நேற்று முன்தினம் நிறைவேற்றப்பட்டது. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். நம்பகமான தேர்வு முறையை உருவாக்க அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறியுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே வினாத்தாள் முறைகேடு பிரச்சினை நிலவுவதாகவும் இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கல்வி மற்றும் தேர்வு முறைகளில் சீர்திருத்தங்கள் செய்ய வேண்டியதன் அவசியத்தை

0: அரசு உணர்ந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் கடுமையான சட்ட விதிகளை கொண்ட மசோதாவை நாடாளுமன்றம் நிறைவேற்றியுள்ளதாகவும், இது மாணவர்களின் நலனை பாதுகாத்து வெளிப்படையான தேர்வு முறையை ஊக்குவிக்கும் என்றும் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். அறநிலையத்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் ஒப்பந்த புள்ளிகள் அனைத்தும் இனி ஆன்லைன் முறையிலேயே மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
1: நிறைய கான்ட்ராக்ட்ஸ், பிரசாதம் ஸ்டால்ஸ் கொடுக்கறது, பூ பழங்கள் விற்பனை செய்யக்கூடிய கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், பார்க்கிங் கான்ட்ராக்ட்ஸா இருக்கட்டும், அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்ற முறையில நிறைய இந்த டெண்டர் கைட்லைன்ஸ்ல நம்ம மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். முதல்ல அனைத்து கோயில்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உறுதிமொழி படிவங்கள், டெண்டருக்கான அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ஒரே மாதிரியான படிவங்களை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இன்னொன்று, இந்து சமய அறநிலையத்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து டெண்டர்களுமே இனிமேல் ஆன்லைன்ல வந்து நடக்க போகுது. ஆன்லைன்லயே டெண்டருக்கான அந்த ஒப்பந்த புள்ளி கோருதலும் நடக்கும், அதற்கான ஏலமும் ஆன்லைன்லயே நடக்கும். டெண்டர்கள் எடுக்கும் பொழுது லோயஸ்ட் வேல்யூ கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து அந்த வேல்யூவை வந்து மாத்திக்கலாம், திரும்பவும் ஒரு லோயஸ்ட் வேல்யூ வந்து பிக்ஸ் பண்றதுக்கான அந்த வாய்ப்பை நம்ம கொடுக்கறோம். இதன் மூலமாக மிக குறைந்த விலைக்கு நம்மளால வந்து கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண முடியும்.
0: தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மதுரை, கோபிச்செட்டிப்பாளையம், தேனி ஆகிய இடங்களில் அரசு மருத்துவமனைகளில் அலட்சியம் மற்றும் தவறான சிகிச்சைகள் குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவமனைகளின் மேம்பாட்டிற்காக தாவேக்கு அரசு இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மாற்றம் என்று கூறிய ஆட்சிக்கு வந்த தாவேக்கு அரசு நிர்வாகம் தெரியாமல் திணறி வருவதாக அவர் கூறியுள்ளார். இனியாவது மக்களின் அடிப்படை தேவைகளையும் பிரச்சனைகளையும் அரசு கவனிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: வடலூர் சத்தியஞான சபையின் பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு தெரிவித்துள்ளது. அங்குள்ள 70 ஏக்கர் பரப்பளவில் சர்வதேச மையம் அமைப்பது தொடர்பாக கடந்த 2023 பிறப்பிக்கப்பட்ட அரசாணைக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் நீதிபதிகள் திரு ஜெயச்சந்திரன், திரு சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜோதி தரிசனத்திற்கு இடையூறு ஏற்படாத வகையில் மாற்று இடத்தில் நூலகம், யோகசாலை உள்ளிட்டவை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அறநிலையத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சத்திய ஞான சபை வசம் உள்ள 71 ஏக்கர் நிலத்தை சுற்றி சுவர் அமைக்கப்படும் என்றும் அரசு தரப்பில் கூறப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர். இந்நிலையில் இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ், பெருவள்ளியில் சர்வதேச மையம் அமைக்கும் திட்டம் கைவிடப்படுவதாக அரசு கூறியுள்ளதை வரவேற்பதாக தெரிவித்துள்ளார். வள்ளலாரின் நோக்கங்களுக்கு எதிராக முந்தைய திமுக அரசால் மேற்கொள்ளப்பட்ட இந்த திட்டம் கைவிடப்பட்டிருப்பது பாராட்டத்தக்கது என்று திரு அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களை சென்றடைவதில் செய்தியாளர்களின் பணி முக்கியமானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் திரு பழனிசாமி கூறியுள்ளார். நாமக்கல்லில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கில் பேசிய அவர், செய்திகளை நம்பகத்தன்மையுடன் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கூறினார். நவீன தொழில்நுட்பங்களை செய்தியாளர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அத்துடன் செய்திகளை சரிபார்த்து துல்லியமாக மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் திரு பழனிசாமி அறிவுறுத்தினார். தமிழகத்தில் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி ஆகிய 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் நிலக்கரி சுரங்கத்தில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 18 பேர் உயிரிழந்தனர். அடல் புதுமை கண்டுபிடிப்பு இயக்கத்தின் கீழ் புதுமை கண்டுபிடிப்பாளர்களுடன் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று கலந்துரையாட உள்ளார். ராஜஸ்தானின் கோட்டாவில் அமைக்கப்படும் விமான நிலைய பணிகளின் முன்னேற்றம் குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா

0: மற்றும் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு ஆய்வு செய்தனர். ஐநாவின் சர்வதேச தொழிலாளர் அமைப்பும் இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பும் இணைந்து புதுதில்லியில் ஏற்பாடு செய்துள்ள சர்வதேச தொழிலாளர் நலன் தொடர்பான உச்சிமாநாட்டில் மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இன்று உரையாற்றுகிறார். மத்திய அரசின் கல்வி உதவித்தொகை திட்டங்களின் கீழ் தமிழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் ஷெட்யூல்டு வகுப்பைச் சேர்ந்த சுமார் 26 லட்சம் மாணவர்கள் பயனடைந்திருப்பதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் 2467 கோடி ரூபாய் மதிப்பில் நவீனமயமாக்கல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். சென்னையில் இன்று நடைபெறவுள்ள காவல்துறையினருக்கான பதக்கங்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு விஜய் கலந்து கொண்டு பதக்கங்களை வழங்கவுள்ளார். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்றுநர்களுக்கு கலந்தாய்வு மூலம் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதலுக்கான ஆணைகளை மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் சென்னையில் நேற்று வழங்கினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள உணவகத்தை மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மீனங்காடி வளாகத்தில் வியாபாரிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடைகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை மாநில அமைச்சர் திரு வெங்கடரமணன் வழங்கினார். விளையாட்டுச் செய்தி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். பளுதூக்குதலில் ஆடவர் 110 கிலோ இடைப்பிரிவில் இந்தியாவின் லவ்பிரீத் சிங் வெள்ளிப்பதக்கமும் மகளிர் வட்டியறிதலில் சீமா வெண்கலப் பதக்கமும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டிருப்பது தேர்வு நடைமுறைகளை வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இருப்பதையும் தரமான மருந்துகள் கிடைப்பதையும் மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 5 மாவட்டங்களுக்குட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா, ரோஹித் யாதவ் மற்றும் யஷ்வீர் சிங் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:55 8:00.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர்வாழ் பறவைகளின் பங்கு தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் வி. சுரேந்தர் அவர்கள்.
4: நீரில் அதிக நேரம் செலவிடும் பறவைகளுக்கு அடர்த்தியான இறகுகள் இருக்கின்றன. அவ்விறகுகள் அப்பறவைகளை நீரின் குளிரிலிருந்து காக்கிறது. நீர்ப்பறவைகள் சுரப்பியிலிருந்து சுரக்கும் மெழுகு போன்ற பொருளை இறகுகளில் தடவுகின்றன. இதன் மூலம் பறவைகள் தேவையான அளவுக்கு நீரில் மிதக்கும் தன்மையை பெறுகின்றன. மற்ற பறவைகளுடன் ஒப்பிடும்போது நீந்தும் பறவைகளுக்கு குறைவான எண்ணிக்கையிலான நீர்ப்புகா இறகுகள் இருக்கின்றன. இதன் மூலம் அவற்றால் நீரில் நன்கு மூழ்கி இறை தேட முடிகின்றது. சில பறவைகள் நீரில் பாய்ந்து மூழ்குவதற்கு ஏற்ற இறகுகளை அழுத்தி நெருக்கி அதில் உள்ள காற்றை வெளியேற்றுகின்றன. பெரும்பாலான நீர்ப்பறவைகள் 2-3 நிமிடங்கள் மட்டுமே நீருக்கு அடியில் இறை தேடுகின்றன. அதன் பிறகு வெளியே வந்துவிடும். சில பறவைகள் நீருக்கடியில் சுவாசிக்காமல் 15 நிமிடங்கள் கூட இருக்க முடியும். இதற்காக அவை தனிச்சிறப்பான தகவமைப்புகளை பெற்றிருக்கின்றன. அதாவது இப்பறவையின் இரத்தம் மற்றும் தோலில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள ஹீமோக்ளோபின் மற்றும் மயோக்ளோபின் ஆகியவற்றிலிருந்து இது ஆக்சிஜனை எடுத்துக்கொள்கிறது. நீந்தும் பறவைகளின் கால்கள் உடலின் பின்பகுதியில் இருக்கிறது. இதில் நீரில் நீந்துவதற்கு அதிகப்படியான உந்து விசையை அளிக்கின்றன. ஆனால் அப்பறவைகளால் தரையில் இயல்பாக நடக்க முடியாது. எனவே பறவைகள் கரைக்கு வரும்போது சிக்கல்களை சந்திக்கின்றன. மனிதர் போல உடம்பை நேராக்கி நடப்பதன் மூலம் இச்சிக்கலை பெங்குயின் போன்ற பறவைகள் ஓரளவுக்கு தீர்த்திருக்கின்றன. எனினும் இப்பறவையால் ஆபத்து நேரத்தில் வேகமாக நடந்து தப்பிக்க முடியாது. எனவேதான் இவை மலை முகடுகளில் அதிகம் வசிக்கின்றன. ஆபத்து காலங்களில் நேராக நீரில் குதித்து நீந்தி பிழைக்கின்றன. எனினும் இவை இனப்பெருக்கத்திற்காக பல கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டி வரும்போது பனிக்கட்டியில் குப்புறப்படுத்து வழிக்கு வழிக்கு செல்கின்றன. நீர்ப்பறவைகள் ஒவ்வொன்றும் நுட்பமான மற்றும் தனித்தன்மையான அருந்திறன்கள் மூலம் தங்களை பாதுகாத்து கொண்டு இயற்கை வழங்கும் அருட்கொடையான இறையை நித்தம் நித்தம் பெற்று மகிழ்ச்சியாக உண்டு கழிக்கின்றன. நீர்வாழ் பறவைகள் பெரும்பாலான நேரத்தை நீரில் செலவிட்டாலும் ஓய்வெடுக்க இனப்பெருக்கம் செய்ய தீவுகளிலும் கடற்கரைகளிலும் தஞ்சமடைகின்றன. நீர்வாழ் பறவைகள் இறைகளிலிருந்து பெற்ற ஊட்டச்சத்துக்களை தீவுகளிலும் கடற்கரைகளிலும் எச்சமாக இடுகின்றன. இந்த எச்சம் நைட்ரஜன் மற்றும் கந்தகம் மிக்க

0: உயர்ந்ததாக இருப்பதால் மிகச்சிறந்த இயற்கை உரமாக செயல்பட்டு அந்த தீவுகளிலும் கடற்கரைகளிலும் இருக்கின்ற தாவரங்களுக்கு பெருமளவு உதவுகிறது. நீர்நிலைகளில் வாழ்கின்ற பொதுப்பறவைகளான நாரைகள், கொக்குகள், நீர்க்காகங்கள் முதலியன மீன்கள், நண்டுகள், தவளை போன்ற உயிரினங்களின் எண்ணிக்கையை கட்டுக்குள் வைப்பதன் மூலமாக உணவுச் சங்கிலியை சீராக வைக்கிறது. தாவரங்களை உண்கின்ற நாமக்கோழி, நீலத்தாழைக்கோழி போன்றவை நீரில் இருக்கின்ற களைச்செடிகளை உண்பதன் மூலமாக நீரில் பரவி நீர்நிலையை மூடி நீருக்கு செல்லும் ஆக்சிஜனை தடுத்து நீர்வாழ் உயிரினங்களை பாதிக்கின்ற தாவரங்களை கட்டுப்படுத்தி நீர்நிலைகளை பாதுகாக்கின்றன.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் நீர்வாழ் பறவைகளின் பங்கு தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் வி. சுரேந்தர் அவர்கள். காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
2: நீங்கத்தை அள்ளி கொஞ்சம்
1: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள். நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.
3: நேர்களை இன்று மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் ஆனந்தம் என தொடங்கும் பாடல்களை கேட்டு மகிழலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மதிலை 1815 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 7 மணி. சிந்தனை மலர். கவனத்தோடு சிந்தித்து அமைதியாக செயலாற்றி ஒழுக்கத்தோடு வாழ்பவன்தான் உலகிலேயே மிகப்பெரிய அறிவாளி. ஜேம்ஸ் அலன் அவர்களின் சிந்தனை. கவனத்தோடு சிந்தித்து அமைதியாக செயலாற்றி ஒழுக்கத்தோடு வாழ்பவன்தான் உலகத்திலேயே பெரிய அறிவாளி. ஜேம்ஸ் அலன் அவர்களின் நற்சிந்தனை இது. சிந்திக்க வைத்த சிந்தனை மலர் நாளையும் மலரும்.

0: தெரிந்த தெரியாத, அறிந்த அறியாத, புரிந்த புரியாத அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தகவல்கள் தெரிஞ்சுக்க கேளுங்க டெக் குரு. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்
1: திங்கட்கிழமை தோறும் நண்பகல் 12 மணிக்கு டெக் குரு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.
2: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 7:25 நலமாவாழ் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோய்களும் பாத பராமரிப்பும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா 8:02 8:30 தகவல் தளம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இது. நேரம் 7:15. புதுவை புதுமையில் இன்று
1: வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: வக்கீல் தொழில் என்றால் உம்முடைய திறமையில் நான் நம்பிக்கை வைக்க முடியும், ஆனால் சலவை தொழிலில் உமக்கு திறமை இருப்பதாக நம்புவதற்கில்லை என்றார் கோகலே. அதை கெடுத்து விடுவீராயின் என்ன செய்வது, அது எனக்கு எவ்வளவு அருமையான பொருள் தெரியுமா என்றும் கூறினார். இவ்விதம் சொல்லி அந்த அன்பளிப்பு தமக்கு கிடைத்த வரலாற்றையும் அதிக ஆனந்தத்தோடு கூறினார். நானே அவ்வேலையை செய்வதாக மீண்டும் வற்புறுத்தினேன். வெகு நன்றாக செய்து கொடுப்பதாகவும் வாக்களித்தேன். பிறகு அதை இஸ்திரி போட அனுமதி கிடைத்தது. அதை செய்து முடித்து அவருடைய பாராட்டையும் பெற்றேன். அதற்கு பிறகு அவ்வேலை திறமைக்கு எனக்கு நற்சாட்சி பத்திரம் அளிக்க உலகமே மறுத்துவிட்டாலும் எனக்கு கவலை இல்லை. சலவை தொழிலாளிக்கு அடிமையாக இருப்பதிலிருந்து என்னை நான் விடுவித்து கொண்டதைப் போலவே சவர தொழிலாளியை எதிர்பார்ப்பதையும் போக்கிக் கொண்டு விட்டேன். இங்கிலாந்துக்கு போகிறவர்கள் எல்லோரும் சவரம் செய்து கொள்ளலாவது கற்றுக்கொள்ளுகின்றனர். ஆனால் நான் அறிந்த வரையில் தங்கள் தலைமுடியையும் தாங்களே கத்தரித்துக் கொள்வது என்பதை யாரும் கற்றுக்கொண்டதில்லை. நான் அதையும் கற்றுக்கொண்டு விட வேண்டியதாயிற்று. நான் ஒரு சமயம் பிரிட்டோரியாவில் ஆங்கிலேயர் ஒருவரிடம் முடிவெட்டி கொள்ளப் போனேன். அவர் அதிக வெறுப்புடன் என் தலைமுடியை வெட்ட மறுத்துவிட்டார். எனக்கு இது அவமரியாதையாக இருந்தது. உடனே முடிவெட்டும் கத்திரி ஒன்றை வாங்கினேன். கண்ணாடி முன்பு நின்று கொண்டு என் தலைமுடியை கத்தரித்து கொண்டேன். முன்முடியை வெட்டி கொள்ளுவதில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றேன். ஆனால் பின்பக்கத்து முடியை வெட்டி கெடுத்து விட்டேன். கோர்ட்டில் இருந்த நண்பர்கள் அதை பார்த்துவிட்டு குலுங்க குலுங்க சிரித்தார்கள். உமது தலைமுடிக்கு என்ன ஆபத்து வந்தது காந்தி? எலிகள் ஏதாவது வேலை செய்து விட்டனவா என்று கேட்டனர். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வெள்ளைக்காரரான சவரத் தொழிலாளி என் கருப்பு முடியை தொட இஷ்டப்படவில்லை. ஆகவே எவ்வளவு மோசமாக இருந்தாலும் சரி, என் முடியை நானே வெட்டி கொள்ளுவது என்று வெட்டி கொண்டு விட்டேன் என்றேன். என் பதில் அந்த நண்பர்களுக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கவில்லை. தலைமுடியை வெட்ட மறுத்தது அந்த சவரத் தொழிலாளியின் குற்றமல்ல. கருப்பு மனிதருக்கு அவர் முடிவெட்டி விடுவாரானால் வெள்ளைக்காரர்கள் அவரிடம் முடிவெட்டி கொள்ள வர மறுத்துவிடக்கூடும். நமது தீண்டாத சகோதரர்களுக்கு சவரம் செய்ய நம் சவரத் தொழிலாளியை நாம் அனுமதிப்பதில்லையே. இந்த பாவத்திற்கு உரிய பலனை நான் தென்னாப்பிரிக்காவில்

ஒரு தடவை அல்ல, பல தடவைகளில் அனுபவித்தேன். இதெல்லாம் நாம் செய்த பாவத்திற்கு தண்டனையே என்ற நம்பிக்கை எனக்கு இருந்ததால் நான் கோபம் அடையவில்லை. எனக்கு வேண்டியவைகளையெல்லாம் நானே செய்து கொள்வது என்பதிலும் எளிய வாழ்க்கையிலும் எனக்கு இருந்த ஆர்வம் எவ்வளவு தீவிரமான முறைகளில் வெளியிடப்பட்டது என்பதை பற்றிய விவரங்களை அதற்குரிய இடம் வரும்போது கூறுகிறேன். விதை நீண்ட காலத்திற்கு முன்பே போடப்பட்டு விட்டது. வேர் இறங்கி அது பூத்து காய்க்க அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டியதே பாக்கியமாக இருந்தது. அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவதும் உரிய காலத்தில் நடந்தது.

0: காலத்திற்கு முன்பே போடப்பட்டு விட்டது. வேர் இறங்கி அது பூத்து காய்க்க அதற்கு தண்ணீர் ஊற்ற வேண்டியதே பாக்கியமாக இருந்தது. அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவதும் உரிய காலத்தில் நடந்தது. 1897 ஆண்டுக்கும் 1899 ஆண்டுக்கும் இடையே ஏற்பட்ட மற்றும் பல அனுபவங்களையெல்லாம் விட்டுவிட்டு நேரே போயர் யுத்தத்திற்கு வர வேண்டும். அந்த போர் ஆரம்பமான போது என் அனுதாபம் முற்றும் போயர்கள் பக்கமே இருந்தது. ஆனால் என் சொந்த கருத்துக்களை வற்புறுத்தும் உரிமை எனக்கு இல்லை என்றே நான் அப்போதே நம்பினேன். இது சம்பந்தமாக என் உள்ளத்தில் ஏற்பட்ட போராட்டத்தை குறித்து நான் எழுதியிருக்கும் தென்னாப்பிரிக்க சத்தியாகிரக சரித்திரத்தில் விவரமாக கூறியிருக்கிறேன். அந்த வாதங்களை இங்கே திரும்பவும் சொல்லி கொண்டிருக்க வேண்டியதில்லை. அதை அறிய விரும்புவோர் அப்புத்தகத்தில் பார்த்து கொள்ளுவார்களாக. பிரிட்டிஷ் ஆட்சியிடம் நான் கொண்டிருந்த விசுவாசம் அப்போரில் பிரிட்டிஷ் பக்கம் என்னை சேரும்படி செய்துவிட்டது என்பதை சொல்லுவது மட்டும் இங்கே போதுமானது. பிரிட்டிஷ் பிரஜை என்ற வகையில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் பாதுகாப்புக்காக போரில் ஈடுபட வேண்டியது என் கடமை என்றே நான் கருதினேன். பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் தயவினாலேயே அந்த ஏகாதிபத்தியத்துக்கு உட்பட்டு தனது பூர்ணமான கதிமோட்சத்தை இந்தியா அடைய முடியும் என்பதும் அப்பொழுது என் கருத்து. ஆகையால் என்னால் முடிந்த வரையில் தோழர்களை திரட்டினேன். அவர்களை கொண்டு வைத்திய உதவி படையும் அமைத்து கஷ்டப்பட்டு அப்படையின் சேவையை பிரிட்டிஷார் ஏற்றுக்கொள்ளும்படியும் செய்தேன். இந்தியன் பயங்காளி ஆபத்துக்கு துணியாதவன். உடனடியான தனது சொந்த நன்மையை தவிர வேறு எதையும் எண்ணமாட்டான் என்பதே பொதுவாக ஆங்கிலேயர்களின் அபிப்பிராயம். ஆகையால் நான் என் யோசனையை கூறியதும் பல ஆங்கில நண்பர்கள் என்னை அதைரியப்படுத்தினர். ஆனால் டாக்டர் பூத் என் திட்டத்தை மனமார ஆதரித்தார். வைத்திய உதவி படை வேலைக்கு அவர் எங்களுக்கு பயிற்சியும் அளித்தார். சேவைக்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்பதற்கு வைத்திய அத்தாட்சி பத்திரம் எங்களுக்கு கிடைக்கவும் உதவினார். லேப்டனும் காலஞ்சென்ற எஸ்கோம்பும் இத்திட்டத்திற்கு உற்சாகத்துடன் ஆதரவளித்தார்கள். கடைசியாக போர் முனையில் சேவை செய்வதாக மனு செய்து கொண்டோம். அரசாங்கம் வந்தனத்துடன் எங்கள் மனுவை ஏற்றுக்கொண்டது. ஆனால் எங்கள் சேவை அப்போதைக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டது. இந்த மறுதளிப்பு கிடைத்ததோடு திருப்தி அடைந்து நான் சும்மா இருந்து விடவில்லை. டாக்டர் பூத்தின் உதவியின் பேரில் நேட்டால் பாதிரியாரிடம் சென்றேன். எங்கள் வைத்திய உதவி படையில் இந்திய கிறிஸ்தவர்கள் பலர் இருந்தனர். என் திட்டத்தை அறிந்து பாதிரியார் மகிழ்ச்சி அடைந்தார். எங்கள் சேவை அங்கீகரிக்கப்படுவதற்கு உதவி செய்வதாகவும் வாக்களித்தார். காலமும் எங்களுக்கு உதவியாக இருந்தது. எதிர்பார்த்ததை விட அதிக தீரத்தோடும் உறுதியுடனும் திறமையாகவும் போயர்கள் போராடினார்கள். ஆகவே முடிவில் எங்கள் சேவையும் அவசியமாயிற்று. எங்கள் படை 1100 பேரையும் 40 தலைவர்களையும் கொண்டது. இவர்களில் சுமார் 300 பேர் சுயேட்சையான இந்தியர், மற்றவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்கள். டாக்டர் பூத்தும் எங்களுடன் இருந்தார். படையும் நன்றாக வேலை செய்து புகழ்பெற்றது. துப்பாக்கி பிரயோக எல்லைக்கு வெளியில்தான் எங்கள் வேலை என்று இருந்தும், செஞ்சிலுவை படையின் பாதுகாப்பு எங்களுக்கு இருந்தும், நெருக்கடியான சமயம் வந்தபோது துப்பாக்கி பிரயோக எல்லைக்குள்ளும் போய் சேவை செய்யும்படி எங்களுக்கு கூறப்பட்டது. கூறப்பட்ட வரையறை நாங்கள் விரும்பி பெற்றது அன்று. துப்பாக்கி பிரயோக எல்லைக்குள் நாங்கள் இருப்பதை அதிகாரிகள் விரும்பவில்லை. ஸ்பியன்காப் என்ற இடத்தில் பிரிட்டிஷ் படைகள் முறியடிக்கப்பட்டதும் அந்த நிலைமை மாறிவிட்டது. ஜெனரல் புல்லர் ஒரு செய்தி அனுப்பினார். ஆபத்திற்கு உடன்பட நீங்கள் கடமைப்பட்டிராவிடினும், நீங்கள் அவ்விதம் செய்து போர்க்களத்திலிருந்து காயம்பட்டவர்களை கொண்டு வருவீர்களானால் அரசாங்கம் நன்றியறிதல் உள்ளதாக இருக்கும் என்று அச்செய்தி கூறியது. இதற்கு நாங்கள் தயங்கவே இல்லை. இவ்விதம் ஸ்பியன்காப் யுத்தத்தின் பயனாக நாங்கள் துப்பாக்கி பிரயோக எல்லைக்குள்ளாகவே வேலை செய்யலானோம். காயம்பட்டவர்களை டோலியில் வைத்து தூக்கி கொண்டு அந்த நாட்களில் நாங்கள் தினந்தோறும் 20-25 மைல் தூரம் நடக்க வேண்டியிருந்தது. காயமடைந்தவர்களில் ஜெனரல் உட்கேட் போன்ற போர் வீரர்களை தூக்கிச் சென்ற கௌரவமும் எங்களுக்கு கிடைத்தது.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: இன்றைய வாழ்விக்க வந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையஞ்சல்.
2: வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்னும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த பழங்குடியின பிரதிநிதிகள் குடியரசுத் தலைவரை புதுதில்லியில் நேற்று சந்தித்தனர். பழங்குடியினரின் கலாச்சாரத்தை பாதுகாக்க பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் அப்போது கூறினார். அரசின் முயற்சிகளாலும் மக்களின் பங்கேற்பாலும் பஸ்தர் பகுதி வளர்ச்சிப் பாதையை நோக்கி முன்னேறி வருவதாக அவர் தெரிவித்தார். வன்முறை சூழலில் இருந்து இப்பகுதிகள் மாறி கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை நோக்கி முன்னேறுவதாக அவர் குறிப்பிட்டார். பஸ்தர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சாலைகள், மின்சாரம், குடிநீர் வசதிகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியின மக்கள் தங்கள் கலாச்சார அடையாளத்தை பாதுகாப்பதோடு நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, சத்தீஸ்கர் முதலமைச்சர் திரு விஷ்ணு தியோ சாய் ஆகியோரும் பங்கேற்றனர். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். மேற்காசிய நிலவரம் தொடர்பாக விவாதிக்க பிரதமர் தலைமையில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. மக்களின் நலன்களை பாதுகாக்க ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் அவசியம் என்று பிரதமர் இக்கூட்டத்தில் பேசும்போது கூறினார். கடல்சார் பணியாளர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான உதவிகளை வழங்க அவர் உத்தரவிட்டார். உரங்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். சம்பந்தப்பட்ட நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் நலன்களை பாதுகாக்க மேலும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். பெட்ரோலிய பொருட்களின் தடையற்ற விநியோகம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை

0: மேற்கொள்ளப்பட்டது. இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, திருமதி நிர்மலா சீதாராமன், திரு ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். கடல்சார் திட்டங்கள் தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர், துறைமுகங்களின் திறன்களை மேம்படுத்த தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அரசின் முயற்சிகள் மூலம் 2030 மேலும் 700 மில்லியன் டன் சரக்கு போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார். உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் மூலம் சரக்கு போக்குவரத்து தற்போது 200 மில்லியன் டன்னாக உள்ளது என்றும், இதனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உலகளாவிய சிக்கல்களை கருத்தில் கொண்டு கடல்சார் செயல்பாட்டை மேலும் வலுப்படுத்த அரசு முடிவு செய்துள்ளதாக திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். நாட்டில் மின்சார வாகன போக்குவரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், 2019 மொத்த வாகனங்களில் 0.17% மட்டுமே மின்சார வாகனங்களாக இருந்தன என்று அவர் கூறினார். தற்போது அது 8.26% அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டார். தற்போதைய நிலவரப்படி நாடு முழுவதும் 1,23,00,000 மின்சார வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் சுமார் 53,000 சார்ஜிங் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தொலைத்தொடர்பு கட்டமைப்பை மேம்படுத்த அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். குவாலியரில் தொலைத்தொடர்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர், குவாலியர் நகரம் பல்வேறு துறைகளில் வேகமாக முன்னேறி வருவதாக கூறினார். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டங்கள் மத்திய பிரதேசத்தில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய திட்டங்களின் மூலம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியில் குவாலியர் நகரம் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் காஞ்சிபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் மைபாரத் சார்பில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் போட்டிகள் நடைபெற்றன. இதில் மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: காஞ்சிபுரம் மாவட்டம் தனியார் கல்லூரியில்
3: இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் அமைப்பும் இணைந்து ட்ரக் ஃப்ரீ யூத் ஃபார் விக்சித் பாரத் என்ற தேசிய இயக்கத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட அளவிலான கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த பல்வேறு கல்லூரி மாணவ மாணவியர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போதைப் பொருளின் தீமைகள், இளைஞர்களின் சமூக பொறுப்பு மற்றும் போதை இல்லா இந்தியா என்ற கருத்துக்களை மையமாக கொண்டு மாணவர்கள் தங்களது திறமைகளை
0: இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பெரிதும் பயனுள்ளதாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர்.
4: என் பேர் வந்து எஸ் ரித்திகா. எங்க காலேஜ்ல வந்து மை பாரத் இயக்கத்துல இருந்து போதை விழிப்புணர்வை பத்தி ஸ்பீச் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. அதை நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தேன். ஒரு நல்ல இனிஷியேட்டிவா பார்க்கப்படுது. இது போதை விழிப்புணர்வை பத்தி நாங்க எல்லாருமே வந்து நல்லா பேசியிருந்தோம். இதுக்கு வழிவகுத்த என்னோட காலேஜ்க்கும் மை பாரத் இயக்கத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
5: என்னோட நேம் கிஷோர். இங்க வந்து இப்ப மை பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து கனெக்ட் பண்ணாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா, ட்ரக் ஃப்ரீ யூத், இளைஞர்களோட திறமையும் அதுக்கப்புறமா வந்து இளைஞர்களுக்கு வந்து நம்ம ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்றோம். இதுல நிறைய ஈவெண்ட் நடந்துச்சு. இதுக்காக வந்து நான் மை பாரத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
0: குஜராத் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களின் சில இடங்களில் இன்றும் மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், கோவா, தெலங்கானா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத்தின் 13 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து கூடுதல் தலைமைச் செயலாளர் தலைமையில் காந்தி நகரில் உயர்நிலை ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிசா மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது.

0: இந்த மழையால் 20 மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் 7 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கேரளாவின் 5 மாவட்டங்களுக்கு இந்த மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தான் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுகின்றன. கடந்த சில நாட்களில் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. போராட்டம் தொடங்கியதிலிருந்து இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அசர்பைஜானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 57 கிலோ இடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இதில் அமெரிக்காவின் எப்னேசா எலிசன் தங்கப்பதக்கம் வென்றார். மகாநதி நீர்பகிர்வு தொடர்பாக சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசா மாநிலங்களுக்கு இடையே புதுதில்லியில் நேற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீல் தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் இரு மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பழங்குடியினரின் நலன்களை பாதுகாக்க அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். மேற்காசியாவில் நிலவும் சூழலால் ஏற்படும் சவால்களை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். துறைமுக விரிவாக்க திட்டங்களின் மூலம் சரக்கு கையாளும் திறனை மேலும் அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் சில இடங்களில் இன்று மிக கனமழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் நிகிதா ஷெராவத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 7:25 8 நொடி. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயாளிகளும் பாத பராமரிப்பும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ் அவர்கள்.
4: நேயர்களுக்கு வணக்கம். இன்று சர்க்கரை நோய் இதனால் ஏற்படும் பாதப்புண் மற்றும் கால் வெட்டும் நிலையை தவிர்ப்பது ஆம்புடேஷன் ப்ரிவென்ஷன், அதை பற்றி இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம். நீரிழிவு நோயாளிகள், அதாவது சர்க்கரை நோயாளிகள், சிறிதாக பாதத்தில் புண் ஏற்பட்டால் கூட அதை அவங்க உடனடியாக கவனிக்கணும். எல்லோருமே கவனிக்கணும். அவங்க இன்னும் மேற்கொண்டு அக்கறையோடு கவனிக்கணும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உணர்ச்சி, அந்த காலில் வலியும் உணரும் தன்மை ரொம்ப குறைஞ்சிரும். அதனால் ப்ரெஷர் சோர்ஸ், அழுத்தத்தினால் ஏற்படக்கூடிய புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது அதிகமாகும், அவங்கள அறியாமலே அதிகமாகும். சுருக்கமாக சொல்லணும்னா முகத்தை எந்த அளவுக்கு நம்ம தூய்மையாகவும் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கணும்னு எல்லோரும் நினைக்கிறோம். அதே மாதிரி சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பாதத்தையும் அவங்க முகத்தை பெரும்பாலான கால் வெட்டும் நிலைகளை நாம் தடுக்க முடியும். சர்க்கரை நோய் வந்தது எலும்பு அரிச்சிருச்சுட்டாங்க, பாதத்தில் பாதி எடுத்துட்டாங்க, முழு பாதத்தையும் எடுத்துட்டாங்க, முட்டி வரைக்கும் எடுத்துட்டாங்க, முட்டிக்கு மேல வரைக்கும் எடுத்துட்டாங்க, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து ஆம்புடேஷன் லெவல்ஸ் ஆஃப் த லோவர் லிம்ப். இது கைகளையும் இது மாதிரி ஏற்படலாம், கால்கள் ரொம்ப காமனாக நடக்கும். ஏன் கால்கள் அதிகமாக இது நடக்குதுன்னா நம்ம சர்க்கரை நோய் உள்ளவங்க நம்ம நடக்கும்பொழுது முதல்ல நம்ம தரையில் உராசுது பகுதி எது பாதம் தான், அதனால இயற்கையாக அங்கே அழுத்தம் அதிகமாகும். இதுவே நம்ம நீரிழிவு இல்லாத நபர்களுக்கு அழுத்தம் இருந்தாலோ வலி வந்தாலோ உடனடியாக அவங்களுக்கு உணர முடியும். இவங்களுக்கு அவங்களால உணரவும் முடியாது. அவங்களுக்கு உண்டான அந்த என் பிளட் வெசலில் இருக்கிற ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, வேஸ்குலோபதி, அந்த ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்னால ரத்த ஓட்டமும் தடைபடுது. ரத்த ஓட்டம் ஏற்படும் பொழுது அந்த தசுக்கள் ரொம்ப வீக்காகுது, அதில் சின்ன ஒரு அடிபட்டாலும் டக்குன்னு ஆறாத புண்ணாக மாறிடும். அதனால அவங்க ரொம்ப அதை எச்சரிக்கையாக சர்க்கரை நோய் உள்ளவங்க அந்த பாதத்தில் ஏற்படுற புண்ணை அலட்சியப்படுத்தாமல் அதுக்குண்டான முறையான சிகிச்சை முறை எடுத்துக்கிட்டு சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து உணவு பழக்கத்திலையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து தினமும் பாதங்களை வெது வெதுப்பான தண்ணீரில் கழுவி நன்றாக துடைத்து குறிப்பாக அந்த விரல்களுக்கு இடையில் இருக்கிற ஈரப்பதம் இல்லாமல் வச்சிருக்கணும். கால் விரலில் இருக்கிற நகங்களை வெட்டும் போதும் காயம் ஏற்படாத அளவுக்கு மென்மையாக வெட்ட வேண்டும். புண்ணு வர மாதிரி ரத்த கசிவு ஏற்படுற மாதிரி வெட்டக்கூடாது. அடுத்தது அவங்க காலணிகள் இல்லாமல் டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து நடக்கக்கூடாது. எம்சிஆர் செப்பல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மைக்ரோ செல்லுலார் ரப்பர் செப்பல், சாஃப்டாக இருக்கும், மிருதுவாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும், நம்ம நடக்கிறதுக்கு இதமாக இருக்கும். அந்த செருப்புகளை கண்டிப்பாக சர்க்கரை நோயாளிகள் ஒரு ஜோடி செருப்பு வீட்டுக்குள்ளேயும் வச்சுக்கணும், வெளியில் இருந்தாலும் ஒரு ஜோடி செருப்பு வச்சுக்கணும். ஷூ போடுற பழக்கம் உள்ளவங்களாக இருந்தால் அவங்களுக்கு அந்த சிலிக்கான் இன்சோல்

0: ஃபார் ஷூஸ் நம்ம காலணி ஷூக்கு உள்ள மென்மையான ஒரு ரப்பர் ஒன்று இருக்கு, அது எல்லா சர்ஜிக்கல்ஸ் கடையிலும் கிடைக்கும். சிலிக்கான் இன்சோல் ஃபார் ஷூஸ், அந்த ஷூ சாக்ஸுக்கும் ஷூஸ்க்கும் இடையில அந்த மென்மையான ஒரு ரப்பரை உள்ள சுருக்கிட்டா நம்ம எம்சிஆர் செப்பல்ல நின்னா நம்மளுக்கு எப்படி சாஃப்டா இருக்கோ அதே மாதிரி இந்த ஷூலையும் நமக்கு அந்த மென்மை கிடைக்கும். சரியான காலணி அளவுகளை நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது புகைப்பிடிக்கிற பழக்கம் எல்லாருக்குமே நல்லதில்லை, சர்க்கரை நோயாளிக்கு கூடுதலா நல்லதில்லை. ஏன்னா அவங்களுக்கு மேலும் ரத்த நாளங்கள் சீக்கிரமா பாதிக்கப்படும். ஏற்கனவே சுகர்னால மைக்ரோவாஸ்குலோபதி, அதாவது சிறிய ரத்த நாளங்கள்ல பாதிப்புகள் அதிகமா ஏற்படும். அது ரத்த ஓட்டத்தை தடைபட்டு கால் புண்ணோ கண்ணுக்கு போகக்கூடிய ரத்த நாளங்கள்ல பாதிக்க இருக்கும்போது ரெட்டினோபதி, கண்ணுல இருக்கிற திரை விழி படலம், அதுல ஏற்படக்கூடிய பாதிப்புகளாலையும், கிட்னிக்கு போற ரத்த நாளங்கள்ல ஏற்படக்கூடிய பாதிப்புனால கிட்னிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் அதிகமாகுது. மூளைக்கு போற ரத்த குழாயில ஏற்படும் பிரச்சனைனால ஸ்ட்ரோக் பக்கவாதம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால ரத்தம் சர்க்கரையை கண்டிப்பாக அளவோட வைத்துட்டு புண்களை ஆரம்பிக்கிற நிலையிலேயே நம்ம அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு அதை புண் ஆத்தி வச்சிட்டோம்னா சிறு காயம்னு நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு கவனிக்காத ஒரு சிறு காயம் நாளை காலை வெட்டும் நிலைக்கு கொண்டு செல்லலாம். அதனால அதை நம்ம பாதுகாப்பா செஞ்சு தினமும் நம் பாதங்களை பார்த்துக்கணும், சர்க்கரையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துக்கணும். நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயாளிகளும் பாத பராமரிப்பும் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் எலும்பியல் துறை நிபுணர் டாக்டர் டி சிவராஜ்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையோடு இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நாட்டில் நல்லவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கிறதுனால தாங்க மழையே பெய்யுது அப்படின்னு சொல்கிறது உண்டு. நல்லார் ஒருவர் உளரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. சில சமயம் ரொம்ப பேர் திடீர்னு நல்லவங்களாகிடுவாங்க போல இருக்கு, அதனால தான் விடாமல் பேயும் மழையாக கொட்டி தீர்த்துடுது. எல்லாரும் நல்லவங்களாகிட்டால் உலகமே தாங்காது போல இருக்க. அப்பப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் நல்லவங்களாகணும், அப்போ தான் சீராக மழை பெய்யும். மாதத்துக்கு 3 பேர் நல்லவங்களான மாதம் மும்மாரி பொழியும். இதெல்லாம் வேடிக்கை பேச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு கும்பலில் நல்லவன் யார் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுக்கு ஒரு வேடிக்கை கதை உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு அவங்க பாட்டியம்மா சொன்ன கதையாக அது. அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு சமயம் பலமான மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு தான், இடி மின்னல் ரொம்ப கடுமையாக இருந்திருக்குது. ஆரம்பித்த மழை வர வர கடுமையாகிட்டு இருக்குதே தவிர நிற்கிற பாடாக தெரியல. ஊர் ஜனங்கள்லாம் பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் வீட்டு ஊரில் இருந்தால் ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா வீடெல்லாம் இடிஞ்சு விழுந்துருமோங்கிற பயம். உடனே எல்லோரும் புறப்பட்டு ஊருக்கு பொதுவாக இருந்த ஒரு மண்டபத்தில் போய் தங்கிக்கிட்டாங்க. மின்னல் கடுமையாக இருந்தது, இடி எந்த நேரத்துலையும் விழலாம்ங்கிற நிலைமை, எப்போ விழலாம்னு பார்த்துக்கிட்டு இருக்குது. அந்த மண்டபத்தில் இருந்த ஜனங்கள் மனசுக்குள்ளே ஒரு பயம், நம்ம கூட்டத்தில் யாராவது ஒரு கெட்டவன் பாவம் பண்ணவன் இருந்தால் கூட இடி வந்து இந்த மண்டபத்தில் விழுந்துடும், அது எல்லாருக்கும் ஆபத்து அப்படின்னு நினச்சாங்க. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் ஒரு யோசனை சொன்னார். இதை பாருங்கள், அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதோ எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு உயரமாக மரம் ஒன்று இருக்குது பாருங்கள். பொதுவாக இடி வந்து சுலபமாக விழுறது அது மாதிரி உயரமான மரத்தில் தான். நம்ம கூட்டத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்துடணும். நம்மளில் பாவம் பண்ணவன் யாரோ அவன் அந்த மரத்தை தொடுற சமயத்தில் இடி விழுந்துடும், அவன் மட்டும் போயிடுவான், மண்டபத்தில் இருக்கிற நாமெல்லாம் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தார் அந்த பெரியவர். இது நல்ல யோசனையாக பட்டது, எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போய் அந்த மரத்தை தொட்டு விட்டு திரும்பி வந்தாங்க, இடி எதுவும் விழலை. இன்னமும் பாவம் பண்ண ஆசாமி அதை போய் தொடலை போல இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தராக போகிறாங்க, எல்லோரும் போய் தொட்டுவிட்டு வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு ஆசாமி தான் பாக்கி. கடைசியாக இருந்த அந்த ஆள் பயந்துட்டான், இது வரைக்கும் இடி விழலைன்னா இப்போ என்ன அர்த்தம், இப்போ நாம தான் பாக்கி, நாம தான் தப்பு பண்ண ஆள் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் துணிச்சலாக போய் தொடுறதுக்கு பயந்தான், தயங்கிக்கிட்டே இருந்தான். இருந்தாலும் மற்றவங்கள்லாம் சும்மா இருப்பாங்களா, கட்டாயப்படுத்தி கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா அவனை தள்ளி விட்டாங்க போய் தொட்டுட்டு வாடான்னு. அவன் நடுங்கிட்டே போய் அந்த மரத்தை தொட்டான். அதே வினாடி ஒரு பயங்கரமான மின்னல் இடி இடி விழுந்துட்டுது. எங்கே விழுந்தது தெரியுமா? அந்த ஆள் மேலே இல்லை, மண்டபத்தில் விழுந்தது. மண்டபத்தில் இருந்தவங்க பூரா காலி, அந்த ஒரு ஆள் மட்டும் பொழைச்சிக்கிட்டான். இந்த ஒரு ஆளை காப்பாற்றுறதுக்காக தான் இடி வந்து மண்டபத்தில் விழாமல் இருந்திருக்குது. இதுதான் கதை. அதனால் நல்லவங்க எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு நீதி. ஒருத்தன் அப்படி தான் தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தான்.

0: ரொம்ப நல்லவன், எதிரில் ஒருத்தன் சைக்கிளில் வந்துக்கிட்டு இருந்தான், அதில் மோதி இவன் கீழே விழுந்துட்டான். சைக்கிள்காரன் உடனே இறங்கி இவனை தூக்கி விட்டான். இவன் எழுந்திரிச்சு அவனை முறைச்சி பார்த்தான். அப்படி பார்க்காதீங்க சார், நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அதுதான் இப்போ வந்து சைக்கிளில் மோதிக்கிட்டீங்க அப்படின்ட்டுருக்கான். என்ன அப்படி சொல்கிறேன்னா, இவன் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லாரி ஓட்டிட்டு வந்தேன், அப்போ நீங்கள் எதிரில் வந்திருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நானா அவன்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிலைப்பலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 7:35:15. நகர் உலா. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நகர் உலா நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு ஊருக்கு தான் நம்ம போக போறோம். மிக மிக அழகான இயற்கை எழில் கொஞ்சம் ஊர் இது. இந்த ஊரில் நிறைய குளங்கள், ஆறுகள், ஏரிகள், சுற்றிலும் மலைகள் என மனதை கொள்ளை கொள்ற மாதிரி இந்த ஊர் இருக்கும். மனம் மயக்கும் ஊர் அப்படின்னு சொல்லலாம். ஆன்மீகம் மற்றும் பாரம்பரிய கலைகளின் சங்கமமாகவும் இந்த ஊர் திகழ்கிறது. வரலாற்று சிறப்புமிக்க அமைதியான இந்த ஊர் எங்கே இருக்குன்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. தாமிரபரணி ஆற்றின் கரையிலையும் இருக்குது இந்த ஊர். உலக புகழ்பெற்ற மர சொப்பு சாமான்களுக்கு பெயர் பெற்றது இந்த ஊர். இவ்வளவெல்லாம் சொல்லியாச்சு, எந்த ஊருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்களா? சரி, பார்த்துக்கலாம் பாடலுக்கு பிறகு.

மாவீரன் படத்திற்காக சிவகார்த்திகேயன் அதிதி பாடியதை கேட்டீர்கள். நேரம் 7:39:39 இந்த நிகழ்ச்சி நகருலா. நகருலால சூப்பரான ஒரு ஊரை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறீங்க. என்ன நேர்களே, நான் சொன்ன க்ளூ எல்லாம் வச்சு எந்த ஊர்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஒரு சில பேருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், அம்பா சமுத்திரம் என்கிற ஊர் தான் அது. திருநெல்வேலியில் இருந்து சுமார் 35-45 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் இருக்குது. பஸ்ஸில் போகணும் அப்படின்னா 1 மணிலேருந்து 1.5 மணி நேரம் ஆகும். ட்ரெயின் வசதியும் இந்த ஊருக்கு இருக்குது. கார் ஆட்டோவில் போனால் கூட சுமார் 1 மணி நேரத்துக்குள்ளே திருநெல்வேலியிலிருந்து அந்த ஊருக்கு போயிட முடியும். முற்கால பாண்டியர்களின் கல்வெட்டுகளின்படி முள்ளிநாட்டு இளங்கோய்குடி என்று இந்த ஊரோட பெயரை பற்றி எழுதியிருக்காங்க. சோழர் காலத்தில், குறிப்பாக முதலாம் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் காலத்தில் வளம் குழிக்கும் இந்த பகுதி ஆன்மீகம் அதோட கல்வி மையமாகவும் திகழ்ந்திருக்கு. இந்த ஊரை ராஜராஜ சதுர்வீதி மங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. பிற்காலத்தில் இவ்வூரில் கோவில் கொண்டுள்ள அம்பாள் மற்றும் அங்கே இருக்கிற வற்றாத தாமிரபரணி நீரால அந்த தாமிரபரணியை பார்த்தீங்கனாலே கடற்கரை போல இருக்கும், அதாவது சமுத்திரம் போல இருக்கும். இரண்டு பேரையும் இணைச்சு அம்பாள் சமுத்திரம் அப்படின்னு வழங்கப்பட்டு வந்திருக்கு. தாமிரபரணியாறு மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகி இந்த ஊரோட மையப்பகுதி வழியாகவே பாய்ந்தோடுகிறது. இது தவிர இதன் துணையாறுகளான மணிமுத்தாறு, காரையாறு ஆகியவைகளும் இந்த ஊர் செழிப்பாக இருக்கிறதுக்கு காரணமாக அமையுது. இந்த அம்பாசமுத்திரம் அப்படிங்கிற ஊரில் 100 கணக்கான பாசன குளங்கள் ஊரை சுற்றி இருக்குது. இதுதான் இந்த ஊரின் முக்கியமான நீர் ஆதாரமாக அமைஞ்சிருக்கு.

0: தக்லீஃப் படத்திற்காக ஸ்ருதிஹாசன் பாடி இதை கேட்டீர்கள். நேரம் 7:45.
1: ஏற்பாடு ஆயிடுச்சு. எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு. காட்டு. உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸ் அனுப்பியிருக்கேன்.
2: RBI சொல்கிறது,
3: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
0: நகருலா நிகழ்ச்சியில் அம்பா சமுத்திரம் ஊரை சுற்றி பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஊரில் சுற்றி ஆறுகள் குளங்களோடு இல்லாமல் மலைகளும் கம்பீரமாக இருக்குது. இங்குள்ள மாஞ்சோலை மலை ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு அழைக்கப்படுது. மற்றும் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1,600 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கிற அகஸ்தியர் மலை உலக புகழ் பெற்றது. யுனெஸ்கோவால் உயிர்மை காப்பகுதியாக இது அறிவிக்கப்பட்டிருக்கு. அம்பை என்று அழைக்கப்படும் அம்பா சமுத்திரத்தில் சமுத்திரமே இல்லை, அதான் பியூட்டியே. கடலை பார்க்க வேணும் அப்படின்னா நம்ம அருகில் இருக்கிற தூத்துக்குடியோ அல்ல திருச்செந்தூருக்கு தான் நம்ம போகணும். அம்பா சமுத்திரத்தில் களிமண்ணும் வண்டல் மண்ணும் நிறைந்த பகுதி தான் அது. இங்கு பிரதானமாக நெல் தான் பயிரிடப்படுறாங்க. ஆண்டுக்கு 2 முறை இங்கே நெல் பயிரிடப்படுகிறது. கார் மற்றும் பிசானம் பருவங்களில் பயிரிடுறாங்க. புகழ்பெற்ற அம்பா சமுத்திரம் 16 ASD 16 அப்படின்னு அந்த நெல் ரகத்தை சொல்வாங்க. உயர்ந்த ரக நெல் வகை இங்கே பயிரிடப்படுகிறது. மேலும் தகவல்கள் பாடலுக்கு பிறகு.

அரண்மனைப்படுத்திற்காக வேல்முருகன், ஹரிஹரசுதன் மற்றும் பலர் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 7:50. இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் அம்பா சமுத்திரம் அப்படிங்கிற ஊரை பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இங்கே வந்து என்னென்ன பயிரிடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அதாவது நெல் தான் முக்கியமாக பயிரிடப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக வாழை பயிரிடுறாங்க. ஏந்தன் வாழை, செவ்வாழை அப்படிங்கிற ரகம்லாம் அதிகமாக பயிரிடுறாங்க. உயர்ந்த ரக நெல் வகை காரணமாக தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்தால் உருவாக்கப்பட்டு தான் இந்த அம்பா சமுத்திரம் 16 ASD 16 அப்படிங்கிற நெல் ரகம் இங்கே வந்து பயிரிடுறாங்க. அதற்கு அடுத்தபடியாக கரும்பு, உளுந்து அதிகமாக பயிரிடுறாங்க. மாஞ்சோலை மலைப்பகுதிகளில் தேயிலை, காப்பி, ஏலக்காய் போன்ற பயிர்கள்லாமும் அதிகமாக பயிர் செய்யப்படுகிறது. சரி, அம்பா சமுத்திரம் மரச்சொப்பு சாமான்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஊர்லேயும் இதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தலைமுறை தலைமுறையாக மரச்சொப்பு சாமான்கள், அதாவது பொம்மைகள், மரத்தால் சொப்பு சாமான் குழந்தைங்கள்லாம் விளையாடும் இல்லையா, அதெல்லாம் தயாரிக்கிறாங்க பரம்பரை பரம்பரையாக. இங்குள்ள பட்டறைகளில் கடைசல் வுட் டேர்னிங் லேத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் இந்த மரக்கட்டைகளெல்லாம் சுழலை விட்டு மிக நேர்த்தியாக அந்த சொப்புகளை செய்கிறாங்க. முன்பெல்லாம் கடம்ப மரம், தேக்கு மரம்லாம் இந்த சொப்பு செய்யறதுக்கு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. தற்பொழுது ரப்பர் மரம், யூக்கலிப்டஸ் மரம்லாம் பயன்படுத்தி இந்த பொம்மைகளெல்லாம் செய்கிறாங்க. அது மாதிரி செய்யப்பட்ட அந்த சொப்பு சாமான்கள், பொம்மைகளெல்லாம் இயற்கையாக தயாரிக்கப்பட்ட வண்ணங்களை மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா குழந்தைகள்லாம் விளையாடும் இல்லையா, அது விளையாடும்போது வாயிலெல்லாம் வச்சுக்கும், அதனால பாய்சன்ஸ்லாம் ஆகிடும், குழந்தைங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த நல்ல வகை மரங்களையும் பயன்படுத்துகிறாங்க, இயற்கையான வண்ணங்களையும் அதுக்கு வந்து பூசுகிறாங்க. சரி, இதெல்லாம் செஞ்சிட்டாங்க, அதை பாலிஷ் செய்யணுமே, பழப்பழன்னு இருக்கணுமே, அதுக்கு என்ன பண்ணணும் பண்ணுறாங்கன்னா, தாமிரபரணி ஆற்றங்கரையில் வளர்ற தாழம்பூ இலைகளை எடுத்துகிட்டு வந்து அதை அழகாக அது மேலே தேய்ச்சி அதை ஷைனிங்காக ஆக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அங்கே செய்யப்படுறாங்க. அம்பா சமுத்திர மரச்சொப்பு சாமான்களுக்கு இது 2000 ஆண்டுகளாக பாரம்பரிய முறையில் தயாரிக்கப்பட்டது. அதனுடைய சுத்தம், அதனுடைய தரம், இதன் காரணமாக நமது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக புவிசார் குறியீட்டை வழங்கி சிறப்பிச்சிருக்கு. அதாவது 2025 டிசம்பரில் இந்த புவிசார் குறியீடை இந்த மரச்சொப்பு சாமான்களுக்கு நமது மத்திய அரசு வழங்கியிருக்கு.

அம்பாசமுத்திரம் இயற்கை எழில் கொஞ்சம் மரச்சப்பு சாமான்களுக்கு பெயர் பெற்றதோடு இல்லாமல் அங்கே இருக்கிற கோயிலும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. அம்பாசமுத்திரத்தில் அம்பாள் ஆவுடை நாயகி கோயில் மிக பிரசித்தம். தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கிற ஸ்ரீ காசிநாத கோவில் அதில் இது இருக்குது. இந்த கோவிலில் சிற்பங்கள் பாண்டியர்கள் கால பெருமை பேசுகின்றன. ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட நந்தி சிலையும் அந்த ஊரில் இருக்குது. பஞ்சலிங்க ஸ்தலங்களுக்கு தனித்தனியாக 5 சன்னதிகளும் அந்த கோவிலில் இருக்குது. பாபநாசர் கோவில் அம்பையிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கு இந்த அம்பையில் இருக்கிற அக்ரஹார வீடுகள், தாமிரபரணி படித்துறைகள், பச்சை பசையில் நிலப்பகுதிகள்லாம் பல திரைப்படங்களை நம்ம பார்த்துருக்கலாம். ரொம்ப அருமையான இயற்கையில் கொஞ்சம் பசையில் என்று ஆன்மீகம் மனம் பற்றியும் பேசும் அந்த ஊருக்கு ஒரு முறை நம்ம விசிட் செய்யலாம். மொத்தத்தில் அம்பை ஒரு சொர்க்க பூமி தான் இல்லையா?

நிலவுக்கு இன்மேல் என்னடி கோபம் படத்திற்காக சுபலக்ஷ்மி, தனுஷ், ஜி வி பிரகாஷ் பாடிய இந்த பாடலோடு இன்றைய தகவல் தளம் இன்றைய நகருலா நிறைவு பெறுகிறது. தகவல் தளம் 8-2.

0: தொடர்பான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். நம்பகமான தேர்வு முறையை கட்டமைக்க அரசு தொடர்ந்து ஒன்றன்பின் ஒன்றாக நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாணவர்களின் கடின உழைப்பை பாதுகாக்கவும் விக்ஷித் பாரத்தின் அடித்தளத்தை வலுப்படுத்தவும் வெளிப்படையான தொழில்நுட்ப அடிப்படையிலான தேர்வு முறை, வலுவான வினாத்தாள் கசிவு தடுப்பு சட்டங்கள் மற்றும் தேர்வு மாஃபியாக்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கைகள் ஆகியவை முக்கியமானது என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் திரு மோடி வலியுறுத்தினார். முன்னேறிய இந்தியாவிற்கான விக்ஷித் பாரத் போதையில்லா இளைஞர் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் தொடக்கி வைக்கிறார். போதையில்லா இந்தியாவை உருவாக்குவதற்கான இந்த இயக்கத்தில் அனைத்து பள்ளி, கல்லூரி மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களும், ஆன்மீக அமைப்புகள் மற்றும் மை பாரத் தொண்டர்களும் ஒருங்கிணைய உள்ளதாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா நேற்று மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் கூறினார். புரட்சிகர சுதந்திர போராட்ட வீரர் ஷாகித் உதம் சிங்கின் 87வது தியாக தினமான இன்று தேசம் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறது. புகழ்பெற்ற புரட்சியாளரின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் அவரது பிறந்த இடமான பஞ்சாபில் உள்ள சுனாமில் மாநில அளவிலான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வளிமண்டல மற்றும் கடல்மட்ட காற்றழுத்த தாழ்வு பாதைகள் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகம் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஆயிரத்தி 215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 8:02. தகவல் தளம். நேர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய காலை வணக்கம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில ஒரு அருமையான தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இயற்கை நிறமூட்டிகள், அதாவது இயற்கை வண்ணங்கள் என்றால் என்ன, எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது குறித்த தகவல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இயற்கை வண்ணங்கள் என்றுமே தீங்கு தருவது கிடையாது. ஆனால் செயற்கை வண்ணங்கள் பார்த்திங்கன்னா எப்போவுமே தீங்கு தான் கொடுக்கும். அதை தவிர்த்து இயற்கை வண்ணங்களை பயன்படுத்துவதன் மூலம் உணவுப் பொருட்கள், ஓவியங்கள், துணிகள், விளையாட்டுப் பொருட்கள், கைவினைப் பொருட்கள்லாம் நம்ம வந்து இயற்கை வண்ணங்களை பயன்படுத்தினா நமக்கு பாதுகாப்பு, தீங்கற்றவையாக இருக்கும், சுற்றுச்சூழலுக்கும் உகந்தவையாக இருக்கும். பாடலுக்கு பிறகு நிறைய தகவல்கள்.

0: ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று. த இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிகாம். வயது 18 முதல் 35 வரை. 1/7/2026 அனுபவம் குறைந்தது 3 ஆண்டு பணி. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க இம்மாதம் 12 மணிக்கவும் அடுத்த மாதம் 12ஆம் தேதி கடைசி நாளாகும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இனி வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று. எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு. டெல்லி இஎஸ்ஐசி 523 இடங்கள், புதுச்சேரி ஜிப்மர் 39 இடங்கள், தியோகர் எய்ம்ஸ் 223 இடங்கள், புவனேஸ்வர் 197, கவுஹாத்தி 188, ரேபரெலி 81 உட்பட மொத்தம் 2218 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வித் தகுதி பிஎஸ்சி நர்சிங், டிஜிஎன்எம். வயது வரம்பு 13/8/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 30 வரை. தேர்ச்சி முறை ப்ரிலிமினரி, மெயின் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹3000, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹2400. மேலும் விவரங்களுக்கு aiims.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியை அணுகவும். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆகஸ்ட் 13 ஆகும். எந்தெந்த மரங்களிலிருந்து என்னென்ன கலர் எடுக்கிறாங்க, எதெல்லாம் பயன்படுதுன்னு பார்த்தாங்கன்னா, ஒரு சில மரங்களில் பட்டைகள், வேர்கள், கட்டையிலிருந்தும் எடுத்து அதை வச்சு நிறங்கள் தயாரிக்கிறாங்க. நிறங்கள்லாம் நீடித்து உழைக்கும் இயற்கை சாயம் இது. கருங்காலி மரத்துலேருந்து அதுங்க பட்டைகளை எடுத்து வேக வச்சு ப்ரௌன் மற்றும் கரும் பழுப்பு நிறங்கள்லாம் எடுக்கிறாங்க. ரெட்டு, பிங்க்கு, காவி கலர், லைட் ரெட்டு போன்ற நிறங்கள்லாம் எந்த மரத்துலேருந்து எடுக்கிறாங்க? 8:30 தகவல் தளத்தில் தெரிஞ்சுக்கலாம்.

0: Now, before we end the bulletin, the headlines once again. Parliament passes Public Examinations Prevention of Unfair Means Amendment Bill with stricter punishment for paper leaks. Prime Minister Narendra Modi welcomes passage of the bill, saying it will make examination system more robust. Saudi Arabia and 13 other countries announced Maritime Defence Alliance to protect shipping in key waterways of West Asia. US President Donald Trump announces deal for complete disarmament of Hamas and other armed groups in Gaza. IMD forecasts extremely heavy rainfall in several parts of Gujarat during next 48 hours. Fishermen advise not to venture into sea till tomorrow. And weightlifter Lovepreet Singh wins silver medal at Commonwealth Games. Seema Kali Ramana bags bronze medal in discus throw. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:30. மதிலை 1815 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை இது. தகவல் தளம் தொடர்கிறது. இன்றைய தகவல் தளத்தில் இயற்கை நிறங்கள் பற்றிய சில தகவல்களை தான் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அழகான ரெட் கலர், பிங்க் கலர், இதெல்லாம் எதுலேருந்து வருது? இயற்கை முறையில் எங்கேயும் தயாரிக்கிறாங்கன்னா மஞ்சிட்டி அப்படிங்கிற தாவரத்தின் வேரிலிருந்து இந்த அழகான ரெட்டு, அதை பார்த்தாலே கவர்ந்து இழுக்கக்கூடிய ரெட் கலரையும் பிங்க் கலரும் தயாரிக்கிறாங்க. சாம்பல் மற்றும் பழுப்பு இந்த கலர்ஸ்லாம் வேப்ப மரம், அரச மரத்திலிருந்து கிடைக்குதான். காவி மற்றும் ஆரஞ்சு கலர் பலாமரப்பட்டையிலிருந்து தயாரிக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தோன்னா சமண பௌத்த துறவிகள் ஆடைகளுக்கு நிறமளிக்க இந்த மரத்திலேருந்து இருக்கிறது தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. வேங்கை மர பிசினிலிருந்தும் வண்ணங்கள்லாம் தயாரிக்கிறாங்க. மரங்கள் தவிர அன்றாட பொருட்கள் மற்றும் தாவரங்கள், பல வகையான தாவரங்கள் மூலமும் வண்ணம்லாம் தயாரிக்கிறாங்க. என்னென்ன பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம்.

24 படத்திற்காக சின்மயி அர்ஜித் சிங் பாடிய பாடல் இது. நேரம் 8:35.

இயற்கை வண்ணங்களை பற்றி தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஆவரி செடி இதன் இலைகளை நொதிக்க வைத்து நீல நிற சாயம் தயார் செய்கிறாங்க. இந்த வச்சுட்டு இயற்கை முறையில் டையாகவும் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த கலரை மருதாணியும் அப்புறம் அகத்தி கீரை, அரைக்கீரை, அரைக்கீரை முக்கியமாக அதோடய இலையை எடுத்து அதிலிருந்து சாயத்தை எடுத்து நிறமாக பயன்படுத்துகிறாங்க. இதில் இருக்கிற குளோரோஃபில் காரணமாக அடர்பச்சை நிறங்களை உருவாக்குறாங்க. கருப்பு கலர் கடுக்காய் பிஞ்சுகளோடு சாஃப்டான இரும்பு துகள்களெல்லாம் சேர்த்து அத்தோடு வெல்லமும் சேர்த்து நொதிக்க வைத்து தரமான கருப்பு நிறம் தயாரிக்கிறாங்களாம். இப்படி இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் நிறங்களை கொண்டு ஆடைகள், உணவுப் பொருட்கள், கலைப்பொருட்கள், சுவர் ஓவியங்கள் வரையவும் பயன்படுத்துகிறாங்க.

நினைவூட்டுகிறோம் நேர்களை, இன்று காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம், கதையின் நாயகிகள் பகுதி 1. பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12 மணிக்கு கொல்லத்தான் நினைக்கிறேன் நாடகம், எழுதியவர் ஜி நாகதேவன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:50 புதின பக்கங்கள், மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். நேரம்

0: ரோமியோ படத்திற்காக கபில் கபிலன் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 8:45.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நினை ஓட்டுகிறோம் நேர்களை. 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் காலை 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலோடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள், 1:02 ஹை ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் பெண்களின் உரிமைகளும் அதிகாரமளித்தலும் குறித்து, புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 காலத்தை வென்ற காணங்கள், 3:00 ஹலோ டாக்டர், பணியிடமன அழுத்தம் மற்றும் பணிசார் சோர்வு நிலை குறித்து, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் மனநல மருத்துவத்துறையின் துணைத் தலைவர் டாக்டர் பாலன் பொன்மணி ஸ்டீஃபன் அவர்கள் நேரலையில் விளக்கமளிக்கிறார். மாலை 4:00 கட் கேமரா ரோலிங், 5:00 அலையோடு விளையாடு. நேரலையில் இணைகிறார் ஆர்ஜி பாரதி தேவி. இன்றைய தகவல் தளத்தில் இயற்கை சாயம், அதாவது இயற்கையா கலர்ஸ்லாம் எதுலேருந்துலாம் தயாரிக்கிறாங்க, இதை பற்றிலாம் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. இயற்கை சாயமிட்ட துணிகளை நம்ம பயன்படுத்தும் போது, முதல் முறையாக நம்ம துணியை துவைக்கும் போது எப்படி அதை செய்யணும் அப்படின்னா, ஏன்னா அது மாதிரி செய்யும்போது தான் அந்த கலர்ஸ் வந்து போகாமல் இருக்கும். ஒரு வாளி தண்ணி எடுத்துகிட்டு அது குளிர்ந்த நீராக இருக்கணும். ஒரு கைப்பிடி கல் உப்பு மற்றும் 2 டேபிள்ஸ்பூன் வெள்ளை வினிகர், கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க வெள்ளை வினிகர்னு, வாங்கி அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் அந்த இயற்கை முறையில் சாயமூட்டப்பட்ட துணிகளெல்லாம் போட்டு 1 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்கு பிறகு வெறும் குளிர்ந்த நீரில் நல்லா அலசி நிழலில் தான் காய வைக்கணும். எப்பயுமே எல்லா ட்ரெஸ்ஸுமே நம்ம வந்து நிழலில் காய வைப்பது நல்லது. ஆனால் வெயிலில் அதை காய வைக்கும்போது அதில் இருக்கிற பூச்சிகள்லாம் சாகுங்கிறதுனால நம்ம அதை மாதிரி செய்யும்போது அந்த துணியை திருப்பி போடுங்க, உல்டா பண்ணி போடுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் திருப்பி போட்டோம் அப்படின்னா வெயிலுடைய தாக்கம் அதில் வந்து இல்லாமல் இருக்கும். அப்புறம் தினமும் துவைக்க ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ அடுத்த முறையெல்லாம் அந்த துணிகளை நம்ம துவைக்கும்போது ரசாயனம் அதிகம் இல்லாத மென்மையான சோப்பு, பேபி சோப்பை கூட நம்ம பயன்படுத்தலாம். அதை வாங்கி பயன்படுத்தி இந்த துணிகளை துவைக்க வேணும். துவைத்த பிறகு துணிகளை திருப்பி தான் உலர்த்தணும். பருத்தி ஆடைகளுக்கு கண்டிப்பாக கஞ்சியை பயன்படுத்தணும். அந்த மாதிரி செய்யும்போது அதில் இருக்கிற கலர்ஸ், இயற்கையான கலர்ஸ்லாம் போகவே போகாது. பட்டு துணிகளை ட்ரை கிளீனிங் மட்டுமே செய்யணும். முடியாதவங்க, காசு அதிகமாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறவங்க, குளிர்ந்த நீரில் அதை வாஷ் பண்ணிவிட்டு பேபி ஷாம்பு இருக்குது பார்த்திங்களா, அதை வாங்கி போடணும். எதுவுமே நம்ம செய்யும்போது ரசாயனம் அதிகமே இல்லாததாக நம்ம பார்த்துட்டு செய்யும்போது தான் அதில் வந்து நமக்கு பலன் கிடைக்கும்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி

0: காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள்.
3: நேரம் 8:50.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

சூரரை போற்றப்படுத்தியிருக்காக தீபாடியதை கேட்டீர்கள். நேரம் 8:53:42. தகவல் தளம் நிகழ்ச்சியில் இயற்கை வண்ணங்கள், அதனால் எதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அந்த வண்ணங்களை தெரிஞ்சிட்ருக்கீங்க. விளையாட்டு பொருட்களில் இயற்கை வண்ணங்கள் பயன்படுத்தும் போது குழந்தைகள் அதை வாயில் வைத்தாலும்

இதுக்கு நச்சு ஏற்படாது. வேம்பு, மஞ்சள் மற்றும் ரோஸ்வுட் மரங்களின் மருத்துவ பலன்கள் குழந்தைகளுக்கு கிடைக்கும். இயற்கை வண்ணமிடப்பட்ட ஆடைகளை நாம் உடுத்தும்போது உடலுக்கு ஏற்படும் உவாமை தவிர்க்கப்படுகிறது. காய்கறி பழங்களிலிருந்து பெறப்படும் நிறங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூலம் நமது உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்திகள் அளிக்கும், மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும். இயற்கை வண்ணம் கொண்டு தயாரித்த உணவுப் பொருட்களை உண்ணும்போது உடலுக்கு தீங்கே கிடைக்காது, நல்லது தான் கிடைக்கும். உணவுகளில் உயிர் சத்தை அது கொடுக்கும், உடல் நலத்தை பாதுகாப்பவும் இது இருக்க உதவுகிறது. இவ்வளவு நன்மைகளை அள்ளித்தரும் இயற்கை வண்ணங்களை நம்ம நேசிப்போம், பயன்படுத்துவோம். பாரம்பரிய முறைகளை கடைபிடித்து இயற்கையோடு இயைந்து இணைந்து வாழ்வோம்.

0: நேரம் 8:55.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

விஸ்வாசம் படத்திற்காக ஹரிஹரன் ஸ்ரேயா கோஷல் பாடிய இந்த பாடலோடு இன்றைய தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. பாடலை தொடர்வது சென்னை அஞ்சல்.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். முதலில் பஜமானச விக்னேஸ்வரம், துளசிவனம் கிருத்தி, பகுதாரி ராகம் ஆதித்தாளம்.

அடுத்து ராஜராஜ ராஜதே. நிரோஷ்டாராகம், ஆதிதாளம் திசிற நடை, ஹரிகேசநல்லூர் முத்தையா பாகவதர் கிருதி.

நேரம் 9:55. அரங்கிசை நிகழ்ச்சியில் சோழவரம் என் வெங்கடேசன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வேலூர் SMS ஜெகநாதன் அவர்கள் தவில். தொடர்ந்து தாயே திரிபுரசுந்தரி, பெரியசாமி தூரன் பாடல், சுத்தசாவேரி ராகம், கண்டச்சாப்பு தாளம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் தெரசா ஆரோக்கியதாஸ். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புரட்சிகர தியாகி ஷாகித் உதம்சிங்கின் தியாக தினத்தை முன்னிட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். தியாகி உதம்சிங்கின் வாழ்க்கை நாட்டின் கௌரவத்தையும் இறையாண்மையையும் பாதுகாக்க தேசத்தின் ஒவ்வொரு தலைமுறைக்கும் தொடர்ந்து உத்வேகம் அளிக்கும் என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் பிரதமர் கூறியுள்ளார். இந்தி இலக்கியவாதி முன்ஷி பிரேம்சந்தின் பிறந்தநாளை முன்னிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு மரியாதை செலுத்தினார். சமூக ஊடக பதிவு ஒன்றில் முன்ஷி பிரேம்சந்த் தனது இலக்கிய படைப்புகளில் நிகழ்வுகளை மிகவும் தத்ரூபமாக சித்தரித்ததால் அவை இன்றும் உயிர்ப்புடன் இருப்பதாக தோன்றுகிறது என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாட்டில் சுமார் 17,000 சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு உற்பத்தி துறையில் இணைந்திருப்பதாக பாதுகாப்பு துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். இந்திய பாதுகாப்பு உற்பத்தியாளர் சங்கமும் விமானப்படையும் இணைந்து நேற்று புதுடெல்லியில் நடத்திய கூட்டு கலந்துரையாடல் பயிலரங்கை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதை தெரிவித்தார். இந்திய இராணுவத்தின் ஆள்சேர்ப்பு மண்டல சென்னை தலைமையகம் புதுச்சேரி நிர்வாகத்தின் ஒத்துழைப்புடன் அனைத்து பிரிவு அக்னிவீர் பணியிடங்களுக்கான ஆள்சேர்ப்பு முகாம் உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் இன்று நள்ளிரவு 12 மணிக்கு துவங்கி வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துரன் கோப்பையின் 135வது பதிப்பு இன்று ஷிலாங்கில் தொடங்குகிறது. இன்று பிற்பகல் நடைபெறும் தொடக்க விழாவில் மேகாலயா முதலமைச்சர் திரு கான்ராட் கே சங்மா கலந்து கொள்கிறார். இ பிரிவு போட்டிகள் ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 10:02. கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம். நேர்கள் அனைவருக்கும் இனிய சூப்பரான காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் முகநூல் பக்கத்துக்கு போய் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டாலே இனிக்கும் அந்த போஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் இது வரைக்கும் நிறையா பேர் போட்டுட்டீங்க. தெரியாத நேர்களுக்காக இது ஒரு முறை. மற்றும் என்னென்னா, நேற்று விருப்ப பாடலை கேட்ட நேயர்களுக்கு இன்று வழங்கப்பட மாட்டாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று வராத நேயர்களுக்கு இன்று பாடல் வழங்கப்படும். அதோட புதிய நேர் வந்தாலும் அவங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும். வாங்க பாடலில் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இது கேட்டால் இனிக்கும் உணுல் வழி உங்கள் விருப்பம். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம் இவர் விரும்பி கேட்ட பாடல். நிகழ்ச்சி சிறப்பிக்க வாழ்த்துக்கள். கோவை மாவட்டம் புதூரிலிருந்து சிவசுப்பிரமணியம் அப்படிங்கிற நேர் கேட்டிருக்காங்க. நீச்சல் குளம் படத்திலிருந்து பாடல், இதோ நாமும் கேட்கலாம்.

நேரம் 10:07:35. இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் உணூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் யாரு, எங்கிருந்துன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம், நாடார் தெரு எம் துரைராஜ், பேபி அம்பிகா, இளவரசி சித்ரா, சுகந்தி மற்றும் பெங்களூர் குப்பநத்தம் டி ராம் பிரகாஷ், கோகிலா ராம் பிரகாஷ் இவங்க அனைவரும் கேட்டிருக்காங்க. வாழ்க வளமுடன். எங்களுக்கு பாடல் வந்து ஒரு வாரம் ஆகிறது, ஏதேனும் ஒரு பாடல் தருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பாட்டு படம் சொல்லியிருக்காங்க. முதல் படமாக அவங்க கேட்ட அதே படத்திலிருந்தே பாடலை வழங்கிடலாம். பட்டிக்காடா பட்டணமா படத்திலிருந்து பாடல்.

நேரம் 10:12:46 நொடி. இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் நூல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கேற்றிவல் படத்தில் இருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

நேரம் 10:16:15 கெட்டால் இனிக்கும் போனூல் வழி உங்களது பத்தியில் அடுத்த பாடல் விரும்பி கேட்டிருக்கும் நேயர் ராஜன் சுப்பிரமணியன், காதல் ரோஜாவி படத்திலிருந்து.

கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையிலிருந்து அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சென்னை ஆண்டனி ராஜ். இவர் விரும்பி கேட்ட பாடல் பூவரசன் படத்திலிருந்து. நேரம் 10:21:32.

நேரம் 10:46:45. இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இன்றைக்கும் ஊனல் வழி உங்கள் விருப்பம். அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் மணலி மாறன், தமிழ்மாறன், வெற்றிமாறன். கண்ணெதிரி தோன்றினால் படத்தில் இருந்து இந்த பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே. இன்று நண்பகல் 12 மணிக்கு கொல்லத்தான் நினைக்கிறேன் நாடகம் எழுதியவர் ஜி நாகதேவன் அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலையில் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் பாடல்கள். 12:50 புதின பக்கங்களில் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரத்தில் பெண்களின் உரிமைகளும் அதிகாரமளித்தலும் குறித்து புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்று மினைவு, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னையஞ்சல். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது ஆனந்தம் என தொடங்கும் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேரம் 10:33. கேட்டாலே இனிக்கும் ஊனல் வழி உங்கள் விருப்பத்தில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன். அவள் படத்திலிருந்து பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன். இவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இதோ.

நேரம் 10:40 40 நொடி. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேர்கள் பொன்னியம்மன்மேடு, வண்ணை கணேசன், சுகன்யா பரத், சென்னை. இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் நீலமலர்கள் படத்திலிருந்து.

கேட்டாலே இன்னைக்கு முகநூல் வழி உங்கள் விருப்பம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 10:46:26. நேர்களை, நீங்கள் விரும்பி கேட்ட பாடல் இதில் இடம்பெறவில்லை என்றால் அந்த பாடல் இல்லை என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா பாடல்களும் எல்லா நேரத்திலும் இருக்கும் என்று சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் பாடல் வழங்காமல் போகுது. இதுக்காக நீங்கள் வந்து கோவப்பட வேண்டாம். அடுத்த நேர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் காவடி சிந்து படத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு இவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

10:51:32 அடுத்த பாடல் வேற்றவளம் குவார் அவர்கள் விரும்பி கேட்டது இனிய காலை வணக்கம். என்ன தவம் செய்தேன் படத்தில் இருந்து ஏதோ ஒரு நதியில் பாடல், அந்த பாடலை வழங்குமாறு கேட்டிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி உங்கள் விருப்பத்தின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாகை மாவட்டத்தில் இருந்து பி பாபு. இவர் விரும்பி கேட்ட பாடல் சிகப்பு சூரியன் படத்திற்காக. இந்த பாடலை பாடல் வழங்க முடியாத அனைத்து நேயர்களான நிலை பாரதி, கடலூர் துறைமுகம் சுரேஷ், காட்டூர் சிவகுமார், சூரியமூர்த்தி, மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், சென்னை சிவராம் நாகராஜன், அன்பழகன், மந்திரமூர்த்தி மற்றும் கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த பாடல்.

0: இலக்கியம் பேசுவோம். கதையின் நாயகிகள். பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
1: நேயர்களே, நாம இன்னைக்கு தமிழ் கதைகளில், குறிப்பாக புதினங்களில், சிறுகதைகளில் படைக்கப்பட்ட பெண் பாத்திரங்களை பத்தி பேச போறோம். அவர்கள் கதையின் முதன்மை மாந்தர்களாக இருப்பாங்க. இப்படி படைக்கப்பட்ட பாத்திரங்கள் பெண் எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள். இன்னொன்று, ஆண்களால் எழுதப்பட்ட பெண் கதாபாத்திரங்கள் அப்படின்ற இன்னொரு வகையாகவும் பிரிக்கலாம். இது இரண்டுலேயும் வந்து பெண்களின் மனதை, பெண்களின் ஆசபாசங்களை, அவர்களின் சோகங்களை, அவர்களின் வாழ்வியல் முறைகளை யார் சரியாக படம் பிடித்தார் அப்படின்னு நம்ம சொல்ல நினைச்சோன்னா அது ஒரு கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா இரண்டு பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. பெண்களை புரிந்து கொள்ளாமல் எழுதின பெண்களும் இருக்கிறாங்க, ரொம்ப புரிந்து கொண்டு எழுதின பெண்களும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்கள் புரியாமல் எழுதின பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்கள் புரிந்து கொண்டு பெண்களை விட நன்றாக எழுதினவர்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ வகைமைகளில் நம்ம போகலாம். நம்மளுடைய இலக்கியங்களில், குறிப்பாக நவீன இலக்கியங்களில், குறிப்பாக சிறுகதைகள், புதினங்களில் பல பெண் கதாபாத்திரங்கள். அந்த கதாபாத்திரங்களுடைய ஆழ்மனத்து விஷயங்களை பல ரூபங்கள் வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அம்பை அவர்களுடைய ஒரு சிறுகதையில் தோசையை வச்சு ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு பெண் கேப்பா, நீங்கள் இது வரைக்கும் சுட்டு வச்ச தோசையெல்லாம் வந்து அடிக்க வச்சா எவ்வளோ தூரம் போகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நம்ம அது மாதிரி யோசிக்கவே மாட்டோம். பெண்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, தோசை சுடுவாங்க, நம்மளுக்கு வந்து பணிவிடைகள் செய்வாங்க, அதோட கடந்து போயிட்டே இருப்போம். ஆனால் இது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை, அது அவர்களால் மட்டும்தான் எழுத முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ஜெயகாந்தன் அவர்களுடைய சில நேரங்களில் சில மனிதர்கள், புதினத்தில் வர கங்கா அப்படின்ற கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்தின் ஆக்ருதி, அதையெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கும் நினச்சி பார்க்குறோம். அந்தளவுக்கு ஒரு ஆணித்தரமான ஒரு கதாபாத்திரத்தை அவரால் படைக்க முடிஞ்சிருக்கு. தி ஜானகிராமன் அவர்களுடைய அம்மா வந்தாள் என்ற புதினத்தில் அலங்காரம் என்ற ஒரு பெண்ணின் கதை. அந்த கதை ஒழுக்க நெறிகள் மீறப்பட்ட ஒரு பெண்ணை பற்றிய ஒரு கதை. அப்படி பார்த்தால் அது வந்து ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதையும் மீறி அது பேரிலக்கியமானது. அந்த பெண் கதாபாத்திரத்தை தி ஜானகிராமன் அவர்கள் வடிவமைத்த விதம்தான். அந்த கதையை படித்து முடிக்கும் பொழுது அவர் மேல் நமக்கு கோபமோ, இல்லை ஒழுக்க நெறிகளுக்கு அவர் வந்து மீறி செயல்பட்டாருன்ற ஒரு ஆத்திரமோ வராமல், எந்த விதமான ஒரு அசூயையும் இல்லாமல், அவரை நம்மளுக்கு பிடித்த மாதிரி வந்து தி ஜானகிராமன் மாற்றியிருப்பார். அதுதான் அதோடைய ஒரு பெருமை. அது மாதிரி வண்ணதாசன் அவர்களுடைய நிலை என்ற சிறுகதையில் வர்ற கோமு என்ற அந்த சிறு குழந்தை, அதோடைய கதாபாத்திரம் வடிவமைக்கப்பட்டது. பார்க்கடல் என்ற சிறுகதையில் லாசாரா அவர்கள் காட்டிய பல குடும்பத்து பெண்களின் கதைகள், கூப்பாரா அவர்கள் தன்னுடைய சிறுகதைகளில் ஆண் பெண் உறவுகளை எழுதியதோடு மட்டுமல்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த பெண் எப்படி இருப்பாள் அப்படின்றதையும் அவர் வந்து அழகாக காட்டியிருப்பார். அதே மாதிரி தஞ்சை பிரகாஷ் அவர்களுடைய கதைகள்லையும் பல பெண்களுடைய வாழ்க்கை முறைகளையும், அவர்களுடைய உள்மன ஆசைகளையும், அவர்களுடைய வாழ்வியல் முறைகளையும் அவர் சொல்லியிருப்பார். இப்படி பல இதில் சொல்லிகிட்டே போகலாம். மேலை நாடுகளில் சொல்லப்படுற ஒரு நகைச்சுவை, குழந்தை பிறப்பு, மாதவிடாய் போன்றவை ஆணுக்கும் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஏன்னா மேலை நாடுகளில், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகளில் கற்கலைப்பு போன்ற விஷயங்கள் ரொம்பவும் வந்து சட்ட சிக்கல், உணர்ச்சி மிகுந்த விஷயங்கள் அப்படின்னு பல தளங்கள் அங்கே இயங்கும். இரு பிரிவுகளாக வந்து பிரிந்து அங்கே பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அங்கே அந்த ஒரு நகைச்சுவை உண்டு. ஆணுக்கும் மாதவிடாயும் கருக்கலைப்பு, கருவை சுமப்பது போன்ற ஒரு நிலைமை இருந்திருந்தால், பேருந்து நிலையம், ரயில் நிலையம், விமான நிலையம், பொதுமக்கள் கூடும் இடம், சூப்பர் மார்க்கெட், எல்லா இடத்துலையும் கருத்தரிக்கான எல்லா உபகரணங்களும் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்ணுக்கு அப்படின்றனால தான் அதை அவ்வளோ தடை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு, அது ஒரு நகைச்சுவைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயந்தான். பெண்ணுக்கு என்ன தேவை அப்படின்னு கதையாசிரியர்கள் ஆணும் சரி பெண்ணும் சரி அவர்களுடைய படைப்புகளில் கொண்டு வர முயற்சி செய்திருக்கிறார்கள். அது எந்த அளவுக்கு வெற்றி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்றத நம்முடைய இந்த ஒரு மணி நேர நிகழ்ச்சியில் சிறிய பகுதியாக அறிய முயற்சி செய்வோம். இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் நம்மோடு உரையாட வந்துள்ளவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள். கவிஞர் அவர்கள் காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை தலைவராக உள்ளார். 21 ஆண்டுகள் கல்வி பணியில் உள்ளார். 4 கவிதை நூல்கள், 4 கட்டுரை நூல்கள் என்று பல நூல்களை அவர் வெளியிட்டுள்ளார். இதழாசிரியராகவும் அவர் அறியப்படுகிறார். பல பன்னாட்டு கருத்தரங்கங்களிலும் கலந்துள்ளார். பல கட்டுரைகளை சமர்ப்பித்துள்ளார். ஈரோடு தமிழன்பன் விருது உட்பட பல விருதுகளையும் பெற்றுள்ளார். ஜே

0: முனுசாமி என்ற இயற்பெயருடைய கவிஞர் யாழ்னி முனுசாமியிடம் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் உரையாட உள்ளோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: மறுபடியும் சந்திக்கிறோம், அதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. கடந்த முறை கவிதைகளை பற்றி பேசணும், இந்த முறை நம்ம புதிய ஒரு தலைப்பில் வந்திருக்கிறோம். பெண் கதை மாந்தர்கள், நம்ம இப்போ நிறைய கதையை நான் சொன்னேன், அதே மாதிரி பெண் கதை மாந்தர்கள் நடைமுறையில் உள்ள பெண்களுடைய பிரச்சனைகளை பிரதிபலிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா?
1: கண்டிப்பாங்க சார். சில நாவல்களை சொல்லி அதில் இருக்கிற கதாபாத்திரங்களை சொல்லி நம்ம தொடர்பு படி பேசலாம். அசோகமித்திரன் அவர் வந்து 1973 தண்ணீர் அப்படின்னு ஒரு நாவல் எழுதினார். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சினிமா மோகம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக உண்டு,
0: எப்பவுமே உண்டு சார்.
1: ஆமாம். அதில் சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கிற பெண்கள் அவங்க சினிமாவில் கதாநாயகி ஆகணும் என்கிற தீராத ஆசையோட சினிமா துறையில் போட்டு எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நான் கண்கூட நிறைய வந்து பார்க்கணும். ஏன்னா நீங்கள் சினிமா என்பது மிகப்பெரிய பணமும் புகழும் தரக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறதுனால நிறைய பேர் வராங்க. அதனால் அதில் வெற்றி அடைகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான நாட்கள் தான். நீங்கள் கோடம்பாக்கம் பகுதியிலலாம் போனோம்னாக்கா எப்பவுமே ஒரு 2000 பேர் உதவி இயக்குநருக்கு தேடிட்டு கிடப்பான்னு சொல்லுவாங்க. அந்த 2000 பேர் ஒரு 10 பேர் தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னா பெண்கள் அது மாதிரி தான். பெண்கள் அதோட குறைவாக இருக்கும் எண்ணிக்கை, ஆனால் வெற்றி பெறுகிறவங்க ரொம்ப கம்மி தான். இப்போ அது மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இல்லை ஜமுனா என்கிற ஒரு பெண். அவங்க இந்த சினிமா ஆசையினாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, திருமணம் கூட பண்ணிக்காமல் தனியாக அறை எடுத்துருக்குறாங்க. வீட்டில் வந்து அம்மா வந்து உடம்புக்கு முடியாத அம்மா இருப்பாங்க, அவங்களோட கவனிக்காமல் பாட்டி அவங்க மாமா தான் பார்த்துப்பாங்க. ஆனால் இவங்க தனியாக அறை எடுத்து அவங்க கூட வந்து அவங்க தங்கச்சி இருப்பாங்க, அவங்க பேர் வந்து சாயங்கிறவங்க. இப்போ ஜமுனாங்கிறது வந்து அந்த கதையினுடைய முதன்மையான அந்த கதை மாந்திராக இருக்கிறாங்க. அந்த சினிமா மோகத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஒரு இயக்குனர் வந்து அறிமுகமாகிறார், பாஸ்கர ராவ் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பெண்ணுக்கு இருக்கிற அந்த கதாநாயகி ஆகணுங்கிற அந்த ஆசையினால் என்ன பண்ணுறாரு, நான் அவனை எப்படியும் கதாநாயகி ஆக்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் ஆகிட்டு இருந்தாலும் அந்த பெண்ணை வந்து அவர் வந்து உடனடியான தொடர்பு வச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்துகிறாரு. எப்பப்போ அவருக்கு தேவைப்படுது அப்போல்லாம் பயன்படுத்திக்கிறாரு. அவருடைய தயாரிப்பாளருக்கும் அவங்கள இது பண்ணி விடுறாரு. அப்படியான ஒரு மோசமான தன்மையில் இருக்கும்போதும் ஆனால் கடைசி வரைக்கும் ஒரு கதாபாத்திரத்து கூட நடிக்க கூட அவங்களை வாய்ப்பு தரலை, ஆனால் தொடர்ச்சியாக அவங்கள வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிறாரு. இப்போ அவங்க தங்கச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, நீ அவனை நம்பிக்கிட்டே இருக்கிற, அவன் வந்து எதுவுமே செய்ய மாட்டான், உனக்கு உன்னை ஏமாத்துறவன், அது உனக்கு புரியாமல் அவனை கூட நீ சேர்த்து வச்சுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக அவனை சண்டை போடுவாங்க. ஜாம்னாவுடைய தங்கச்சி அவங்க ரொம்ப கோபமாக சத்தம் போடுவாங்க, நல்லா சட்டையெல்லாம் பிடிச்சி கூட சண்டை போட்டுடுவாங்க. வீட்டுக்கு வராது, எங்கள் வீட்டுக்கு வராது, அறையில் தங்கியிருக்கிறாங்க, இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. அக்கா கூட சண்டை போட்டுட்டு விடுதியில் போய் தங்கிப்பாங்க. அந்த நேரத்தில் ஜமுனா என்ன பண்ணுவானாக்கா, தங்கச்சியும் போயிட்டாங்க, நம்மளால் வெற்றியும் பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை முயற்சி பண்ணுவாங்க. அப்போ தற்கொலை முயற்சி பண்ணும்போது வாடகை வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டுக்கார அம்மாவை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவானாக்கா, நீங்கள் வீட்டுக்கு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ இவன் மறுபடியும் போயிட்டு தங்கச்சிக்கிட்ட பேசிட்டு அவங்க வந்து மறுபடியும் வீட்டில் அந்த அவசர ஒன்றுகிட்ட பேசி கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி இருப்பாங்க. தன்னை ஏமாத்திரம் அப்படின்னு தெரிஞ்சு கூட அவனை எதிர்த்து வந்து பேசாத ஒரு பெண்ணாக வந்து எப்படியாவது தன்னுக்கு வாய்ப்பு தருவானா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. கடைசி நேரத்தில் மறுபடியும் அவன் ஏமாத்துவான் வந்து கதாநாயகி இல்லை வேற இரண்டாவது கதாநாயகி கூட ஒரு நடிக்க வாய்ப்பு தரேன் அப்படின்னு மாதிரி சொல்லி ஏமாத்துவான். அந்த நேரத்தில் தான் அவனை தங்கச்சி வந்து ஏமாத்திட்டு இருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அவனை அனுப்பிச்சுட்டு விடுவாங்க. சென்னையில் இருக்கின்ற பெருநகரங்களில் சினிமா முகத்தில் சீர பெண்களுக்கான ஒரு எச்சரிக்கையாக அந்த ஜமுனா கதாபாத்திரம் வந்து இருக்கும். அதில் யாரையும் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதிர் கேள்வி கேட்குற மாதிரியே ஒரு தங்கச்சி கதாபாத்திரம் இருக்கும். அந்த இதில்
0: இரு பக்கமும் இருந்து பேசணுமா?
1: ஆமாம், இரு பக்கமும் அதில் இருக்கும். அதில் நீங்கள் அந்த குடும்ப உறவுகளை பற்றி ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த இவர் சொன்னீங்க இல்லையா, லாசாரா கதை சொன்னீங்க இல்லையா, பார்க்கடல் மாதிரி ஏறக்குறைய நீங்கள் அந்த கதையை நான் படிக்கும் பொழுதும் நீங்கள் சொல்லி தான் அந்த கதையை நான் படித்தேன். அதில் ஒரு கதாபாத்திரம் அவங்க மாமியாரை பற்றி சொல்லிட்டு வராங்க, அவங்க கணவனுக்கு கடிதம் எழுதுவாங்க. அதில் வந்து இவங்க குடும்பத்தை பற்றி அவங்களுடைய குடும்பத்தை பற்றியெல்லாம் வரிசையாக சொல்லும் பொழுதுதான் அந்த கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும், ஒருத்தர் கொஞ்சம் துணியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது பெண்களுடைய சிரமங்கள் அதெல்லாம் சொன்னாங்களே அதே மாதிரி தான் இதில் இருக்கும். வயசான அம்மாவை விட்டுட்டு இவங்க சினிமா முகத்தில் வந்துடுவாங்க, ஆனால் அவங்க தாய் மாமன் தான் அக்காவை வந்து பார்த்துப்பாரு. அது மாதிரியான ஒரு இதுவாக இருக்கும் அதில்.
0: இப்போ அந்த பார்க்கடல் கதையிலே பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி அன்னைக்கு இறந்து போகிற அந்த கணவன் அந்த பெண் வந்து தனியாக அந்த பையனோட எங்கேயாவது இருந்திருந்தா வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க வந்து அவங்க வீட்டிலே இருந்திருந்தா கூட கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அவங்களுடைய மாமியார் கூட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தீபாவளி சமயத்தில் ஒரு திரும்ப அதை பற்றி நினைவு வரும்போது அவங்க மாமியார் தான் தேற்றுவாங்க. அது ஒரு அருமையான ஒரு பெண்களாலே கட்டமைக்கப்பட்ட ஒரு கதையாகவே இருந்துச்சு. அது லாசாரா அந்த இடத்துல வந்து ஒரு உச்சத்தை தான் தொட்டிருப்பாரு.
1: அந்த குழந்தையை அடிச்சிடுவாங்க, அந்த குழந்தையை விட்டுட்டு அவங்க மருமகள் வந்து அடைச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை ரொம்ப நல்லா இருக்கும்.
0: அது அருமையான ஒரு கதை.
1: பெண்ணுடைய பெண்கள் எழுதுகின்ற நாவல்கள் அப்போ அதில் பார்த்தோம்னாக்கா வாழ்க்கையில் இருக்கிற அப்படியே நிறைய கதாபாத்திரங்கள் நம்ம அதில் வந்து பார்க்க முடியும். சிவகாமி பாமா இவங்களுக்கு பண்ற நாவல்னா ரொம்ப யதார்த்தமான மனிதர்கள், அவங்களுடைய அந்த கதைநாயகளை தான் அவங்களுடைய படைப்புகள் வந்து நம்ம பார்க்கலாம். பெரும்பாலும் அப்படிதான் இருக்கு. இந்த வரலாற்று நாவல்களை தவிர்த்து

0: மற்ற அனைத்து நாவல்களுமே நம்ம நடைமுறையில் இருக்கிற கதாபாத்திரங்களை தான் நம்ம பார்க்க முடியும்.
1: வரலாற்று நாவல்கள் போனா கூட அங்கேயும் பெண்கள் தான் ஒரு சக்தியா
0: இருக்காங்க. நடைமுறையில் இருக்கிற பெண்களா இருக்க முடியாது என்ற அதுக்காக தான் சொல்றேன். நம்ம இதுல சிவகாமியின் சபதம் கல்கி, இதுல மற்ற கதாபாத்திரங்கள் எல்லாம் இருக்கும். அதுல மாமல்லன் இருப்பான், அப்புறம் அவருடைய அப்பா எல்லாம் இருப்பாங்க, பல்லவர் மன்னர் எல்லாம் வருவாங்க, பரஞ்சோதி அவரெல்லாம் வரும், எல்லாரும் வருவாங்க. ஆனா சிவகாமி கிட்ட மட்டும் அதுல கற்பனையா உருவாக்கியிருப்பாரு.
1: நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இப்ப பெண் கதை மாந்தர்கள் அப்படின்னு நம்ம போகும்போதே பெரும்பாலும் அவர்களை வந்து மன ரீதியில் அவர்களுடைய கதைகளை சொல்வதை விட உடல் ரீதியாக அணுகுவதுதான் வந்து எழுத்தாளர்களிடம், ஆணோ பெண்ணோ அவர்களிடம் அது வந்து ஒரு மேலோங்கி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது ஒரு புனை கதைக்குள்ள அந்த பெண் கதை மாந்தர்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெறுகிறார்கள், எந்த வகை முக்கியத்துவம் பெறுகிறார்கள்?
1: அம்மவந்தல் நாவல்ல அலங்காரம் கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரமும் பள்ளிகொண்டபுரம் நீலபத்மநாபன், அதுல வந்து காத்தியாயினி அப்படின்னு ஒரு கதாபாத்திரம் வரும், அந்த கதை நாயகனுடைய துணைவேற வருவாங்க. இந்த ரெண்டு கதாபாத்திரமும் பாத்தீங்கன்னாக்கா அந்த கணவர்களாலே மிகவும் ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களா இருக்கும். ஆனா ரெண்டு பேருமே பார்த்தோம்னாக்கா கணவனை விட்டுட்டு திருமணத்தை தாண்டிய ஒரு தொடர்புள்ள போற மாதிரி இருக்கும் அந்த இதுல. அப்போ இந்த அழகும் சம்பந்தப்படுத்தி இதோ இது இருக்கும். அதே நேரத்துல ஏதோ ஒரு இயலாமை, அந்த கணவர்கள் கிட்ட ஒரு இயலாமை வரும்பொழுதுதான் இந்த பெண்கள் வந்து திருமணம் தாண்டிய உறவுக்கு போறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம இந்த நாவலாசிரியர்கள் பார்க்கலாம். அந்த இதுல கொஞ்சம் மறை குறியீடா சொல்லப்பட்டிருக்கும், வெளிப்படையா சொல்லாம சொல்லப்பட்டிருக்கும். பள்ளிகொண்டபுரத்துல வெளிப்படையாவே சொல்லியிருப்பாரு என்னன்னாக்கா, அந்த கார்த்தியாயினி அவருடைய கணவன் அனந்த நாயர் அவருக்கு என்னன்னாக்கா நல்லா இருப்பாரு, திடீர்ல வந்து காசு நோய் தாக்கிடும் அவருக்கு. அப்ப அந்த காசு நோய் தாக்கி மருத்துவமனையில சேர்ந்து அதுல இருந்து விடுபட்டு வர்றது கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா. அந்த நேரத்துல இன்னொருத்தர் வந்து அறிமுகம் வர்றாரு அவருக்கு, அதாவது ஒரு பணக்காரனா இருப்பான் தாசில்தார் அவரு, விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு அவருடைய அறிமுகம் அந்த கார்த்திகாயனுக்கு கிடைக்குது. அப்ப என்னன்னா இயல்பாவே கணவனோட உறவு இல்லாம இருக்கிறதுனால அவன் காசு நோய் வந்ததுனால மன ரீதியா ஒரு இடைவெளி வந்தது. அந்த நேரத்துல இவன் வந்து அவன் கொஞ்சம் நெருக்கமா பேசும்பொழுதும் ஒரு இயல்பான தொடர்பா அவனா கூட வந்து போகுது. அப்புறம் போயிட்டு என்னக்கா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றானாக்கா அந்த கார்த்திகாயினி மனசு புரிஞ்சி துணையா வந்து ஏத்துக்கலாம். அவனுக்கு ஏற்கனவே திருமணம் ஆனம் இருக்கும், ஆனா துணையா மனசு புரிஞ்சு ஏத்துக்காம அவளுடைய அழகுக்காகவும் அந்த உடம்புக்காகவும் தான் அவன் ஏத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம எப்படி அந்த தண்ணீர்ல அந்த பாஸ்கர் ராவ் வந்து அந்த ஜமுனாங்கிறவரு அவனுடைய தயாரிப்பாளருக்கு அவனை இது பண்ணுவான், அதே மாதிரி இவன் என்ன பண்ணுவான்னாக்கா அவனுடைய மனைவியை ஏத்துக்கிட்டான், குடும்பம் நடத்துறாங்க, முதல் கணவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும், இவனுக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்கும். ஆனாலும் இவன் என்ன பண்ணுவான், நண்பர்கள் யாராவது இந்த பெண்ணுகிட்ட தவறா நடந்துக்கிறாங்க அப்படின்னு இவங்க முறையீடு பண்ணாக்கா அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதுன்னு அவன் சொல்றான். அப்ப அவனுடைய மன ரீதியா என்னன்னாக்கா அவனை வந்து ஒரு அழகான ஒரு பெண்ணு அவனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலான்ற மாதிரியான ஒரு மோசமான தன்மையில தான் இருப்பான் அந்த தாசில்தார். அவன் பேர் வந்து விக்ரமன் தம்பின்னு சொல்லிட்டு இது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் என்ன பண்றான்னாக்கா இந்த வாழ்க்கை வந்து மோசமா இருக்குது, இவன் வசதியா இருக்கிறான், நல்ல வேலையில இருக்கிறான் அப்படின்னு தான் வந்தோம். காரணம் என்னன்னாக்கா இவனுக்கு தொடர்பு ஏற்படும் பொழுது கணவன் வந்து இந்த பெண்ணை வந்து சந்தேகப்படுவான், அதனாலதான் அவளுக்கு வந்து இந்த மனசு மாறத்துக்கு ஒரு காரணமா இருக்கு. அது ஒரு உளவில் ரீதியான இதுவா இந்த நாவல்கள்ல அதை சொல்லியிருப்பாங்க. ஒண்ணுமே இல்லாம சந்தேகப்படும் பொழுதும் அப்ப இவனு ஒரு காசு நோய் வருது, ஒரு சபல புத்தியில அந்த பெண்ணை வந்து போறான். ஆனா கடைசியா இவனை விட இவன் வறுமையில இருந்தாலும் நேர்மையா இருக்கிறான், இவன் வந்து மோசமா இருக்கான்னு தெரிஞ்சு அனந்த நாயரா கூட சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவன் கேட்கும் பொழுதும் அனந்த நாயரால ஏத்துக்க முடியாது, அவள் தன்னை துரோகம் பண்ணிட்டு இன்னொருத்தொண்ட போயிட்டு திரும்ப வரான் அப்படின்னு
0: உடல் ரீதியா அதிக மனப்பான்மை அந்த ஒரு இதுலயே நம்ம காட்டிடுறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னா அலங்காரம் அவர்கள் வந்து இன்னொருவரோட தொடர்புல இருக்கிறது அவங்களோட கணவருக்கு தெரியும்.
1: ஆமா
0: ஒண்ணு, அதுவும் இல்லாம அலங்காரம் அவர்கள் கணவரை வெறுக்கவோ இல்ல வந்து மன ரீதியா உடல் ரீதியா இந்த பிரச்சனையும் அங்க இருக்காது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவர் சூரியன் மாதிரி அவங்க கணவனை பத்தி சொல்லும் போது அதுகிட்ட நான் கருகாம இருந்தது பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப உயர்ந்த இடத்துல தான் வச்சிருப்பாங்க. ஆனாலும் இன்னொரு அவங்க பழகுனது வந்து அது என்ன காரணம், மனிதனின் உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனையா அப்படின்றதெல்லாமே நம்ம அதுல வந்து கண்டே பிடிக்க முடியாது. எனக்கு படிக்கும் போது ஜானகிராமன் அவர்கள் வந்து என்ன சொல்ல வரார் ஒரு பெண்ணுடைய இடத்துல இருந்து அப்படின்னு அவர் வெளிப்படையா சொல்லல, ஆனா அந்த பெண்ணையும் வந்து குற்றவாளியாக்காம அந்த ஆணையும் வந்து ரொம்ப ஒரு இயலாமத ஒருத்தர் அப்படின்ற ஒரு இதுல ஏதாவது காசு நோய் இருந்தது இயலாமை இருந்தது ஒன்னு சொல்லலாம். அதுல எதுவும் இருக்காது, அவர் நல்ல ஒரு கணவரா இருப்பாரு, அவர் மூலமா ஒரு குழந்தைகளும் இருக்கும்.
1: இல்ல அதுல என்னன்னாக்கா அவருடைய கணவர் வந்து சொல்லுவாரு ஒரு இடத்துல, என்னால வந்து முழுமையா அவளை ஆள முடியல அப்படின்னு ஒரு வரி வரும், அதுல வந்து அவர் குறிப்பா ஏதோ சொல்றாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு
0: சொல்றேன்.
1: ஆமா, என்னால அவளை முழுமையா ஆண்டு விட முடியல அப்படின்னு சொல்ல,
0: அது நான் மன ரீதியா தான் பார்த்தேன், மேபி வேற ரீதியா இருக்கான்னு தெரியல, அதுக்குள்ள நம்ம இன்னும் டீப்பா போகல.
1: எனக்கு
0: எதுவா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணுடைய மனதை வந்து ஒரு ஆண் எழுத்தாளர் வந்து இந்த அளவுக்கு படம் பிடித்திருக்காருன்றதே ஒரு பெரிய விஷயம்தான். இதுல ஓரளவுக்கு அவங்க வந்து அந்த இதுல முயற்சியில வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம்.
1: கண்டிப்பா. அதுல என்னன்னாக்கா ரெண்டு பேருமே ரொம்ப ஆளுமை உள்ள ஒரு பெண்ணா அலங்காரத்தை வந்து படைச்சிருப்பாங்க. என்னன்னாக்கா கணவன் கிட்டையும் அவங்க ரொம்ப ஒரு மனைவி மாதிரி ரொம்ப அடிபணிஞ்சு போற அந்த தன்மை கிடையாது, ரொம்ப டாமினேட்

0: தான் இருப்பாங்க, அதிகாரம் பண்ணவங்க தான் இருப்பாங்க. காதலராக காட்டப்பட்டிருக்கிற அதுல சிவசுப்பிரமணியன் சொல்லிட்டு அவனு விவரிக்கும் போது அவன் வந்து ரொம்ப ஆஜான பாகவான தோற்றமா இருக்கிறான், ரொம்ப வசதியானவன. அவனுடைய தங்கச்சிக்கு ஜாதகம் பார்க்கறதுக்காக தான் இவருடைய கிட்ட வருவோம், அலங்காரம் அம்மகம் அவருடைய கணவர்கிட்ட வருவோம். அந்த தொடர்புகள் வரும்பொழுது அதுல நான் பார்க்கும்பொழுது இந்த ஒரு செய்தி தான் தெரிஞ்சு, நீங்க சொன்ன மாதிரி அவர் கணவரை உயிர்வா நினைக்கிறாங்கிறதுக்காக தான், இப்படியாப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு நம்ம துரோகம் செஞ்சிட்டோம் சொல்லிட்டு தான் அவருக்கு பிறந்த கடைசி அந்த குழந்தை அப்புங்கிற பையனை தான் வேதம் வந்து படிக்க அனுப்புவாங்க அவங்க. அதாவது இவங்க செஞ்ச பாவத்தை பையனை வேதம் படிக்க வச்சு
1: அந்த காலத்துல வந்து இலக்கிய உலகிலும் சரி பொது ஜனமிடமும் பெரிய பிளவை ஏற்படுத்திய ஒரு நாவல். இன்று வந்து அது வந்து காலத்தை கடந்து ஒரு செவியல் படைப்பா இருக்கு. அருமை அருமை. நேயர்களே, ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு இது முக்கியமான கேள்வி. ஆண் படைப்பாளர்கள் படைக்கும் பெண் கதை மாந்தர்களுக்கும் பெண்கள் வந்து படைக்கும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருக்குதா இல்லை இல்லையா? நான் சொன்ன மாதிரி இவங்க அவங்கள மிஞ்சிருக்காங்களா, அவங்க இவங்கள மிஞ்சிருக்காங்களான்னு ஒரு போட்டு ஆரம்பிச்சேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா என்னன்னா, கண்டிப்பா அதுல வேறுபாடு இருக்கும். சில பேர் உணர்ந்து எழுதும்போது ஓரளவுக்கு எழுத முடியும், ஆனா ரொம்ப துல்லியமா நீங்க பெண் படைப்பாளிகளை பற்றி பெண்களை தான் எழுத முடியும். ஏன்னா நீங்க இந்த தோசை பத்தி சொன்னீங்க இல்லையா, வீட்டின் மூலையில் ஒரு சமையல் அந்த தூள்லதான் அந்த கதை இருக்குது. அதை வந்து இவர் ஆணால வந்து எழுத முடியாது இல்லையா, அது மாதிரி வந்து எழுத முடியாது. ஆமா, இன்னொன்னு அம்பையுடைய காட்டில் ஒரு ஒரு கதை இருக்கும், அதுல அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதை கடந்தும் பெண்கள் வந்து பருவமடையாத இருப்பாங்க, அது வந்து அதிகமா நிறைய பேருக்கு தெரியாது. இத வந்து அந்த கதையில வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க, காட்டில் ஒரு மானுங்கிற கதையில வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த கதா தங்கம்னு ஒரு கதாபாத்திரம், தங்க மத்தைன்னு சொல்லிட்டு அவங்களேதான் அவங்களுடைய இது வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அதுல இப்ப இந்த விஷயம் வந்து ஒரு ஆணால வந்து உணர்ந்து வந்து எழுத முடியாது. அதுல வந்து சொல்லுவாங்க அவங்க, எனக்கும் உடம்பு தான், நானும் பூ பூத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு குழந்தைகள் எல்லாம் பிறக்காம போனான்னா உறவினர் குழந்தைகள் எல்லாம் வீட்டில் முழுக்க அவங்கள நிறைய அன்பை பார்த்துப்பாங்க, இதெல்லாம் என்னுடைய குழந்தைகள் தான், அப்போ என்ன குழந்தை பிறக்காதுங்கிறதையே ஒரு ஊனமாக பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அந்த கதை பற்றி சொல்லுவோம். அதில் இப்போ இது மாதிரியான ஒரு கதையை வந்து நீங்கள் ஆணால் வந்து அப்படி எழுத முடியுமா அப்படின்றது சாத்தியம் கிடையாது. அதே மாதிரி இந்த நேரத்தில் தான் ஞாபகம் வருது, குழந்தை பிறந்துட்டு பெண்கள் பால் கட்டிக்குதுன்னு ஒன்று சொல்லுவாங்க, சரியா பால் கொடுக்கலாம் அந்த பால் கட்டிக்குதுன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பிரச்சனையை பற்றி ஆண்களால் வந்து எழுத முடியுமோன்னா அவ்வளோ துல்லியமாக வந்து எழுத முடியாது. ஆனாலும் ஒரு பெண்ணாக வந்து எழுதுவதற்கும் ஆணாக எழுதுவதற்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஆண் வீடு கட்டுவதற்கும் ஒரு பெண்ணை வீடு கட்டுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஒரு ஆனால் ஆண்களை எழுதி அணுகிட முடியும், மேஸ்திரியோ வேலை செய்யறவங்களை எழுதி அணுகி ஒரு எளிமையை வீடு கட்டிட முடியும். பாமா வந்து மனுஷன் ஒரு நாவல் எழுதியிருக்கிறாங்க, அதுல ஒரு பெண்ணு அவங்க தனியா வீடு கட்டும் பொழுது அவங்களுக்கு ஏற்படுற அந்த நெருக்கடிகள் அது வந்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அப்ப அதுல வர பாத்திரங்கள் எல்லாமே வீடு படம் பாக்குற மாதிரி இருக்கும். அது அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா வீடு ஒரு படம் இருந்தது இல்லையா, அது மாதிரி இந்த நாவல் வந்து இருக்கும். ஏன்னா அவங்க வீடு கட்டும் போது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற அனுபவங்கள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா சொல்லியிருப்பாங்க. அது ஒரு ஆணால இதெல்லாம் இப்படி யோசிக்க முடியாது நான் நினைக்கிறேன். இவ்வளவு துல்லியமா அவங்களுடைய வழியை வந்து சரியா சொல்ல முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
0: எஸ்ரா அவர்கள் கூட தன்னுடைய ஒரு கதையில எனக்கு உடனே ஞாபகம் வரல, அதுல வந்து ஒரு பெண் வந்து ஒரு குடும்பத்தில்

0: இருக்கும் பெண் தனியாக ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து அவங்க மட்டும் போய் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. அது கடைசியில் அவங்க கணவருக்கு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகி அந்த வீடை வந்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு அந்த வீட்டிலே இருந்துக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப வருவாங்க. அந்த பெண்களோட மனசில் இருக்கிறது வந்து ஒரு வீடுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம், அது சரியாக அமைந்து விட்டால் எல்லாமே அமைந்துவிடும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம். அதுபோல் தனக்குன்னு ஒரு வீடு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு கற்பனையே வந்து ஒரு அதீதமாக இருந்துச்சு. அது நிறைய பெண்களுக்கு அது வந்து புரிஞ்சுது. நம்மளுக்கு படிக்கும்போது புரியுமான்னு தெரியல, ஆண்களுக்கு புரியுமான்னு தெரியல, பட் பெண்களுக்கு அது புரியும் அப்படின்றது அந்த இதில் சொல்லப்பட்டது. அடுத்ததுதான் முக்கியமான கேள்வி. பொன்னியின் செல்வன் நாவலில் முதன்மை அமைச்சர் அனிருத்தர் அவர் சொல்வார், ஆணாக பிறந்திருந்தால் பல நாடுகளை ஆண்டு இருப்பீர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நந்தினி தேவி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கும் அப்படிதான் ஆசை இருந்தது, பெண்ணாக இருந்து நான் பின்னாடி இருந்து ஏக்கலான்னு கூட நான் நினைச்சேன், ஆனா பெண்கள் ராஜ்ய விஷயங்களை தலையிடக்கூடாதுன்றது எனக்கு தெரிஞ்சு போச்சு. பொன்னியின் செல்வரை வந்து சூடாமணி விகாரத்தில் இருக்க வச்சுருப்பாங்க, அங்கே வந்து பெருமழை பெஞ்சிருக்கும், ஒரு புயல் அடிச்சிருக்கும், ஸோ அந்த விகாரம் வந்து அடித்து செல்லப்பட்டது அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்ச்சி அங்கே. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் ராஜ்ய விவகாரங்களில் தலையிடக்கூடாது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அது அவங்களே அவங்கள கொஞ்சம் கீழே போட்டுக்கிட்ட மாதிரி இருக்கும். இது ஏன் இப்படி இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, வரலாற்று நாவல்களில் வர்ற பெண் கதை மாந்தர்களுக்கும் நவீன நாவல்களில் இல்லை நவீன புதினங்களில் சிறுகதைகளில் வரும் பெண் கதை மாந்தர்களுக்கும் என்ன வேறுபாடு இருக்கா இல்லையா?
1: மிகப்பெரிய
0: வேறுபாடு இருக்கா?
1: மிகப்பெரிய வேறுபாடு வந்திருக்கு. இப்போ நீங்க கல்கியுடைய அந்த பொன்னியின் செல்வன் சொன்னீங்க, நான் கல்கியுடைய இன்னொரு நாவல் சொல்றேன், சிவகாமியின் சபதம் அப்படிங்கிறது அவருடைய பல்லவர்களை பற்றியான ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல நாவல் தான். அதுல மகேந்திரவர்ம பல்லவன், நரசிம்ம பல்லவன் இவங்கெல்லாம் வருவாங்க, அதுல எல்லாமே அப்புறம் பரஞ்சோதி இவங்கெல்லாம் வருவாங்க. நிறைய செய்திகள் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற செய்திகள் அந்த நாவலில், ஆண் கதாபாத்திரங்களை வரதெல்லாம் வரலாற்றில் இடம்பெற்ற இந்த பல்லவ மன்னர்கள் எல்லாமே வருவாங்க. அப்புறம் சைவ சமயம் அந்த திருநாவுக்கரசன் ஒரு கதாபாத்திரமா அதில் வந்து வருவார். ஆனா அந்த கதை நாயகியா இருக்கிற சிவகாமி பாத்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னாக்கா இதுல சொல்ற மாதிரி நல்ல திறமையான ஒரு நாட்டிய மங்கையா இருப்பாங்க அவங்க. ஆனாலும் அந்த அரசனுடைய மகன் இளவரசன் மாமல்லன் நரசிம்மவர்மன் சிவகாமியை காதலிப்பான். ஒரு நாட்டியக்கார பெண்ணு அரச பரம்பரையில இளவரசி ஆகக்கூடாது அப்படின்றதுனால அந்த இளவரசனே இந்த பெண்ணை தீவிரமா காதலிப்பான், எவ்வளவு காதலிப்பான். ஆனா கடைசி கட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு வேற ஒரு பாண்டிய மன்னனுடைய பெண்ணை திருமணம் பண்ற மாதிரி அதுல வந்து வந்து முடிச்சிருப்பாங்க. ஆனா இப்ப நடைமுறையில் சாதாரண ஒரு வேற கதாபாத்திரம் இருந்தாக்கா இயல்பு நடைமுறை என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஆனா இந்த வரலாற்று கதாபாத்திரங்கள்ல முழுக்க முழுக்க கற்பனையா இருக்கும் போது அது ஆசிரியருடைய அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப அது வந்து கதாபாத்திரம் வந்து மாத்தி அமைச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்குதான் முக்கியமான வேறுபாடா நான் வந்து பாக்குறேன். அதுல மற்ற நாவல்கள் இருக்கிற இப்ப நீங்க அந்த அலங்காரமா இருக்கட்டும், அந்த கார்த்திகாயன் இருக்கட்டும், இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் தான். திருமணத்தை தாண்டிய உறவுங்கிறது அது மாதிரி பாக்குறோம். நீங்க சொல்ற மாதிரி அரச பரம்பரையில இருக்கிற பெண்களும் ஆட்சியாளராக வந்திருக்கிறாங்க இல்லையா, அது மாற்றி கதாசிரியர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் இந்த ஒரு தந்திரம் வந்து அதுல இருக்குன்னு நான் நினைக்கிறேன்.
0: நிஜத்துல ஆட்சிக்கு வந்தாலும் சதி செஞ்சு அவங்களை இறக்கி.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: தில்லி சுல்தானியர்கள் நேரத்துல வந்து ரசியா சுல்தானா அப்படின்னு ஒரு அரசி, அது மாதிரிதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்து முகத்துக்கு எந்த மறைப்பும் இல்லாம அவங்க ஆட்சி நடத்தினாங்க. அந்த காலத்துல பெண்கள் முகத்தை மறைத்திருப்பார்கள், அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாம ஆட்சி நடத்தினாங்க. ஆண்கள் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க அப்படி நிறைய உண்டு. ஆனா அதுக்கப்புறம் அவர்கள் வந்து சதி செயலால் கொல்லதான் பட்டார். அதனால அந்த மாதிரியும் இருந்திருக்கு. அதே மாதிரி எண்ணங்கள் தான் நம்மளுடைய புதினங்கள்லயும் வந்து. ஆனா நவீன இலக்கியங்கள்ல அது மாறி இருக்கா வரலாற்று இலக்கியங்கள்ல இருந்து பார்க்கும்போது?
1: நவீன இலக்கியங்கள்ல நீங்க ஆரம்ப காலத்துல வந்து முதல் நாவல்ல கொஞ்சம் கற்பனை கலந்து இருக்கும், வேதநாயகம் பிள்ளைகள அதுல வர ஒரு அந்த கதாநாயகி பேர் எனக்கு கொஞ்சம் உடனே ஞாபகம் இல்ல. அவங்க பாத்தீங்கன்னா அந்த பஞ்சதந்திர கதைகள்ல வர மாதிரி சாகசம் செய்யக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. இயல்பான பெண்ணால முடியாத சாகசங்கள் எல்லாம் அவங்க வந்து செய்வாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த நாவல்கள்லாம் நீங்க அது மாதிரி பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்த நாவல் கமலாம்பல சரித்திரத்துல இருந்தா பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப இயல்பான இருக்கிற வீடுகள்ல நம்ம சுற்றி இருக்கிற பெண்கள்ல தான் அவங்க கிட்ட இருக்கிற அந்த நிறை குறையோட தான் இந்த நவீன நாவல்கள் வந்து படைக்கப்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நீங்க வரலாற்று நாவல்கள்ல அவங்கள அதிகமான ஒரு வீர பெண்மணியா ஒண்ணு காட்டுவாங்க, அது வந்து யதார்த்தத்துக்கு பொருந்தாது. ஆனா யதார்த்தமான நாவல்கள் அவங்க கிட்ட என்ன குறைகள் இருக்கோ நிறைகள் இருக்கோ அதோடுதான் படைப்பாங்க.
0: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இப்ப நம்ம வரலாற்று நாவலோட நவீன புதினங்களையோ சிறுகதையோ நம்ம வந்து ஒரு ஒப்பீடு நோக்கில பார்க்கும்போது நவீன சிறுகதையும் புதினங்களும் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம்.
1: கண்டிப்பா
0: பெண்களுடைய கதாபாத்திரங்களை வடிவமைப்பதை பொறுத்துல வரையில ஆண் எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி பெண் எழுத்தாளர்களா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, காலத்துக்கு ஏற்ப வந்திருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதுவே பின் நவீனத்துவ புதினங்கள் குறிப்பாக பல்வேறு இலக்கியங்கள், இப்போ வந்து பெண்கள் இலக்கியம் இருக்கு, தலித் இலக்கியம் இருக்கு, பல வகையில் இலக்கியங்கள் வந்து அதுலயும் நிறைய சர்ச்சைகளும் இருக்கு. பெண்கள் இலக்கியத்தை பெண்கள் அல்லாதவர்கள் படைக்கலாமா அப்படின்ற ஒரு இது இருக்கு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி வரும்போது பின் நவீனத்துவ காலத்துல வந்த கதைகள் அதையும் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கா? இப்ப நம்ம பின் நவீனத்துவத்தை தான் வந்துகிட்டு இருக்கோம்.
1: அது பின் நவீனத்துவத்தை ரெண்டு வகையா பார்த்தோம் நம்ம, என்னன்னா அரசியல் ரீதியான பின்னவினத்துவம் ஒரு வகை, இலக்கிய ரீதியான பின்னவினத்துவம் ஒரு வகை. இலக்கியத்தில இரண்டு வகையான பின்னவினத்துவம் போக்கு வந்திருந்தது. சாரு நிவேதிதா போன்றவர்கள் இந்த பாலியல் முன்னிறுத்துவது, அது கட்டற்ற பாலியல் என்கிற ஒரு தன்மையில அவங்க போனாங்க. அது இல்லாம மற்ற சிலதெல்லாம் புரியாத தன்மையில, இப்ப கோணங்கியும் பின்னவினத்துவத்தாளர் சொல்லுவாங்க, ரொம்ப புரியாத தன்மையில போகிறது, மாய யதார்த்தவாதன் பேசுறது, அப்போ கோணங்கி போன்றவர்கள், அப்புறம் தமிழவன் ஏற்கனவே சொல்லப்பட்ட நாவல்கள், ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள், அந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்களை படிச்சோம்னாக்கா அதுல தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டே இருக்கும். அதுல வந்து எளிமையா வந்து புரிஞ்சிடாது. 138 வயசு இருக்கிற ஒரு பெண்மணி எல்லாம் அதுல பாட்டி வருவாங்க, அவங்க சொல்ற அந்த நினைவுகள் பல கதைகளை வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. அதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சி இல்லாத மாதிரியான ஒரு போக்கு வந்து இருக்கும். அது மாதிரியான இதுல அதெல்லாம் கடந்து இப்போ மறுபடியும் அந்த யதார்த்தவாதம் என்கிற கட்டத்துலதான் நம்ம நாவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அரசியல் அடிப்படையில இந்த விளிம்பு நிலை பேசுவது என்கிற கோட்பாடுல அடிப்படையில இந்த பெண்களுடைய படைப்புகள், அப்புறம் தலித்து படைப்புகள், அதெல்லாம் அரசியல் ரீதியில இருந்து அந்த விளிம்பு நிலை பேசுவது, மையத்தை விட்டுட்டு மையமே பேசி கொண்டிருக்காம விளிம்பு நிலையம் பேசுவது அப்படிங்கிறது. இப்போ ஆரம்பத்தில் இது மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த நவீனத்துவம் இந்த பின்னணித்துவம் பேசப்பட்டதுக்கு அப்புறம் அரசியல் ரீதியான புரிதல் எடுப்படுறவங்க இந்த வகையை முன்னோக்கி போயிருக்கு. வடிவம் மட்டும் எடுத்துக்கிட்டவங்க அதுக்கு வந்து ஒரு தொடக்கம் வளர்ச்சி முடிவு இப்படியெல்லாம் இருக்கணும்னு இல்லாம எந்த அத்தியாயம் எப்படி வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த வடிவத்தை கலைச்சு போட்ட ஒரு முயற்சியும் நடந்தது நமக்கு. அந்த மாதிரியான முயற்சி எல்லாம் இப்ப வந்து இல்ல, சிலது ஒண்ணு ரெண்டு வந்துட்டு இருக்கு, இப்பவும் வருது, தொடர்ச்சியும் இருக்கு, அதிகமா இல்லானா.
0: நேயர்களே, கவிஞர் யாழினி முனுசாமி அவர்களுடன் இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கதையின் நாயகிகள் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: புரட்சிகரமான எழுத்தாளர் அப்படின்னு அறியப்பட்ட ஜெயகாந்தன் அவர்கள் கூட அவரோட கதைகள் முடிக்கும்போது சமூக கட்டமைப்பு சமூகத்தின் ஒழுக்க முறைகளை வந்து தாண்டி அவரோட கதைகள் போகாது. சில நேரங்களில் சில மனிதர்களே சொல்றேன், அந்த கங்கா என்ற பெண் பல விஷயங்களை உடைத்து வருவாள், தன்னுடைய மனதிற்கு ஏற்ற மாதிரி கடைசி வரைக்கும் வாழ்வா, ஆனால் கடைசியில் வாழ்க்கை வந்து துயரமாக முடிகிற மாதிரி தான் முடிச்சிருப்பார். ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி, ஒரு பெண் வந்து தன்னுடைய இரு கரைகளை தாண்டி அந்த நதி போனுச்சுன்னா அந்த அழிவு தான் அப்படின்றது தான் அதோடைய இதுவாக இருக்கும். ஆனால் இப்போது பின் நவீனத்துவ காலத்தில் வந்த இந்த படைப்புகள் எனக்கு எது சரின்னு படுதோ அதுதான் சரி, நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, என்னுடைய நியாயங்கள் தான் நியாயம், வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்து நியாயங்கள் அப்படின்னு ஜெயகாந்தன் அவர்கள் சொன்ன மாதிரி அதை வந்து நடைமுறையில வந்து கதையாவும் எழுதுறாங்க. ஒரு சில விஷயங்கள் எழுத ஆசைப்பட்டாலும் அந்த காலத்துல எழுதாம அப்படியே மூடி கொண்டு போயிருவாங்க. இப்ப நம்ம வந்து அம்மா வந்தால் எடுத்தா கூட அந்த காலத்துல அது ஒரு புரட்சிகரமான நாவல், அதனால தி. ஜானகிராமன் அவர்கள் பட்ட வேதனை நம்மளுக்கும் தெரியும். ஆனா இப்ப அந்த நாவலை எடுத்து படிக்கும் போது அவ்வளவு ஒண்ணும் புரட்சிகரமா இல்லையா அப்படின்னு யோசிப்போம். இது ஒரு சில இடங்கள் சாதாரணம் நடக்கதானே இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அதையும் தாண்டி இன்னும் பல தளங்கள்ல வந்து பின்னவின்னு நாவல்கள் போயிடுச்சு. எழுத்து முறையிலையும் நம்ம பேச்சு வழக்குல வந்து எழுத்து இப்ப மாறிடுச்சு. முன்னாடி அது பேச்சு வழக்கு எழுதுற எழுத்து வந்து எழுத்துனே சொல்ல
1: மாட்டாங்க.
0: வட்டார வழக்கு, வட்டார வழக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து இலக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதை உடச்சு போடுறதும் இன்னைக்கு பின்னவினத்துவ நாவல் புதினங்களும் சிறுகதைகளை தான் இது பண்ணிட்டு இருக்கு. பாப்போம் இன்னும் அடுத்த கட்டம் எப்படி போகுது அப்படின்னு பாப்போம். நம்மள தமிழ் இலக்கிய சூழல்ன்றது வளமாக இருக்கிறது, அதுல இன்னைக்கு நம்ம அதுல ஒரு பகுதி எடுத்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் இதே அலைவரிசையில் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழலாம்.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். கதையின் நாயகிகள் பங்கேற்றவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: திரையிசை எஸ் ஜானகி பாடியுள்ள பாடலை இப்போது கேட்க உள்ளோம். படம் அவர்கள்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு. நேரம் 12:13.
4: நேயர்கள் கேட்கவிருப்பது
5: கொல்லத்தான் நினைக்கிறேன்
4: நாடகம்.

0: எழுதியவர் ஜி நாகதேவன் அவர்கள். இந்நாடகத்தில் நடிப்பவர்கள் கண்ணனாக கே சிவபிரகாசன், இன்ஸ்பெக்டர் வைஜெயந்தியாக ஷர்மிளா நசீர், போனில் மர்ம குரலாக ஸ்ரீனிவாச முருகன், வைதேகியாக சி சசிகலா, தேவியாக ரேவகீஸ்வரி ஆகியோர். நாடக அமைப்பு மயிலாடுதுறை த. செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: கொல்லத்தான் நினைக்கிறேன்.
0: நாடகம்

0: ஐயோ, கொலை செஞ்சு குப்பை மேட்டில் போட்டிருக்காங்களே.
1: தள்ளுங்க தள்ளுங்க, யாரும் டெட் பாடி கிட்ட போகாதீங்க. ஏம்மா, உனக்கு வேற தனியாக சொல்லணுமா? நடந்து போங்க. அப்படி 8-11 க்ரௌடு கிளியர் பண்ணு.
2: தீங்கு செய்யாத உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்குனது யாருங்க? யாருங்க?
1: அம்மா அம்மா, பாடிக்கிட்ட போகாதீங்க. நீங்க இறந்தவருக்கு என்ன உறவு?
2: இன்ஸ்பெக்டர் மேடம், நான் இவரோட மனைவிங்க. என் பேரு வைதேகி.
1: மிஸ்ஸஸ் வைதேகி, உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்ல முடியும்? இது பெரிய இழப்பு உங்களுக்கு. தினமும் காலையில சார் வாக்கிங் போவாங்களா?
3: நீங்க
4: கண்ணன். இதோ கொலை செய்யப்பட்டு கிடக்கிற ராஜாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மேடம். 30 வருஷம் பழக்கம். ராஜாவும் நானும் ஒன்னா படிச்சு ஒரே ஆபீஸ்ல தான் மேடம் வேலை பார்க்கறோம். இவனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு நான் கனவுல கூட நினைக்கல மேடம். கனவுல கூட நினைக்கல. ஒரு ஈ எறும்புக்கு கூட துரோகம் பண்ணதில்ல மேடம் இவன். ராஜா,
1: மிஸ்டர் கண்ணன், ராஜாவோட பிறப்பு உறுப்பை அறுத்து கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அப்படின்னா எதிரிகள் இல்லாம எப்படி? கொலை செய்யப்பட்ட ராஜாவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது எதிரிகள், பெண் பழக்க வழக்கம், பணம் கொடுக்கல் வாங்கல்னு ஏதாவது உண்டா?
2: மேடம், என் கணவருக்கு அப்படிலாம் எந்த பழக்கமும் இல்லைங்க. எதிரிங்க கூட கிடையாதுங்க. வீடு விட்டா ஆபீஸ், ஆபீஸ் விட்டா வீடுன்னு இருந்தாருங்க. எப்பவாவது ஞாயிற்றுக்கிழமையில ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க் சாப்பிடுவாருங்க. அது கூட பெரும்பாலும் எங்க வீட்டு மொட்டை மாடியில தாங்க நடக்கும். இவரை போய் யாரு கொலை பண்ணாங்கன்னு ஒண்ணுமே புரியலையே மேடம்.
1: உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க?
2: 2 குழந்தைங்க மேடம். ஒரு பொண்ணு, ஒரு ஆண். பொண்ணு 6வது படிக்கிறான், பையன் 5வது படிக்கிறான். அவங்கள நான் இனிமே எப்படி மேடம் வளர்ப்பேன், எப்படி வளர்ப்பேன், எப்படி கர சேர்ப்பேன்?
1: மிஸ்டர் கண்ணன், உங்க நண்பரோட மனைவிக்கு ஆறுதல் சொல்லுங்க. மத்ததை அப்புறம் விசாரிக்கிறேன். ஏட்டையா, எஸ்ஐ வந்துட்டார்ல, பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. காலையில கொலை செய்யப்பட்ட ராஜாவோட பாடியை முதல்ல பார்த்தவங்க, இந்த வழியா போனவங்கன்னு எல்லாரையும் ஸ்டேஷன் அழைச்சிட்டு வந்துருங்க, விசாரிப்போம். மிஸ்ஸஸ் வைதேகி, நீங்களும் மிஸ்டர் கண்ணனும் முதல்ல ஆக வேண்டியதை பாருங்க. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச உடனே பாடியை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம்.
2: மேடம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம். என் கணவர் ஒருத்தருக்கும் தீங்கு நினைக்காத ஒரு

0: அவரை யாரு எதுக்காக கொன்னாங்கன்னு எனக்கு கட்டாயம் தெரியணும் மேடம், கட்டாயம் தெரியணும்.
1: ஆமா மேடம், மேடம் யாரோ ராஜாவை தவறா புரிஞ்சுக்கிட்டு யாரையோ பழி தீக்கிறதுக்கு பதிலா ராஜாவை பழிக்காடா ஆகிட்டாங்க மேடம், எனக்கு அப்படிதான் தோணுது.
2: கூல்டவுன் கூல்டவுன். இந்த இன்ஸ்பெக்டர் வைஜெயந்தி இத்தனை வருஷ சர்வீஸ்ல விசாரிச்ச எந்த கேஸ்லயும் குற்றவாளிய பிடிச்சு சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தாம விட்டதே இல்லை.

என்னங்க என்னங்க ஏங்க என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்க? தினமும் உங்களை நேரில் பார்த்துட்டு இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு உங்களை ஃபோட்டோவில் பார்க்குற நிலைமையை உண்டாக்கிட்டீங்களே. ஏங்க ஏங்க சொல்லுங்க சொல்லுங்க, ஏங்க இப்படி கொடூரமாக உங்களை கொல்ற அளவுக்கு ஒரு எதிரியா? ஏங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்வீங்களே, உங்க எதிரி யாருன்னு என்கிட்ட சொல்லாம போயிட்டீங்களே, ஏங்க இப்படி பண்ணீங்க ஏங்க?

0: ஹலோ, யாரு? கொலை செய்யப்பட்ட ராஜாவோட மனைவி வைதேகியா?
1: ஆமா சார், ஆமா. நீங்க யாரு சார்? அவரோட ஃப்ரெண்டா?
0: நான் உன் கணவரோட பரம எதிரி. அவனை திட்டம் போட்டு கூறு போட்டு கொண்டது நான்
1: தான். என்னது, என் புருஷனை கொண்டது நீ தானா? நீ யாரடா? நீ யாரு?
0: செல்லாக்குட்டி, செல்லாக்குட்டி, நீ யாருன்னு கேட்டா போட்டோவோட பயோடேட்டா அனுப்ப, நான் என்ன ஐடி கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட போறேன். நானே திட்டம் போட்டு அழகா போலீஸுக்கே சந்தேகம் வராம பெரிய கொலை செஞ்சிருக்கேன்.
1: ஐயா, உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன், என் கணவர் எந்த தப்பு செய்யாதவரு? அவர் என்ன தப்பு செஞ்சாருன்னு அவரை கொலை செஞ்சீங்க?
0: உன் புருஷன் நல்லவனா? அது உனக்கு, எனக்கு அவன் கொடுத்த டார்ச்சர், மன உளைச்சல், அவனால நான் பட்ட அசிங்கம், அவமானம், சாவன பெருசு. அதுக்கு தான் அவனுக்கு சாவுக்கு மேல தண்டனை
1: கொடுத்தேன். உங்களுக்கு பொண்டாட்டி புள்ளனு அழகான குடும்பமே இல்லையா? உங்களுக்கு ஈவு இறக்கமே இல்லையா?
0: அழகான குடும்பம் எனக்கு இருக்குது. உன் புருஷனால நான் பட்ட வேதனைய என் மனைவி கேட்டு துடிதுடிச்சு போனாலே, பல நாள் தூக்கம் கெட்டு போனாலே, நடு ராத்திரியில நானும் என் மனைவியும் கட்டுப்பிடிச்சுக்கிட்டு அழுவுற நிலைக்கு ஆளாக்குனது யாரு? யாரு? உன் புருஷன் ராஜாதான்
1: சார். உங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு வரும்படிக்கு என் கணவர் உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சாரு சார்? என்ன துரோகம் செஞ்சாரு?
0: இங்க பார் வைதேகி, அவர் என்ன செஞ்சாரு, நான் யாருன்னு கதை சொல்ல உனக்கு போன் பேசலமா? ஒரு கொலை தான் செஞ்சிருக்கேன், இன்னும் மூணு கொலைகள் பாக்கி இருக்குது. உன் ரெண்டு பிள்ளைங்க, நீ, உன் வம்சத்தையே அழிக்க போற. நீங்க எங்கேயும் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.
1: என்னது, இன்னும் மூணு கொலைகளா? என் வம்சத்தை அழிக்க போறீங்களா? என்ன சொல்றீங்க?
0: ஆமா, மூணு கொலைகளையும் கச்சிதமா செய்து முடிப்பேன். அதுக்கு என் செல்லையில நீதான் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரொம்ப ஓடாம, எங்கேயும் போய் ஒளியாம, நான் வரும்போது என்கிட்ட ஈஸியா என்ன டயர்டாக்காம செத்துடுங்க. முதல்ல உன் பிள்ளைகளை கொண்டு உனக்கு பயம், பீதி, மன உளைச்சல கொடுத்துட்டு அப்புறம் மீதி இருக்கிறவன் உயிரை எடுத்துக்குவேன்.
1: அடப்பாவி.

0: மனுஷன் தானேடா, நீயும் அம்மாவை தானேடா பிறந்த.
1: இந்த பொம்பளைங்களை கொல்லணும்னாலே இப்படிதான் சென்டிமெண்ட் டயலாக் பேசிய நம்மள கொன்னுடுவாங்கப்பா.
0: பின்ன என்னையா, பச்சை பிள்ளைங்க வளர வேண்டிய முட்டுக்களை கொலை செய்ய போறேன்னு சொல்றீங்களையா?
1: சரி, உங்க வீட்டுக்கார கொலை செஞ்ச மாதிரி உன் பிள்ளைகளை கொலை செய்ய மாட்டான். என் முடிவை மாத்திக்கிறான் செல்லாம்.
0: அப்போ அப்போ என் பிள்ளைங்களை கொல்ல மாட்டேன்றியா? ரொம்ப நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க.
1: ஆனா கத்தி இல்லாம ரத்தம் வராம வலி இல்லாம சாகடிப்பேனே. சின்ன பிள்ளைங்க துடிக்கிறத பாக்குறத எனக்கு கஷ்டமா இருக்கும். அழுகாச்சு அழுகாச்சு வரும். இது எப்படி இருக்க?
0: அடப்பாவி, நீ திருந்தவே மாட்டியா?
1: செல்லம், கொலைய ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது தானா நடக்கும். எப்ப பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். பண்ணும் போத வந்தே தீருவேன். நீ போலீஸுக்கு போ, ஜட்ஜி கிட்ட போ, என்ன ஒன்னும் பண்ண முடியாது.

0: இது எப்படி இருக்க?
1: அடப்பாவி, நீ திருந்தவே மாட்டியா?
0: செல்லம், கொலைய ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அது தானா நடக்கும். எப்ப பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன். பண்ணும் போத வந்தே தீருவேன். நீ போலீஸுக்கு போ, ஜட்ஜி கிட்ட போ, என்ன ஒண்ணு பண்ண முடியாது. போன வச்சுட்டுமா செல்லகுட்டே? பாய்டா.
2: ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?
3: மேடம்,
4: மேடம்,
3: மேடம்,
4: மேடம்.
3: வைதேகி, கண்ணன், ஏன் பதட்டம் வர்றீங்க? அதான் ஸ்டேஷன் வந்துட்டீங்கல்ல, பயப்படாதீங்க. ரெண்டு பேரும் இப்படி உட்காருங்க. உங்களையும் உங்க பிள்ளைங்களையும் கொன்னுடுவேன்னு மர்ம நபர் போன்ல மிரட்டினான்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சுன்னு சொல்லுங்க.
1: ஆமா மேடம், போன்ல ரொம்ப மிரட்டினா மேடம். அது மட்டும் இல்ல மேடம்,
3: பயப்படாதீங்க.
4: ராஜாவோட பிரிவை என்னாலே தாங்கிக்க முடியல. வைதேகி என் தங்கையாவே நினைச்சி பழகிக்கிட்டு வர. அவங்க ரெண்டு குழந்தைங்களும் மாமா மாமான்னு என் மேல உயிரையே வச்சிருக்காங்க. நான் தான் அந்த குடும்பத்துக்கு ஆறுதல். கொஞ்சம் உடனே ஆக்ஷன் எடுத்து கண்டுபிடிங்க மேடம், பிளீஸ் மேடம், பிளீஸ்.
1: ஆமா மேடம், என் கூட பிறக்காத அண்ணன் மாதிரி தான் கண்ணன். என் பிள்ளைங்களுக்கு காட் ஃபாதர் மாதிரி மேடம்.
3: ஓ,
1: என் பிள்ளைங்களுக்கு புளிப்பு மிட்டாய் பிடிக்கும்னு மறக்காம அடிக்கடி வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. தீபாவளிக்கு ட்ரெஸ், பட்டாசுன்னு என் பிள்ளைங்களுக்கு தாய் மாமா மாதிரி சீர் செய்வாரு மேடம்.
3: ஓ, ஐ சி.
4: மேடம், மேடம், உங்க என்கொயரியில ஏதாச்சும் க்ளூ கிடைச்சதா?
3: சிவியரா விசாரிச்சுட்டு இருக்கோம். கொலையாளி ரொம்ப புத்திசாலி. பெண் பிரச்சனையில ராஜாவை கொலை செஞ்சதா போலீஸ திசை திருப்ப ராஜாவோட பிறப்பு உறுப்பை கட் பண்ணிருக்கான். ஆனா கொலைக்கான காரணம் வேற. எந்த கெட்ட பழக்கமும் சண்டை சச்சரவும் இல்லாத ராஜா ஏன் கொலை செய்யப்படணும்? இட்ஸ் எ கிரிட்டிக்கல் கேஸ். வைதேகி, மர்ம நபர் உங்களுக்கு போன் பண்ணி மிரட்டினா இல்லையா? அவன் நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்கோம். பாப்போம், ஏதாவது விஷயம் கிடைக்கும். ஹலோ, சைபர் கிரைம் டிபார்ட்மெண்டா? சொல்லுங்க. அப்படியா? ஓ, ஓகே, ஐ சி. சரி சரி, ஓகே.
4: மேடம், என்னாச்சு?
3: கர்நாடகா சிம்ல இருந்து கொலையாளி பேசியிருக்கான். ட்ரேஸ் பண்ணா சிம் டெத்னு காட்டுதான். ஒரு முறை பேசிட்டு சிம்ம உடைச்சு தூக்கி போட்டுவானுங்க. இதுவும் நமக்கு ஃபெயிலியரா போச்சு. பாப்போம், விசாரணையை துரிதப்படுத்துவோம். வைதேகி, உங்க வீட்டை கண்காணிக்க குறிப்பா ராத்திரியில காவலுக்கு போலீஸ் அனுப்புறேன். ஸ்கூலுக்கு போற உங்க பிள்ளைகளை போலீஸ் மட்டுமில்ல, நீங்களும் கண்காணிங்க. பாதுகாப்பா பாத்துக்கோங்க. ஏதாவது போன் வந்தா, கொலை பத்தி ஏதாவது க்ளூ கிடைச்சா போன் பண்ணுங்க.
1: ஓகே மேடம்.
4: என் ஃப்ரெண்டு ராஜாவோட பசங்க என் பசங்க மாதிரி மேடம், நான் பாத்துக்கிறேன். இதை விட எனக்கு என்ன வேலை?
3: ஓகே, பி கேர்ஃபுல்.
4: மரம் மேடம்.

0: உன்னையும் உன் பிள்ளைகளையும் கொலை பண்ண ரெண்டு மூணு மாடல்ல கத்தி வாங்கினா, அதுல எந்த மாடல் கத்தியில நீங்க சாக விரும்புறீங்கன்னு தெரிஞ்சுக்க வீட்டுக்கு கூரியர்ல அனுப்பியிருக்கேன். வாழற உரிமைய உங்களுக்கு தராட்டியும் சாகர உரிமையாவது உங்க விருப்பம் போல கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. எப்படி
1: நல்லெண்ணம்? நீ எங்களை சாகடிக்க வேணாம். நீ குடுக்கிற டார்ச்சர்லயே நாங்க செத்துருவோம் போல இருக்கு. நீ யாருடா? நீ யாரு? அப்படி என்னதான்டா உனக்கு என் கணவர் கெடுதல் செஞ்சாரு?
0: அத நான் மீண்டும் மீண்டும் சொன்னா மறுபடியும் வெறி வரும், ஆத்திரம் வரும், அப்புறம் தள்ளி போடாம உடனே உங்களை கொல்ல தோணும். அதனால ஏன் சாகுறோம், எதுக்கு சாகுறோம்னு தெரியாமலே நீங்க சாகணும்.
1: டேய், நீ யாருடா? எங்கடா இருக்க? சொல்லுடா.
0: டீடைல் கேக்குறியா? உன்னை கொன்னதுக்கு அப்புறம் பேப்பர்ல வரும், அப்போ தெரிஞ்சுக்க நீங்க இருக்க மாட்டீங்க. பிள்ளைகளுக்கு ஆசைப்பட்டதை ஆக்கி போட, வாங்கி கூட. அதை விட்டுட்டு சாக போற பிள்ளைகளுக்கு அவிச்ச முட்டை ஆனியன் பக்கோடன்னு குடுக்குறிய.
1: ஏய், எங்க வீட்டு சமையல் உனக்கு எப்படிடா தெரியும்?
0: உங்க வீட்டு சமையல் மட்டுமல்ல, சகலமும் நிமிஷத்துக்கு நிமிஷம் தெரியும். உங்களை போலீஸ் மட்டும் கண்காணிக்கல, அதை விட நான் தான் அதிகமா கண்காணிக்கிறேன். ஏன்னா என்னால கொல்லப்பட போற உயிர்களை சிந்தாம சிதறாம பாத்துக்க வேண்டியது என் கடமை இல்லையா? உங்களை ஈ எறும்பு கடிச்சா எனக்கு வலிக்கும்.
1: நிரபராதியான எங்களை கொன்னா கடவுள் உன்னை நிச்சயம் கண்டிப்பாரு.
0: அம்மா வைதேக, இந்த சாமி கண்ணை குத்துடும், யமலோகத்துல குதிக்கிற எண்ணெய் சட்டியில போடுவாங்கிற எங்க ஊரு கருமாறி கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். சரியா, வீட்டுக்கு போய் பாரு, கூரியர் இருக்கும். எந்த கத்தியால சாக போறீங்கன்னு சொல்லு. சொல்லலன்னா மூணு கத்தியாலையும் ஆளுக்க மூணு குத்து குத்திட்டு போய்கிட்டே இருப்பேன். உங்க போலீஸால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. பாய் தங்கம்.
1: ஹலோ, ஹலோ, ஹலோ! இறக்கமே இல்லாத போன வச்சுட்டான் பாரு.

0: யாருங்க?
1: என் பட்டுக்குட்டி, என் செல்லா குட்டி. வேர்க்க விறுவிறுக்க போயே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரியா?
0: நீயா? சார் சார் சார் சார், நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இப்பதான் என் புருஷனை வாரி கொடுத்துட்டு வேதனைப்பட்டு இருக்கேன் சார். அடுத்த வேதனையும் தாங்க, உடம்புலையும் மனசுலையும் திரும்பல சார. உங்க முடிவை மாத்திக்கோங்க சார், ப்ளீஸ் சார்.
1: ஒரு முறை முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டேன். இப்ப கூட உனக்கு ஏன் போன் பண்ணேன் தெரியுமா?

0: யார் இது? அட இன்ஸ்பெக்டர் மேடமா? வாங்க வாங்க மேடம், வாங்க உள்ள வாங்க மேடம், உட்காருங்க மேடம்.
1: என்ன கண்ணன் சார், என் வருகையை நீங்க எதிர்பார்க்கலையோ?
0: அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், ஆபீஸுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அப்படியே போற வழியில ஸ்கூலுக்கு போற ராஜாவோட பிள்ளைங்களை பார்த்துட்டு போகலாம்னு இருந்தேன்.
1: ராஜா பிள்ளைகள் மேல கண்ணன் சாருக்கு எப்போ ஒரு கண்ணு போல.
0: 30 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப், பழக்க வழக்கம் மேடம்.
1: ஓகே ஓகே, உங்க வீட்டுல யார் யார் இருக்காங்க?
0: நானும் என் ஒய்ஃப் மட்டும்தான் மேடம்.
1: உங்களுக்கு குழந்தைங்க எத்தனை சார்?
0: கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தை இல்லை மேடம்.
1: ஓ, ஐ அம் சாரி சார், ஐ அம் ரியலி சாரி.
0: பரவாயில்ல பரவாயில்ல. ஆனா இப்போ என் ஒய்ஃப் 3 மாசம் கர்ப்பமா இருக்காங்க.
1: ஓ, கங்க்ராட்ஸ்.
0: குளிச்சிட்டு இருக்காங்க, இதோ வந்துருவாங்க மேடம். நீங்க டீ சாப்பிடுங்களேன். எப்படி போயிட்டு இருக்கு? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா மேடம்? குற்றவாளியை நெருங்கிட்டீங்களா?
1: குற்றவாளியை நெருங்கிட்டோம்.
0: என்னது, குற்றவாளியை நெருங்கிட்டீங்களா?
1: என்ன சார், குற்றவாளியை நெருங்கினதுக்கு சந்தோஷப்படாம நீங்க ஏன் சார் பதட்ட மாறீங்க?
0: அது அது வந்து அது நான் ஏன் மேடம் பதட்ட மாறேன்? குற்றவாளியை நெருங்கிட்டா அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்களேன்னு கேட்டேன்.
1: அப்படியே மிஸ்டர் கண்ணன், நீங்க ஒத்துழைச்சா குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிடலாம்.
0: என்ன மேடம் சொல்றீங்க? அது வந்து வந்து நீங்க குற்றவாளியை பிடிக்கிறதுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா? என்ன சொல்றீங்க மேடம், ஒன்றும் புரியல எனக்கு.
1: சார் சார், கண்ணன் சார், ஏன் பதட்ட மாறீங்க? உங்க உடம்பெல்லாம் வேர்க்குது, என்னாச்சு உங்களுக்கு?
0: எனக்கு எனக்கு எந்த பதட்டமும் இல்லை மேடம்.
1: சரி, உங்களை கூல் பண்ண ரிலாக்ஸா ஒரு ராஜா கதை சொல்லட்டா?
0: என்னது, ராஜா கதையா?
1: ஏன் சார்?

0: ராஜா கதையினாலே பயப்படுறீங்க?
1: அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், சொல்லுங்க, தாராளமாக சொல்லுங்க.
0: ஓகே, ஒரு ஊரில் ஒரு ராஜாவாம். அந்த ராஜாவுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாம். ராஜா இல்லாமல் ஃப்ரெண்ட் இல்லை, ஃப்ரெண்ட் இல்லாமல் ராஜா இல்லையாம். என்ன சார் கதை ஆரம்பமே அமர்க்களமாக இருக்கா?
1: நல்லா இருக்கு மேடம், நல்லா இருக்கு.
0: மேலே போகலாமா?
1: மேலையா? எங்க மேடம்?
0: மேலன்னா கதையை மேலே சொல்லவான்னு
1: கேட்டேன். ஓ, சொல்லுங்க மேடம், சொல்லுங்க.
0: ராஜாவும் ஃப்ரெண்டும் நல்ல உயிருக்குயிராக பழகிட்டு இருந்தப்போ அவங்க ஆஃபீஸில் பாழாக போன பார்ட்டி ஒன்று நடந்துச்சான். நல்ல ஃப்ரெண்டு ராஜா போதையில் உயிர் நண்பனுக்கு கல்யாணம் ஆகி பல வருஷமாக குழந்தை இல்லைங்கிறத குத்தி காட்டி நக்கலா கொஞ்சம் நையாண்டியா ஆஃபீஸ் ஸ்டாஃபுங்க பெண் ஊழியர்கள் கும்பலாக இருக்கிறப்போ என்ன கண்ணன் கவனிக்கிறீங்களா?
1: கவனிக்கிறேன் மேடம்.
0: அப்போ என்ன சொல்லியிருக்காரு? நீ ஆண்மை இல்லாதவன், உன் மனைவி குழந்தை பெற்று கொடுக்க தகுதி இல்லாதவ அப்படின்னு கேவலமாக பேசி சிரிக்க ஆஃபீஸ் பார்ட்டியில் கலந்துக்கிட்ட எல்லாருமே ராஜாவோட ஃப்ரெண்டை பார்த்து சிரிக்க அந்த ஃப்ரெண்டு அசிங்கத்திலையும் அவமானத்திலையும் கூணி குறுகி போயிட்டாராம். என்ன சார் கதை சுவாரஸ்யமாக போகுதா?
1: கதை நல்லா இருக்கு மேடம்.
0: கேளுங்க. குடிச்சிட்டு குடி வெறியில நண்பனை கேவலமா பேசின ராஜா குடிகாரன் பேச்சு பொழுது விழுந்தா போச்சுன்னு மறந்துட்டாராம். ஆனா அசிங்கப்பட்ட அவரோட ஃப்ரெண்டு பல நாள் தூங்காம யோசிச்சு சத்தம் இல்லாம
2: இந்த கதையை இனிமே உங்களுக்கு நான் சொல்றேன் மேடம். அவமானமும் அசிங்கமும் பட்ட அந்த ராஜாவுடைய ஃப்ரெண்டு சத்தம் இல்லாம ராஜாவை கொலை பண்ணிட்டானா?
0: நீங்க ரொம்ப சமத்து கண்ணன், நான் ஆரம்பிச்ச கதைய நீங்க முடிச்சிட்டீங்களே.
1: ஆமா மேடம், என் ஃப்ரெண்ட் ராஜாவை நான் தான் கொன்னேன். அவனை என் உயிரா நினைச்சேன் மேடம், உயிரா நினைச்சேன். ஆனா அவன் ஆபீஸ் பார்ட்டியில அத்தனை பேர் முன்னால எனக்கு குழந்தை இல்லைங்கறத சுட்டி காட்டி கேலி செஞ்சு இவன் வேலுக்கு நீர் பாசுறா, இதுல நெல்லு விளையாது புல்லுதான் வளரும்னு அத்தனை பேர் முன்னாடியும் கேலியா பேசலாம் மேடம், கேலியா பேசலாம். எல்லாரும் கை கொட்டி சிரிச்சாங்க. என் மனைவி குழந்தை பெற தகுதி இல்லைன்னு சொன்னா மேடம். சாவ விட கொடுமை, கேவலமான வார்த்தைகள் மேடம், கேவலமான வார்த்தைகள். அதனாலதான் அவன் காலையில 5:30 வாக்கிங் போகும்போது இந்த கையால கத்தியால குத்தி குத்தி சாவ அவனுக்கு பரிசா கொடுத்த மேடம், பரிசா கொடுத்த. போலீஸ திசை திருப்ப அவன் உடல் பாகத்தை செதைச்ச ராஜாவன் நான் தான் கொண்டு மேடம், நான் தான் கொண்டு, நான் தான் கொண்டு, நான் தான் கொண்டு, நான் தான் கொண்டு.
0: கண்ணன், கண்ணன் அமைதியா இருங்க
1: மேடம். நான் ஒரே ஒரு பர்மிஷன் கேக்குறேன், பிளீஸ் எனக்கு கொடுங்க பிளீஸ்.
0: பர்மிஷனா? என்ன கண்ணன்?
1: இன்னும் 3 கொலை பாக்கி இருக்கு, ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, வேலையை முடிச்சிட்டு நானே வந்து சரண்டர் ஆயிடுறேன் பிளீஸ்.
0: மிஸ்டர் கண்ணன், குற்றவாளிகள் பிறக்கிறது இல்ல, உருவாகிறது தான். போலீஸே கண்டுபிடிக்க திணறுகிற அளவுக்கு திட்டம் போட்டு கொலை பண்ணீங்க, நல்ல நடிச்சு குற்றவாளியை எங்க கூடவே இருந்து தேடினீங்க, நானே திணறிட்டேன். அப்போ உங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தர்கிட்ட கேஷுவலா பேசிட்டு இருக்கும்போதுதான் ஒரே ஒரு முறைதான் ராஜாவுக்கும் கண்ணனுக்கும் சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னு ட்ரிங்க்ஸ் பார்ட்டில நடந்த கதைய சொன்னாங்க. அவங்களுக்கு அது சின்ன மனஸ்தாபம், ஆனா அவமானப்பட்ட உங்களுக்கு பெரிய அவமானம், அசிங்கம். அதுவும் ஆண்மை இல்ல குழந்தை இல்லைன்னா சாவை விட கொடுமை. அந்த சின்ன பொறி கிடைச்சதை வச்சுதான் நீங்க தான் குற்றவாளியா இருக்கணும்னு முடிவு செஞ்சேன். நான் உங்களுக்கு சொன்ன கதைய டெவலப் பண்ணேன். கற்பனை கதை இல்ல கண்ணன், நிஜ கதைன்னு நீங்களே நிரூபிச்சிட்டீங்க. ஆனா அடுத்தடுத்து கொலை செய்ய ஆஸ் எ போலீஸ் ஆபீசர் நான் விட மாட்டேன். வாங்க ஸ்டேஷனுக்கு.

0: தேவி,
1: கர்ப்பமா இருக்கிற எனக்கு புளிப்புனா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சு புளிப்பு மிட்டாய வாங்கிட்டு வந்து பாக்கெட்ல வச்சு எனக்கு இன்னும் செய்தே. மாமா என்னங்க மாமா,
0: அந்த புளிப்பு மிட்டாய சாத்தேன் தேவி, தேவி நான் மோசம் போயிட்டே, தேவி நான் மோசம் போயிட்டே. நானே ஒண்ணு கொண்டுட்டேனே தேவி, நானே ஒண்ணு கொண்டுட்டேனே.
1: கண்ணன் என்னாச்சு, ஏன் அங்க மயக்கி விழுந்துட்டாங்க சார்? பேச்சு முச்ச இல்லையே கண்ணன், அவங்க இறந்துட்டாங்க.
0: அவ இறக்கல மேடம், அவ இறக்கல. நான் அவளை கொண்டுட்டேன் மேடம், நானே கொண்டுட்டேன்.
1: என்ன சொல்றீங்க, ஒண்ணு புரியல.
0: ராஜா மனைவி வைதேகி கிட்ட போன்ல பேசின மர்ம நபர் நான் தான் மேடம், நான் தான். ராஜா குடும்பத்தையே க்ளோஸ் பண்ணணும்னு முடிவு செஞ்சு முதல்ல ராஜாவோட ரெண்டு குழந்தைகளையும் கொல்ல பிளான் பண்ண மேடம். ராஜாவோட குழந்தைகளுக்கு புளிப்பு மிட்டாய் பிடிக்குன்னு புளிப்பு மிட்டாய் வாங்கி அதுல சைனைடு கலந்து வச்சிருந்தேன் மேடம். அதை கர்ப்பமா இருக்கிற என் தேவி சாப்பிட்டுட்டா மேடம், சாப்பிட்டுட்டா. தேவி என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு.
2: மை காட், வெரி சாரி மிஸ்டர் கண்ணன். ரெண்டு பிள்ளைகளை நீங்க சாகடிக்க நினைச்சீங்க, ஆனா நீங்களே நீங்க உருவாக்கின வலையில விழுந்து உங்க மனைவியையும் நீண்ட நாள் தவம்பிருந்து கிடைச்ச பிள்ளையையும் அழிச்சிட்டீங்க. ராஜாவின் மதுபோத ராஜாவை அழிச்சது. உங்க ஆத்திரம், கோபம், பழிவாங்கும் உணர்ச்சி உங்க வாரிசையும் வம்சத்தையும் அழிச்சிருச்சு. நான் உங்களை கைது செய்யறேன், நடங்க ஸ்டேஷனுக்கு.

0: மாமா மாமா கண்ணன் இவங்க தான் உங்க வைஃபா?
1: ஆமா மேடம்.
0: என்ன மாமா நம்ம வீட்டுக்கு போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க?
1: அது அது வந்து ஒண்ணு இல்லம்மா, சும்மா என்ன பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க.
0: மாமா இன்னைக்குதான் நீங்க உங்க வாழ்க்கையிலேயே உருப்படியான ஒரு வேலை செஞ்சிருக்கீங்க.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: கொல்லத்தான் நினைக்கிறேன்
0: நாடகம். எழுதியவர் ஜி நாகதேவன் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் கண்ணனாக கே சிவபிரகாசன், இன்ஸ்பெக்டர் வைஜெயந்தியாக ஷர்மிளா நசீர், போனில் மர்ம குரலாக ஸ்ரீனிவாச முருகன், வைதேகியாக சி சசிகலா, தேவியாக ரேவிகேஸ்வரி ஆகியோர். நாடக அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 12:30. 3 நொடி. நேயர்கள் இனி கேட்கவிருப்பது பன்னிசை மாலை. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரங்கள்.
1: பிஎம் ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள்.

0: கடத்தலுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் இடம்பெறுகிறது. தொடக்கமாக எனக்கு சற்று என தொடங்கும் திருப்புகழ்.

இன்றைய பன்னிசைமாலை நிகழ்ச்சியில் இதுவரை நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்டீர்கள். நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

என்னாச்சு சார்? வரல, லைட் வரல. கொடுக்குமா? ஆகாஷ்வாணி. என்னாச்சுன்னு தெரியல. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம்சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கைல் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது.

0: விரிவான செய்திகள். சுதந்திர போராட்ட தியாகி உதம் சிங்கின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், உதம் சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊக்குவித்திருப்பதாக கூறியுள்ளார். நாட்டின் பெருமையையும் இறையாண்மையையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே உதம் சிங் ஏற்படுத்தியிருப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் முக்கிய பங்கு வகித்துள்ள உதம் சிங்கின் துணிச்சலும் தியாகமும் போற்றத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். காலத்தால் அழியாத புகழை பெற்றவர் சுதந்திர போராட்ட தியாகி உதம் சிங் என்றும் திரு ராஜ்நாத் சிங் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், ஜாலியன் வாலாபாக் படுகொலையை நிகழ்த்திய மைக்கேல் டயர் என்ற ஆங்கிலேய அதிகாரியை தனியொரு நபராக வீழ்த்திய பெருமையை பெற்றவர் உதம் சிங் என்றும், இதன் மூலம் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களுக்கு சுதந்திர போராட்ட வீரர்கள் சார்பில் கடும் எச்சரிக்கையை அவர் விடுத்ததாகவும் கூறியுள்ளார். நாட்டின் விடுதலைக்காக தேசப்பற்றோடு போராட வேண்டும் என்ற உணர்வை மக்களிடையே அவர் ஏற்படுத்தினார் என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டிருப்பது நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள மாபெரும் சீர்திருத்த நடவடிக்கை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கடுமையாக உழைத்து சாதிக்க துடிக்கும் இளைஞர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் மத்திய அரசு இந்த சட்டத்திருத்தத்தை கொண்டுவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புலனாய்வு மற்றும் நீதிமன்ற விசாரணையை விரைவு நீதிமன்றங்கள் மூலம் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிப்பதற்கு இந்த சட்டத்திருத்தம் வகை செய்வதாகவும் அவர் கூறியுள்ளார். தேர்வு முறைகேடுகளை சட்டப்பூர்வமாக தடுப்பதற்கும் விரைந்து நீதி கிடைப்பதற்கும் இந்த சட்டத்திருத்த மசோதா வகை செய்வதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நேர்மையான வெளிப்படையான மற்றும் பாதுகாப்பான தேர்வு கட்டமைப்பை கொண்டுவரும் முக்கிய முயற்சியாக தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மாணவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்து அவர்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கித்தரும் முயற்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் இந்த சீர்திருத்த நடவடிக்கையை பிரதமர் மேற்கொண்டுள்ளார் என்றும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் தேர்வு முறைகேட்டிற்கு எதிராக தில்லியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது மாணவர்கள் காவல்துறையினரால் தாக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச முற்பட்டனர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். கடும் அமளிக்கிடையே அமைச்சர்கள் பல்வேறு துறைகளின் அறிக்கையை தாக்கல் செய்தனர். ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்ராஜ் குறித்து நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை அவையில் தாக்கல் செய்யப்பட்டது. தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பம் குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் 22வது அறிக்கையை தாக்கல் செய்தார். இதில் போலியான செய்திகளை தடுப்பதற்கான பரிந்துரைகளும் இடம்பெற்றுள்ளன. கடும் அமளிக்கிடையே கேள்வி நேரத்தை தொடங்குவதாக அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அறிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவை இன்று காலை தொடங்கியதும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் கேள்வி நேரத்தை தொடங்க இயலாத நிலை ஏற்பட்டது. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து அறிக்கை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷமிட்டனர். அரசு தரப்பில் முக்கிய அலுவல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியிருப்பதால் அவையை நடத்த அனுமதிக்குமாறு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டனர். அவையின் மாண்புகளை உறுப்பினர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் நாள் முழுமைக்கும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பைட்லாம் போவான்னு தெரியல.
2: சரிங்க,
1: ஒரு பைட்டு போட்டுருவோம். திருப்பூர்
2: தானே,
1: ஒரு பைட்டை போட்டுட்டு
3: மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேஷார் நாம்கெயில் வாங்சுக்கை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து திம்புவில் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பூட்டானில் உள்ள இந்திய தூதரகம் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில் பூட்டான் மன்னர் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பகமான பொது ஒலிபரப்பு சேவையை வழங்கி ஆகாஷ்வாணி மக்களின் பேராதரவை பெற்றுள்ளதாக அதன் முதன்மை தலைமை இயக்குநர் திரு ராஜீவ்குமார் ஜெயின் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலம் ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையத்தின் 60 ஆண்டுகால சிறப்பான சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் பன்முக கலாச்சாரத்தையும் வளமான பாரம்பரியத்தையும் மக்களிடையே எடுத்துச் செல்வதில் இந்நிலையம் முக்கிய பங்காற்றி வருவதாக கூறியுள்ளார். ஐஸ்வால் ஆகாஷ்வாணி நிலையம் மக்களிடையே நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மிசோரம் மாநிலத்தின் கலாச்சார அடையாளத்தை இந்த நிலையம் பிரதிபலிப்பதாகவும் அதன் வளர்ச்சிக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ராஜீவ்குமார் ஜெயின் கூறியுள்ளார். போதைப்பொருள் பழக்கமில்லா இளைஞர்கள் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை மறுநாள் தொடங்கி வைக்கவுள்ளார். இதனையொட்டி மத்திய அரசின் மை பாரத் அமைப்பு சார்பில் தமிழகத்தின் திருப்பூர் மாவட்டத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் மாவட்டம் தனியார் கல்லூரியில் மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை மை பாரத் மற்றும் கல்லூரி நிர்வாகம் இணைந்து நஷாமுக் அபியான் இயக்கத்தின் கீழ் போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற கருப்பொருளில் மாவட்ட அளவிலான பல்துறை போட்டிகள் நடத்தின. ஓவியம், குறும்படம்,
2: நடனம் உள்ளிட்ட போட்டிகளில் திருப்பூர் மாவட்டத்தின் பல்வேறு கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று போதை ஒழிப்பின் அவசியத்தை கலை வழியாக வெளிப்படுத்தினர். போதை இல்லா இளைஞர்கள் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்ற விழிப்புணர்வு செய்தியை வலியுறுத்திய இந்த நிகழ்ச்சி இளைஞர்களின் சமூக பொறுப்புணர்வை மேலும் வலுப்படுத்தியது.
3: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரிஷ்.
0: ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் உள்ள வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளை தேடும் பணியை முடுக்கிவிட்டுள்ளனர். பாங்காய் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருந்த இடத்தை அவர்கள் சுற்றி வளைத்துள்ளனர். அந்த இடத்திலிருந்து தீவிரவாதிகள் வைத்திருந்த உணவு மற்றும் அன்றாடம் பயன்படுத்தும் பொருட்களையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளனர். அந்த இடம் தீவிரவாதிகளின் தற்காலிக முகாமாக பயன்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். அரிசி, உணவுப் பொருட்கள், கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகள் அந்த இடத்தில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 5-7, 11-9 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் சிமோனே ஆண்ட்ரியா வவசோரி இணையை வென்றது. மெக்சிகோவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியாண்டா ஈக்வடரின் கான்சலோ எஸ்கோபார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-1, 6-1 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் லூயிஸ் கார்லோஸ் அலன் மடாகன் இணையை வென்றது. அமெரிக்காவின் ஃப்ளோரன்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கிரிஷ் மகேந்திரன் அமெரிக்காவின் அல்ஜா ஆன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பதக்கம் வென்ற இந்தியாவின் லவ்பிரீத் சிங் மற்றும் சீமா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுதந்திரப் போராட்ட தியாகி உத்தம் சிங்கின் வீரமும் தியாகமும் தலைமுறைகளை தாண்டி மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் தேர்வு கட்டமைப்பில் மாபெரும் மாற்றத்தை அரசு கொண்டு வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. பூட்டான் மன்னர் திரு ஜிக்மே கேசார் நம்கெயில் வாங்சுக்குடன் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் உருகுவேயின் ஏரியல் பெஹார் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: நேரம் 12:50.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
6: வரவர ஜனங்கள் சிறுத்தையுள்ள இளைஞனை மதிக்க தொடங்கினார்கள். எளிமையாகவும் துணிவாகவும் பேசிய இந்த பலசாலியான இளைஞனை எதையும் கூர்ந்து கவனித்து காது கொடுத்து கேட்கும் பிரச்சனை

என் ஆழத்திற்கு சென்று ஆராயும் இந்த இளைஞனை எல்லா பிரச்சனைகளிலும் ஊடுருவி செல்லும் ஏதோ ஒரு நூலிழை அனைத்து மக்களையும் இணைக்கிறது என்று காணும் பாவலை அவர்கள் மதிக்க தொடங்கினார்கள். இதன் பின்னர் பாவலின் மதிப்பு மேலும் உயர்வதற்கு காரணமாயிருந்தது ஒரு நிகழ்ச்சி. அதுதான் சதுப்பு காசு சம்பவம். தொழிற்சாலையை சுற்றி அழுகல் வட்டமாய் ஒரு பெரிய சதுப்பு நிலம் பரவியிருந்தது. அங்கே பீர் மரங்களும் பீச் மரங்களும் மண்டி வளர்ந்திருந்தன. வேநீர் காலத்தில் அந்த சதுப்பு நிலத்திலிருந்து மஞ்சள் நிறமான நுரை கொப்பளித்து பெருகும். இந்த சாக்கடை நுரையிலிருந்து படைப்படையாக கொசு கூட்டம் உற்பத்தியாகி கிளம்பும். அந்த கொசுக்களின் உபத்திரவத்தால் தொழிலாளர் குடியிருப்பில் காய்ச்சலும் ஜுரமும் உண்டாகும். அந்த சதுப்பு நிலம் தொழிற்சாலைக்கு சொந்தமானது. தொழிற்சாலையின் புதிய மேனேஜர் அந்த சதுப்பு நிலத்தை தூர்ப்பதன் மூலம் எரி எடுத்து அதன் மூலம் லாபமடைய திட்டமிட்டார். அந்த சதுப்பு நிலம் துருக்கப்பட்டால் தொழிலாளர்களின் ஆரோக்கியமும் குடியிருப்பின் சுகாதாரமும் தான் மேம்பாடு அடையும் என்று காரணம் கூறி அந்த சதுப்பு நிலத்தை சீர்படுத்துவதற்காக தொழிலாளர்களின் சம்பளத்தில் ரூபிலுக்கு 1 கோப்பை பிடித்தம் செய்ய உத்தரவிட்டார். இந்த உத்தரவை கண்டு தொழிலாளர்கள் கொதிப்படைந்தார்கள். அவர்கள் இந்த உத்தரவை எதிர்த்ததற்குரிய முக்கிய காரணம் தொழிற்சாலை காரியாலயத்தின் குமாஸ்தாக்களுக்கு மட்டும் அந்த சம்பள வெட்டிலிருந்து விதிவிலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. மேனேஜர் இந்த கூலி குறைப்பு உத்தரவை தொழிற்சாலை விளம்பர பலகையில் ஒரு சனிக்கிழமை அன்று வெளியிட செய்தார். அன்று பாவலுக்கு உடல் நலம் இல்லாததால் அவன் வேலைக்கு செல்லவில்லை. வீட்டில் இருந்தான். எனவே அவனுக்கு அந்த உத்தரவை பற்றி எதுவும் தெரியாது. ஆனால் மறுநாள் வயதும் கண்ணியமும் நிறைந்த பாத்திர தொழிலாளி சிசோவும் நெட்டையான பூட்டு தொழிலாளி மகோதேனும் பாவலை பார்க்க வந்தபோது மேனேஜரின் தீர்மானத்தை பற்றி சொன்னார்கள். நாங்கள் வயதானவர்கள், இந்த விஷயத்தை பற்றி கலந்து பேசினோம் என்று மனங்கவரும் முறையில் பேச தொடங்கினான் சிசோவ். நீ விஷயம் தெரிந்தவன் என்பதால் உன்னிடம் இது பற்றி பேசுவதற்காக எங்களை அனுப்பியுள்ளார்கள் தோழர்கள். கொசுக்களுடன் போராட நம்மிடம் பணம் பறிக்க மேனேஜருக்கு அதிகாரம் வழங்கும் சட்டம் ஏதாவது இருக்கிறதா? யோசித்துப்பார் என்று தனது குறுகிய கண்களில் பிரகாசம் தெரிக்க பேசினான் மகோத்தின். 4 வருஷத்துக்கு முன்னால் இந்த முடிச்சு மாறி பயல்கள் என்னமோ குளியல் அறை கட்டப் போவதாக சொல்லி நம்மிடம் காசு பிடுங்கினார்கள். 3800 ரூபல்களை பிடுங்கி சேர்த்தார்கள். அந்த பணமெல்லாம் எங்கே? அந்த குளிக்கிற இடம்தான் எங்கே? இதையும் காணும் அதையும் காணும். அந்த கூலி குறைப்பு அநீதியானதுதான் என்பதை பாவல் விளக்கினான். மேலும் அதன் மூலம் தொழிற்சாலைக்கு கிடைக்கக்கூடிய லாபத் தொகையையும் குறிப்பிட்டான். அந்த 2 மனிதர்களும் முகத்தை சுழித்து கொண்டே திரும்பி போனார்கள். அவர்கள் போனவுடன் லேசாக சிரித்துவிட்டு பாவலின் தாய் சொன்னாள், பாவல், கிழவர்கள் கூட உன்னிடம் யோசனை கேட்க கிளம்பிவிட்டார்கள். அவளுக்கு பதில் சொல்லாமல் பாவல் கீழே உட்கார்ந்து ஏதோ எழுத ஆரம்பித்தான். சில நிமிஷம் கழித்து அவன் தன் தாயை பார்த்து சொன்னான், அம்மா, நீ எனக்காக ஒரு காரியம் செய்ய வேண்டும். இந்த சீட்டை எடுத்துக்கொண்டு நகர் வரையிலும் போய் வர வேண்டும். அதென்ன, ஆபத்தான இடமா என்று கேட்டாள் அவள். ஆமாம், நமக்காக அங்கு ஒரு பத்திரிகை நடக்கிறது. அங்குதான் உன்னை அனுப்பப் போகிறேன். அடுத்த இதழில் இந்த கூலி குறைப்பை பற்றிய செய்தி வெளிவந்தாக வேண்டும். சரி, தோ போகிறேன் என்றாள் அவள். இதுதான் மகன் அவளது பொறுப்பில் விட்ட முதல் பணி. அவன் நிலைமையை தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டது அவளுக்கு மகிழ்ச்சி அளித்தது. பாஷா, எனக்கும் புரிகிறது என்று உடை உடுத்திக்கொண்டே பேசினாள் அவள். அவர்கள் மக்களை கொள்ளையடிக்கிறார்கள். ஆமாம், சரி. அந்த மனிதனின் பெயர் என்ன சொன்னாய்? இகோர் இவானவிச் இல்லையா? அவள் மாலையில் வெகு நேரம் கழித்து களைத்து ஓய்ந்து திரும்பி வந்து சேர்ந்தாள். எனினும் அவள் உள்ளத்தில் களிப்பே நிறைந்தது. நான் சாஷாவை பார்த்தேன் என்று தன் மகனை பார்த்து சொன்னாள். அவள் உனக்கு தன் வணக்கத்தை தெரிவிக்க சொன்னாள். அந்த இகோர் இவானவிச் படாடோபமே இல்லாத பேர் வழி சிரிக்க சிரிக்க வேடிக்கையாக பேசுகிறான். அவன் பேசுவதே ஒரு வினோதமாய் இருந்தது. அவர்களை உனக்கு பிடித்து போனது பற்றி எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்று மெதுவாக சொன்னான் பாவல். அவர்கள் எல்லோருமே ஆடம்பரம் இல்லாதவர்கள்தான். பாஷா,
தடபுடல்

0: இல்லாதபடி பழகுவதுதான் நல்ல குணம் இல்லையா? உன்மீது அவர்களுக்கு ஒரே மதிப்பு. திங்கட்கிழமை அன்றும் பாவலுக்கு உடல்நிலை சீராகவில்லை. எனவே அன்றும் அவன் வீட்டிலேயே தங்கிவிட்டான். மத்தியான சாப்பாட்டு வேளையில் ஃபியோதர் மாசின் குதூகலம் பொங்கும் உணர்ச்சியோடு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க ஓடோடியும் வந்து சேர்ந்தான். புறப்படு, உடனே புறப்படு. தொழிலாளர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நிற்கிறார்கள். அவர்கள் உன்னை உடனே அழைத்து வர சொன்னார்கள். நீ வந்தால்தான் எல்லாவற்றையும் விவரமாக எடுத்து சொல்லுவாய் என்று சிசோவும் மகோதீனும் கூறினார்கள். வந்து பார். பாவல் பதிலொன்றும் பேசாமல் உடை மாற்றிக்கொள்வதில் முனைந்தான். பெண்களும் கூட கூடிவிட்டார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே கூச்சல் போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நானும் வருகிறேன் என்றாள் தாய். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? இரு, நானும் வருகிறேன். வா சீக்கிரம் என்றான் பாவல். அவர்கள் மூவரும் தெருவழியே விரைவாகவும் மௌனமாகவும் நடந்தார்கள். தனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி பரவசத்தினால் தாய்க்கு மூச்சு கூட திணறி தவித்தது. ஏதோ ஒரு மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் நிகழப்போவதாக அவள் உணர்ந்தாள். தொழிற்சாலையின் வாசலில் பெண்களின் ஒரே கூட்டம். அவர்கள் சண்டையிட்டு கொண்டும் சலசலத்து கொண்டும் இருந்தார்கள். தொழிற்சாலையின் முற்றத்திற்குள் அவர்கள் மூவரும் நுழைந்தவுடனேயே அவர்களை சுற்றிலும் உணர்ச்சி பரவசத்தோடு இறைந்து கொண்டிருக்கும் இருண்ட மாபெரும் ஜனக்கூட்டத்தை கண்டார்கள். தொழிற்சாலையின் உலை பட்டறை செங்கற் சுவருக்கு பக்கத்தில் கிடந்த பழைய இரும்பு சாமான்களின் குவியல் மீது சிசோவ், மகோதின், வியாலவ் முதலியவர்களும் செல்வாக்குள்ள 5-6 தொழிலாளிகளும் நின்று கொண்டிருந்தார்கள். தொழிலாளிகளின் கவனம் முழுவதும் அவர்கள் பக்கமே திரும்பியிருந்தது என்று தாய் கண்டாள். இதோ பாவல் விலாசு வந்துவிட்டான் என்று யாரோ சத்தமிட்டார்கள். சத்தம் போடாதீர்கள் என்று குரல் பல திசைகளிலும் இருந்து ஒரே சமயத்தில் ஓங்கி ஒலித்தது. எங்கோ பக்கத்திலிருந்து ரப்பீனின் நிதானமான குரல் கேட்டது. நாம் வெறும் கோபைக்காக போராடப் போவதில்லை, நியாயத்துக்காகவே போராட வேண்டும். ஆமாம், நாம் இந்த கோபெக் காசை பிரமாதப்படுத்தவில்லை. நமது கோபெக்கும் மற்ற காசுகளைப் போலவே வட்டக்காசுதான். ஆனால் மற்றவற்றை விட இதன் கனம் அதிகம், அவ்வளவுதான். ஆனால் மேனேஜரின் ரூபிலில் இருப்பதை விட நமது கோபக்கிலில் உள்ள மனித இரத்தம் அதிகம். நாம் வெறும் காசை மதிக்கவில்லை, அந்த காசிலுள்ள இரத்தத்தை, நியாயத்தை தான் மதிக்கிறோம். ஆமாம். அவனது பேச்சு கூட்டத்தின் இடையே பரவி ஒலித்தது. உடனே பல குரல்கள் எழும்பின. ரொம்ப சரி இருப்பேன்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத் தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: ஏற்பாடு ஆயிடுச்சு.
3: எதுக்கு? குட்டியோட ஃபீஸுக்கு.
2: காட்டு.
3: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா? யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி? லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்கு. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்கு. அதுவும் சரி பார்த்து வாங்க. ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
4: RBI சொல்கிறது,
5: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 1:12.
7: வணக்கம் மக்களே. 1215 KHz முதன்மை அலைவரிசையில இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். நான் உங்க ஆர்ஜி ஆஷா.
8: இன்னைக்கு நிகழ்ச்சியில பெண்களின் உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும் அப்படின்ற டாபிக்ல புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்டின் அவர்கள் பங்கு பெற்ற நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியை கேட்க போறீங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து அதிகமா ஆயிடுச்சு. இப்ப வந்து பெண்களுக்கு வந்து கையில வந்து ஒரு போன் இருக்கு, அதுல ஆப், என்ன ஒரு பிரச்சனை நடந்தாலும் நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து இப்ப சமுதாயம் நல்ல ஒரு முன்னேற்றத்துல இருக்கு. இருந்தாலும் எவ்வளவு நம்ம அட்வான்ஸ்டா போனாலும் அதுலயும் வந்து நிறைய ஆபத்துகளும் இருக்கு. சோ அந்த மாதிரி பெண்களுக்கு வந்து இணைய வழி குற்றங்கள் நிறைய நடக்குது. சோ இந்த மாதிரி தொல்லைகள் இருந்து அவங்க விடுபடுறதுக்கு எப்படி பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு, இதுல என்னென்ன சட்டங்கள் உரிமைகள்லாம் இருக்கு.

0: இணையவழி குற்றங்கள் வந்து இப்பொழுது சமீப காலமாக அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம். இந்த இணையவழி குற்றத்துல நாலஞ்சு விதமான குற்றங்கள் இருக்கு. ஒன்னு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து ஆபாசமான படமோ ஆபாசமான பேச்சுகளையோ அனுப்புறது. அடுத்து வந்து அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணுடைய பேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் என்னென்னமோ இருக்கு இல்லைங்களா, அதுல எல்லாம் அவங்களுடைய பாஸ்வேர்ட் தெரிஞ்சதுன்னா அதை வச்சு ஃபாலோ பண்ணி அது பண்றது, அவங்கள அசிங்கப்படுத்துற மாதிரியான இதெல்லாம் பேச்சுக்களையோ இதையோ பப்ளிக்கா அதை வந்து அந்த இதுல போட்டு அது எல்லாரும் பாக்குற மாதிரி ஒரு அதை மாதிரி செய்யறதுக்கும் இந்த டெக்னாலஜியில நிறைய வழி இப்ப வந்து போச்சுங்க. நம்மளுடைய இதையே திருடுறாங்க, அது அது தனிப்பட்ட குற்றம், அது பெண்கள் ஆண்கள் எல்லாருக்குமே பொதுவான. இப்படி எல்லாம் அந்த குற்றங்கள் நடக்குதுன்னு சொன்னா நம்ம அதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம முதல்ல நம்மளுடைய இத பாஸ்வேர்டு நம்மளுடைய இது எல்லாத்தையும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும். இப்ப நம்ம பாஸ்வேர்டு தெரிஞ்சதுன்னா அவங்க ஹேக் பண்றாங்க, அதனால அதை பத்திரமா. இப்ப ஒருத்தர் நம்மள வந்து இது மாதிரி தொந்தரவு தராங்கன்னு சொன்னா உடனே அவங்கள பிளாக் பண்ணிடலாம். அதுக்கான வசதிகள் தான் நம்ம போன்லயே இருக்க, நீங்க பிளாக் பண்ணிடலாம். பிளாக் பண்ண உடனே என்ன பண்ணலாம், நீங்க அதுக்கு அதுக்குண்டான ஒரு புகார வந்து நீங்க இந்த சைபர் அதுக்குன்னு தனிப்பட்ட போலீஸ் படை இருக்கு அங்க போய் இந்த சைபர் கிரைம் பத்தி அங்க போய் ஒரு புகார் தரணும். அடுத்து அந்த பிளாக் பண்ணிடுறீங்க. மேற்கொண்டு உங்களுக்கு வேற என்ன வருவாங்கன்னா உங்களை பின்தொடர்றது. இப்ப ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பின்தொடர்றது வந்து சாதாரணமா ரோட்ல போகும்போது பின்தொடர்றாங்க, அதே மாதிரி நம்மளுடைய போன்லயும் அவங்க பின்தொடர்றாங்க, அது ஒரு குற்றமா கருதப்படுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்னா அவங்களை சுத்தமா பிளாக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்க அதை வந்து இப்ப ரிப்போர்ட் பண்றதுக்கு நம்மளுடைய போன்லயே வாய்ப்புகள் இருக்கு, உடனே அதை வந்து நீங்க இது ஸ்பேம் இது மாதிரி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உடனே ரிப்போர்ட் பண்ணலாம், காவல் நிலையத்திலையும் போய் புகார் கொடுக்கலாம். இதை தவிர்த்து நம்ம அந்த போனை வந்து வேற எதுவும் செய்ய முடியாதுங்க. ஆனா அதை தடுக்கிறதுக்கு இந்த மாதிரி சில வழிகள் மட்டுமே இருக்கு, அது மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்.
1: இப்ப பெண்களுக்கு பொதுவா அரசியல் மற்றும் நிர்வாகத்துல அவங்களோட பங்களிப்பு என்ன, அதுல இருக்கக்கூடிய அவங்களோட அதிகாரம் அண்ட் உரிமைகள் எல்லாம் என்ன?
0: உங்களுக்கு முன்னாடி நம்ம சட்டங்கள் வந்து ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி ஆண்கள் மட்டுமே எலெக்ஷன் சொல்றீங்களா அதுல நின்னு ஜெயிக்கிற மாதிரியான உரிமைகள் கொடுக்கப்பட்டு வந்தது. நான் சொன்ன உங்களுக்கு ஓட்டு உரிமையே அந்த பெண்களுக்கு ரொம்ப காலம் கழிச்சுதான் கிடைச்சது. அப்படி இருக்கும்போது இப்ப இப்ப என்னன்னா நீங்க எந்த தொகுதியில வேணாலும் எந்த பெண் வேணாலும் நிக்கலாம், அவங்களுக்கு அந்த வரம்புன்னு எதுவுமே கிடையாது. அதாவது சில சட்ட வரம்புகள் தவிர வயது படிப்பு இத மாதிரி தவிர்த்து மத்தபடி பெண் வந்து ஆணுக்கு எதிராக நிற்கக்கூடாது, இந்த தொகுதியில நிற்கக்கூடாது அப்படி எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்ப வந்து இப்ப இந்த 2026 திருப்பியும் ஒரு சட்ட கொள்கைகள் கொண்டு வர்றாங்க, அது இப்ப டிராப்ட்ல இருக்கு. அதன் பிரகாரம் 50% பாதி 100 பேரு ஒரு சட்டசபையில இருக்காங்கன்னா அதுல 50 பேருக்கு பெண்கள் நிக்கிறதுக்கு வாய்ப்பு தரணும். பெண்கள் வந்தா 50-50 கொடுக்கணும், 200னா 100 ஆண்களுக்கு பெண்களுக்கு பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு ரொம்ப முயற்சிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல எல்லா இதுலயும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த IAS சொல்றோம் இல்லீங்களா, அந்த வேலையிலயும் அப்புறம் இந்த நீதிபதிகளா தேர்ந்தெடுக்கப்படுறாங்களா அந்த பச்சை இதுலயும் இது மாதிரி பல முக்கியமான இடங்கள்ல எல்லாம் பெண்கள் வந்து அதிகமாக வர வேண்டும் என்பதற்காக அவங்களுக்கு ரிசர்வேஷன் தரணும்னு சொல்லி அது ஒரு இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அரசியல்ல வந்து இதான் இந்த பெண்களுக்கு 30% தரணும்னு சொல்றாங்க. அது வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கு கிடைக்கப்பட்ட பெரிய உரிமையா இருக்கும். அது இல்லாம மற்ற உரிமைகள் ஆண்களை போலவே அவங்களுக்கு எல்லாத்துலயுமே இருக்கு, இந்த இதுல வேணாலும் நிக்கலாம் எது வேணாலும் ஜெயிக்கப்படலாம். இதுல உரிமைகள் வந்து யாருமே இது வரைக்கும் அந்த உரிமைகளை மறுத்ததாக தெரியல. நீங்க என்ன புதுசா பாக்க போனீங்கன்னா இந்த சட்டம் வந்ததுன்னா ஒரு 50-50 பாதிக்கு பாதி பெண்கள் இருக்கலான்ற ஒரு நிலைமை உருவாகும்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: நேரம் 1:10 10
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க.
3: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப பொதுவாவே பாத்தீங்கன்னா கிராமப்புற பெண்கள் அவங்களுக்கு வந்து தனியான ஒரு வாழ்க்கை சூழல் இருக்கும், அதுவே நகரப்புற பெண்கள்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கும். சோ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிற சவால்கள் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
4: பெண்கள்னாலே எந்த இடத்துல இருந்தாலும் சவால்களை

0: தான் ஆகணும். சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, சமூகத்துல ஒரு கணவன் இறந்துட்டா அந்த மனைவியும் உடன்கட்டை ஏறணும்னு வச்சிருந்தாங்க. அப்ப என்னாச்சு, பிடிக்காத பெண்கள் கூட புடிச்சு தள்ளிடுவாங்களாம். அந்த சத்தி அப்படின்னு சொல்றதுல அந்த நெருப்புலாம் ஆணோட சேர்த்து தட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சட்டத்தால அது மாற்றப்பட்டது. இது வந்து கிராம பெண்கள் நகர பெண்கள்ன்ற எந்த வித்தியாசமும் இதுல எல்லாம் பார்க்கப்படல, யாரா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்து வந்து கிராமப்புறத்து பெண்கள் முந்தியெல்லாம் ரொம்ப பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதோ அப்படி எல்லாம் அவங்களுக்கு இல்லாததுனால அவங்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருந்தது. நகரப்புறத்து பெண்களுக்கு அவங்க பெற்றோர்களே நிறைய உதவி செஞ்சாங்க, படிக்கிறதுக்கு, வெளியில போறதுக்கு, இந்த இதை கத்துக்கிறதுக்கு, அதை பத்து கத்துக்கிறதுக்கு, படிப்பு இல்லாம மற்றதுக்கும் உதவி செஞ்சாங்க. அதனால அவங்களோட விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்கு என்னமோ கிராமப்புற பெண்கள் எந்த விதத்திலயும் பின்தங்கி இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. ஏன்னா இன்னைக்கு கிராமத்திலயும் எல்லா வசதியும் வந்து போச்சு. இப்ப கிராமப்புற பெண்களே ஆளுக்கு ஒரு போன் இல்லாம வெளியில போக மாட்டாங்க. அவங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. அவங்களுக்கு எல்லா அந்த போனில் உள்ள எல்லா வசதிகளும் அவங்க இது பண்றாங்க. அதனால கிராமப்புற பெண்கள் எக்ஸ்க்ளூசிவா, அதாவது தனிப்பட்ட முறையில எந்த வித்தியாசமும் இதுல பார்க்கப்படல, யாரா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அடுத்து வந்து கிராமப்புறத்து பெண்கள் முந்தியெல்லாம் ரொம்ப பள்ளிக்கூடம் போய் படிக்கிறதோ அப்படி எல்லாம் அவங்களுக்கு இல்லாததுனால அவங்களுக்கு விழிப்புணர்வு ரொம்ப கம்மியா இருந்தது. நகரப்புறத்து பெண்களுக்கு அவங்க பெற்றோர்களே நிறைய உதவி செஞ்சாங்க, படிக்கிறதுக்கு, வெளியில போறதுக்கு, இந்த இதை கத்துக்கிறதுக்கு, அதை பத்து கத்துக்கிறதுக்கு, படிப்பு இல்லாம மற்றதுக்கும் உதவி செஞ்சாங்க. அதனால அவங்களோட விழிப்புணர்வு கொஞ்சம் அதிகமா இருந்தது. ஆனா இன்னைக்கு எனக்கு என்னமோ கிராமப்புற பெண்கள் எந்த விதத்திலயும் பின்தங்கி இருக்கிற மாதிரி நான் நினைக்கல. ஏன்னா இன்னைக்கு கிராமத்திலயும் எல்லா வசதியும் வந்து போச்சு. இப்ப கிராமப்புற பெண்களே ஆளுக்கு ஒரு போன் இல்லாம வெளியில போக மாட்டாங்க. அவங்க கையில பாத்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு போன் இருக்கு. அவங்களுக்கு எல்லா அந்த போனில் உள்ள எல்லா வசதிகளும் அவங்க இது பண்றாங்க. அதனால கிராமப்புற பெண்கள் எக்ஸ்க்ளூசிவா, அதாவது தனிப்பட்ட முறையில எந்த ஒரு அதிகமான கஷ்டத்தையும் பாக்குறதா எனக்கு தெரியல. ஆனா என்ன, இன்னும் கிராமப்புறங்கள்ல ஒரு இன்னமும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து என்ன பண்றாங்கன்னா பெண்களை உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. ஆனா இந்த நகரப்புற பெண்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையல. அவங்க மேல மேலும் படிச்சுட்டே இருக்கிறாங்க. முதல்ல ஒரு டிகிரி வாங்குறேன்றாங்க, அப்புறம் அடுத்து போறாங்க, மேல் படிப்பு படிக்கிறாங்க. இது மாதிரி வசதிகளும் நகரப்புற மக்களுக்கு இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த எல்லா உரிமைகளையும் ஓரளவுக்கு நல்லா அனுபவிக்கிறாங்க. ஆனா கிராமப்புற பெண்களுக்கு இந்த மாதிரி வசதிகள் ரொம்ப கம்மியா இருக்கு. பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல இருந்து வந்து பக்கத்துல இருக்க ஒரு காலேஜ்ல வேணா படிக்க வைப்பாங்க. அதுக்கு மேற்கு மேற்படிப்பு அது இதுன்னு போறது வந்து ரொம்ப சதவிகிதம் கம்மியா இருக்கும். அதுதான் இந்த எல்லாம் அவங்களுடைய தடைகள். மற்றபடி கிராமப்புறத்து பெண்களோட நகர்ப்புறத்து பெண்கள் நிறைய வசதிகள் அனுபவிக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும்.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: ஈராக் முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்ப பொதுவாவே பெண்களுக்கு இருக்கக்கூடிய சொத்துரிமை என்ன இருக்கு, அவங்களுக்கு இத பத்தின சட்ட விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்கு?
2: பெண்களுடைய சொத்துரிமைன்னு சொன்னா நம்ம வந்து இந்து மனு சட்டம்ன்றது கீழே பார்க்க போனீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமையே கிடையாது. அவங்களுக்கு வரதட்சணைன்னு கொடுக்கறாங்கல்ல, அந்த ரொம்ப வசதியானவங்க மட்டும் நிலம் வீடு இதெல்லாம் கூட எழுதி கொடுப்பாங்க. அது அவங்களுடைய பெண்களுக்குன்னு தனியாக அவங்க அப்பா அம்மா கொடுத்த சொத்து தான். அந்த சொத்து தான் அவங்களுக்கு முழு உரிமையானது. அந்த சொத்தை தான் அவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க. இந்த ஸ்ரீதனம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரிதான் கொடுக்கப்பட்டது. அந்த சொத்து மேலதான் அவங்களுக்கு முழுமையான உரிமைகள் இருந்தது ஒரு காலத்துல. இது வந்து ஒவ்வொரு மதத்துக்கு ஏத்த மாதிரி மாறுதுமா, யூனிஃபார்மான ஒரு இது கிடையாது. முஸ்லீம்கள் பாத்தீங்கன்னா இது பிரகாரம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய சட்ட உரிமைகள், பெண்களுக்கான சட்ட உரிமைகள் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அவங்க வந்து அவங்களுக்கு வந்து கல்யாணத்தப்ப ஆண் மெஹர்னு சொல்லி ஒரு வரதட்சணை கொடுப்பாங்க. வரதட்சணைன்னு சொல்ல மாட்டாங்க, மெஹர்னு சொல்லுவாங்க. அத அந்த பணம் கொடுத்துதான் அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும். அந்த பணத்தின் மீது அந்த அந்த பொண்ணுக்கு நிறைய உரிமை உண்டு. பணம் மட்டும் தரமாட்டாங்க, சில பேர் வீடு எழுதி மெஹர்னு கொடுப்பாங்க. அப்ப அந்த சொத்து மேல அந்த பெண்ணுக்கு முழு உரிமை இருக்கும். இப்ப கிறிஸ்தவர்கள்னு பார்க்க போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து வேற ஒரு சட்டத்தை நம்ம இது பண்றோம். அந்த சட்டத்தின் கீழே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சம உரிமை தரப்படுது. அது இந்தியன் சக்சஷன் சொல்லுவாங்க. அது பெண்களுக்கு சம உரிமை தருது. ஒரு கணவன் இறந்துட்டா மனைவி குழந்தைகளோட அவங்களுக்கு, இப்போ ஒரு கணவன் இறந்துட்டாருன்னா ஒரு மனைவி ரெண்டு குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஆளுக்கு ஒன்னு கீழே மூணு பாகம் கிடைச்சிடும். அப்ப அந்த மாதிரி அவங்களோட சட்டத்துல அது மாதிரி இருக்கு. இந்து சட்டம்னு பார்க்க போனீங்கன்னா அதுல வந்து நம்மளுடைய சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீதனா சொத்து தான் ஒரு காலத்துல இருந்தது. அதன் பிறகு சில சில டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் சொன்னேன், அந்த அதிகாரமான கொடுக்கப்பட்ட அதன் கீழே சில ஸ்டேட்ல என்ன பண்ணிட்டாங்க, 1983 முன்னாடி கல்யாணம் ஆன பெண்களுக்கு உரிமை இல்ல, அதன் பிறகு கல்யாணமான பெண்களுக்கு சம உரிமை இருக்கு. ஆனா எல்லா காலத்திலயும் பெண்கள் வந்து அந்த வீட்டுல அந்த குடும்ப அந்த அவங்களுடைய பொதுவான சொத்து வீடு இருக்கும் இல்லீங்களா, குடியிருப்பு வீடு, அந்த வீட்டுல வந்து தங்க போக அவங்களுக்கு எப்போதுமே உரிமை கொடுத்திருந்தாங்க. ஆனா மற்ற சொத்துக்களை அவங்களுக்கு உரிமை தரப்படல. இப்ப அந்த சட்டம் வந்த பிற்பாடு சில ஸ்டேட்ல எல்லாம் அந்த மாதிரி உரிமை கிடைக்குது. அவங்க அதாவது பிறக்கும் போதே உரிமை வந்து ஒரு காலத்துல அந்த சொத்து மேல ஆண்களுக்கு மட்டுமே இருந்தது. அந்த நிலை மாறி இப்ப அந்த கோபார்சனரின்னு சொல்லுவாங்க, கோபார்சனராக அதாவது எல்லாரோடும் இணைந்து அவங்களுடைய என்னென்ன அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கோ அதை கிடைக்கிற மாதிரி இப்ப அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பெண்களுடைய தனிசு அதே மாதிரி பெண்கள் தங்க பேர்ல சொத்து வாங்கினா அதுக்கு அவங்களுடைய கணவன் உதவி செஞ்சாலும் அது அவங்களுடைய தனி சொத்தாக இருக்குது. அந்த மாதிரி உரிமைகள்லாம் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு

₹200 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து திருமணம் ஆகி அவங்க வந்து டிவோர்ஸ் வாங்கிக்கிறாங்க, அப்ப அவங்களுக்குன்னு சில அதிகாரம் இருக்கும். இதெல்லாம் வந்து பெண்களுக்கு செஞ்சாகணும், குழந்தைகளுக்கு செஞ்சாகணும் சொல்லிட்டு அதுல என்னென்ன உரிமைகள்லாம் இருக்கு?
1: இப்ப ஒரு திருமண விலக்கு சட்டம் இருக்கு இல்லைங்களா, டைவர்ஸ் ஆக்ட். அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பெண்கள் வந்து சில காரணங்களுக்காக பெண்கள் வந்து டைவர்ஸ் கேட்கலாம், ஆண்களும் சில காரணங்களுக்காக டைவர்ஸ் கேட்கலாம். இப்ப ஆண் டைவர்ஸ் கேட்டாலும் சரி, பெண் டைவர்ஸ் கேட்டாலும் சரி, இப்ப அவங்களுடைய வாழ்வு திறனுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து அலிமணி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அவங்க வாழ்வுக்கு தேவையான பணத்தை இந்த பெண்கள் அந்த ஆண்கள்ட்ட கோரலாம். அந்த வழக்கு நடக்கும் போதே கூட கேட்கலாம் அவங்க, அப்ப அவங்க அதுக்கு உத்தரவும் போடலாம் கோர்ட்டு. அதே மாதிரி இப்ப இந்த ஃபேமிலி கோர்ட்டுன்ற அந்த குடும்ப நல நீதிமன்றங்கள் வந்த பிற்பாடு இது வந்து ரொம்ப நல்லாவே செயல்படுத்தப்படுது. இந்த பெண்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, குழந்தைகள் இருந்தா குழந்தைகள் பராமரிப்புக்கு, அந்த பெண்களுக்கு வேற என்னென்னலாம் தேவை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரிலாம் அவங்க தரணும். ஆனா அந்த உத்தரவு போடுறதுக்கு முன்பால அந்த ஆணுக்கு இந்த பணத்தை தர்றதுக்கான வாய்ப்பு வசதி இருக்கான்றதையும் கோர்ட்டு பார்க்கும். உடனே ஒருத்தருக்கு போய் நீ ஒரு மாசத்துக்கு ₹1,00,000 கொடுன்னு ஒரு கூலிக்காரன் சொன்னோம்னா அவங்களால கொடுக்க முடியாது இல்லைங்களா. அதனால இந்த உரிமை இருக்குல்ல பெண்களுக்கு, அது வந்து எல்லையற்றதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இவங்களால கொடுக்க முடிஞ்சாலும், இவ பெரிய வசதியானவர் இவர் கோடீஸ்வரம் அப்படின்னு சொன்னா, ஒரு மாசத்துக்கு லட்சக்கணக்கில் அவங்களுடைய வாழ்வு தராதரத்தை பொறுத்து இந்த உத்தரவு போடப்படும். இப்ப வழக்கு முடியும் போதும் ஒரு கணிசமான தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு பெறத்துக்கும் அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கு. இதுக்கப்புறம் குழந்தைகள் பராமரிப்பு பத்தியும், குழந்தைகளுக்கு மாசம் மாசம் எவ்வளவு பணம் தரணும், இல்ல அந்த குழந்தைகள் படிப்பு செலவை ஏத்துக்கிறதுக்கு, இப்படி எல்லா விதமா அந்த குழந்தைகளுக்கும் அந்த மனைவிக்கும் தேவையான வாய்ப்பு வசதிகளை பெறுவதற்கான உரிமை உள்ளது. இன்னும் வந்து கிரிமினல் சட்டத்துக்கு கீழே தான் இது முதல் செயல்பட்டு கொண்டு வந்தது. அதுல அந்த கிரிமினல் சட்டத்தின் கீழே 125 பிரிவு என்ன கேட்கலாம்னா, ஒரு மனைவி வந்து தன் கணவன் விட்டுட்டு போனா அந்த மாதிரியும் போய் அவங்க கேட்கலாம். அது டைவர்ஸ் ப்ரொசீஜர் இல்லாமே கூட, இப்ப ஒரு ஆண் வந்து பெண்ணை விட்டுட்டு போயிடுறாருன்னு வச்சுங்க, அந்த பெண் வந்து போய் அந்த பிரிவின் கீழே மெயின்டெனன்ஸ், அதாவது தன்னை வாழ்வதற்குரியான ஆதாரத்தை கேட்டு வாங்கிக்கலாம்.
0: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க.
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். இப்போ சில டைம் பாத்தீங்கன்னா வந்து திருமணம் பண்ணிருப்பாங்க, ஆனா வந்து கணவரை பிடிக்காத பட்சத்துல இல்ல மனைவி பிடிக்காத பட்சத்துல இப்ப பெண்களுக்கு மறுமணம் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கு. இப்ப நிறைய இடத்துல அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து அது மறுக்கப்பட்டுச்சு. ஒன்ஸ் டிவோர்ஸ் ஆனா தனித்தனியா பிரிஞ்சு அவங்க குழந்தைங்களோட வாழ்வாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ செய்வாங்க. ஆனா ஒரு ஆண் வந்து மறுமணம் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனா அந்த பெண் வந்து மறுமணம் பண்றது ரொம்ப இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து நிறைய அதோட சேஞ்சஸ் வந்து நிறைய இந்த சமூகத்துல ஏற்பட்டு இருக்கு. இப்ப அவங்க மறுமணம் பண்ணிக்கும் போது அவங்களுக்கான ரைட்ஸ் எல்லாம் என்ன
2: மேம்? மறுமணம் செய்யக்கூடாதுன்றது எதுவுமே சட்ட பிரகாரம் இந்தியில இருந்தே ஏற்றப்படல. ஆனா நம்ம சமுதாயம்னா அந்த மாதிரி ஒரு இதை தடைன்னு சொல்ல முடியாது. பெண்களுக்குள்ள மனசுக்குள்ளேயே இன்னொரு திருமணம்ன்றது முடியாத ஒண்ணுன்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே அவங்க வளர்ந்த சூழ்நிலையில அவங்களெல்லாம் நம்ப வச்சுட்டாங்க. ஆனா அதன் பிறகுதான் வந்து பெண்களுக்கும் சம உரிமை வேணும்னு பேச ஆரம்பிச்சு அதனுடைய விளைவுதான் இப்ப பெண்களும் மறுமணம் செய்துக்கிறாங்க. ஒரு காலத்துல பெண்கள் மறுமணமே செய்து கொள்ள கூடாது அப்படின்ற மாதிரி சில இடங்கள்ல சட்டங்கள் இருந்ததுதான். ஆனா எல்லாரும் அந்த மாதிரி சட்டங்கள் போட்டு வைக்கல. நம்ம ஸ்டேட் ஸ்டேட்டுக்கு ஒரு சட்டம் மாறுபடுது இல்லைங்களா. இப்ப இங்க இப்ப என்ன வந்து போச்சுன்னா டைவோர்ஸ் ஆன உடனே ஒரு அந்த அப்பீல் போகாம அந்த பாதிக்கப்பட்ட நபர் அப்பீல் போகாம இருக்க அந்த போற நேரத்தை தவிர்த்து அவங்க இன்னொரு மறுமணம் செஞ்சுக்கலாம். அவங்க மறுமணம் செய்யும் பொழுது ஒரு மறுமணம் செய்து கொண்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கணவனுடைய சொத்துல அவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த அலிமணி இந்த மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் அவங்க கேட்க முடியாது. அவங்க மறுக்கலாம், கேட்டா கூட கணவன் வந்து சொல்லலாம் அவங்க மறுமணம் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு தனியான ஒரு இது இருக்கு, அதனால அவங்க என்கிட்ட கேட்க கூடாது, இதை வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் அவங்க மறுக்கலாம். அதாவது மறுமணம் செய்து கொண்டா அந்த கணவனுடைய சொத்துக்கள் அவங்க சம்பந்த ஆனா குழந்தைங்களுக்கு அந்த அந்த முதல் கணவனோட பிறந்த குழந்தைங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. ஆனா மனைவிக்கு மட்டும் அந்த உரிமை கிடையாது, அவங்க எதுவுமே கோர முடியாது. அந்த கணவனுடைய சொத்துல உரிமையோ இல்ல முன்னாள் கணவனுடைய சொத்துல உரிமையோ இல்ல அவர்கிட்ட இருந்து வாழ்வாதாரத்துக்கான பணமோ வேற எந்தவித உதவியோ அவங்க கோரக்கூடாது. அதான் ஒரே அவங்களுக்கு இல்லாத ஒரு இந்த உரிமைகள் மறுக்கப்படுது.
1: மேம் தொடர்ந்து பேசலாம், அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் பிரேக்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: முதன்மை அலைவரிசையில மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க.
2: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம் பெண்களோட உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும். இத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்லின் அவர்கள் தொடர்ந்து பேசலாம். எதிர்கால இந்தியாவில பெண்கள் அதிகாரம் அளித்தல மேலும் வலுப்படுத்த என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
3: பெண்களின் அதிகாரத்தை மேம்படுத்தணும்னு சொன்னா பெண்களே அதுக்கு உண்டான எல்லா முயற்சியிலும் ஈடுபட வேண்டும். உதாரணமாக ஒரு பெண்ணு தனக்கு என்ன உரிமை இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அவங்க சட்டம் படிக்கணும்ன்ற அவசியம் இல்ல, கேள்வி ஞானத்தினாலையும் அதை கொண்டு வரலாம். இப்ப ஒரு இலவச சட்ட உதவி மையம்னு ஒண்ணு செயல்படுறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க ஒவ்வொரு வாரமும் விழிப்புணர்வு முகாம் அப்படின்றத ஒவ்வொரு கிராமத்திலயும் போய் செய்யறாங்க. பெண்களுக்கு இந்த இதுல என்னென்ன உரிமைகள் இருக்கு, அவங்க கோரக்கூடிய உரிமைகள் என்னென்ன, இதை பத்தி எல்லாம் தெளிவா சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது அப்ப அந்த பெண்கள் அதை கேட்டு அதுக்கேத்த மாதிரி அவங்க அதை பயன்படுத்திக்கணும். இன்னொன்னு வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு எப்படி கொண்டு வரதுன்னா, இப்ப உதாரணமா இந்த மாதிரி நம்ம பேசுற இந்த இதை கேட்கறது, அதுக்கப்புறம் தூர்தர்ஷன் மூலமா அவங்க இது பண்றாங்க, அப்புறம் சோசியல் மீடியா இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆயுதமா இருக்கு. அத நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எங்க போனாலும் அவங்க வந்து பெண்களுடைய உரிமையை பத்தியும் பெண்களுக்கு என்ன

0: ஆனா தேவைன்றத பத்தியும் நிறைய பேசுறாங்க, நிறைய பாக்குறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க வெறும் கேட்டோம் பார்த்தோன்றதோட முடியாம அதை மனசுல உள்வாங்கி தங்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை பயப்படாம செயல்படுத்தணும். ஒரு பொண்ணுக்கு தெரியும் தனக்கு வன்முறை நடந்துச்சுன்னா என்ன செய்யணும், ஆனா அவங்க இந்த சமுதாயத்துக்கு பயந்துகிட்டு எந்த ஒரு இதையும் மேற்கொண்டு செய்ய மாட்டாங்க. அப்படியே அதை வந்து வெளியில வராம வச்சிருவோமா அப்படின்றதுதான் அந்த நினைக்கிறாங்க. அது வந்து ரொம்ப தப்பு. இப்ப பெண்கள் வந்து தாங்களே தங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்கவே கூடாது. அவங்களுக்கு என்ன தேவைன்றது அவங்களுக்கு தெரியணும் போது அதை வெளிப்படையா அவங்க பேசணும், வெளிப்படையா கேட்கணும். அவங்க கேட்டாலோட எந்த வித உரிமையும் கிடைக்காது. யாரும் தானா வந்து நமக்கு உரிமைகளை தரமாட்டாங்க. அதனால எதிர்காலத்துல உங்களுக்கு எல்லாமும் உரிமைகள் கிடைக்கணும்னா நீங்க தான் உங்க உரிமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட உரிமைகளை நீங்க கேட்கும் போது இன்னும் மேலும் பல பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். அதனால நீங்க வந்து உங்க உரிமைகளை நீங்க என்னைக்குமே விட்டு கொடுக்காம அது எப்படி எப்படிலாம் கிடைக்குதுன்றது உங்களுக்கு வந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எல்லா விதமான இதுலையும் கிடைக்குது. அதை பார்த்து நீங்க செயல்படுத்தணும். ஒரு பெண் செயல்படுத்தும் போது அவங்க இன்னொரு பெண்ணுக்கு அந்த பிரச்சனை வரும்போது அவங்க சொல்லுவாங்க, இது மாதிரி உனக்கு இந்த சட்டத்துல இடம் இருக்கு நீ போய் கேளு. அப்ப என்ன பண்ணணும்னா பெண்கள் எப்போதும் விழிப்புணர்வோட இருக்கணும். தங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குதுன்னு அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உண்டான முயற்சிகளையும் அவங்க பண்ணணும்.
1: நிகழ்ச்சியோட நிறுவத்தனத்துக்கு வந்தாச்சு மேம். நீங்க நிகழ்ச்சியோட நிறைவா நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: நான் சொல்ல விரும்புறதெல்லாம் ஒண்ணுதான், பெண்கள் வந்து அதிகாரம் தரல தரலன்னு சொல்லி வருத்தப்பட்டுகிட்டு எந்த வித முயற்சியும் எடுக்காம இருக்கவே கூடாது. பெண்கள் அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் அவர்கள் முழு மனதோடு அதற்காக பாடுபட வேண்டும். பெண்களின் உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அவர்கள் எதிர்த்து நின்று பேசக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது இருந்தால்தான் உங்களுக்கு எத்தனை சட்டம் இருந்தாலும் அதை நீங்க பயன்படுத்தணும்னா அதற்கு உண்டான உங்களுக்கு விழிப்புணர்வு இருக்கணும், அதற்கு உண்டான மனதைரியமும் திடமும் இருக்கணும், தன்னம்பிக்கையும் இருக்கணும். இன்னைக்கு பெண்கள் தன்னம்பிக்கையோட என்னென்னமோ செய்யறாங்க. ஒரு பெண் வந்து அமெரிக்காவிலிருந்து நிலவுல போய் எத்தனை மாசம் தனியா இருந்து எப்படி திரும்பி வந்தாங்கன்றத பத்தி நீங்க நிச்சயமா எல்லாரும் இப்ப அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசப்படுது, சோசியல் மீடியா எல்லாம் வருது, நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்ப அந்த பெண்ணுடைய தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அத்தனை நாட்கள் அவங்க தனியா உறவுகளை பார்க்காம உயிரோட திரும்பி போமான்னு தெரியாத உயிர் பயத்தோட வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி பெண்கள் எல்லாம் பார்த்து நம்ம முன்னு உதாரணமா எடுத்துக்கிட்டு பெண்கள் வந்து தங்களுடைய முயற்சியாலும் தன்னம்பிக்கையாலும் முன்னேற வேண்டும் என்பதுதான் எனது ஆசை.
1: நிகழ்ச்சியோட நிறுவத்தனத்துக்கு வந்தாச்சு. நேர்களே, ஒரு பெண்ணுக்கு உரிமையும் வாய்ப்பும் அளிக்கப்படும் போதுதான் அவங்க மட்டுமல்ல ஒரு குடும்பமும் ஒரு சமூகமும் ஏன் ஒரு நாடே முன்னேறது. சோ பெண்களோட கனவுகளுக்கு துணை நிற்போம், சமத்துவமான சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருந்தோம். பெண்களின் உரிமைகளும் அதிகாரம் அளித்தலும் இது பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. புதுச்சேரி நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி ஆர் மார்கரெட் ரோஸ்டின் அவர்கள் மேம் உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி.
0: நன்றி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: தோன்றி மறையும் காட்சி அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
5: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
4: ஆமா அண்ணே.
5: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
4: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல இரவு 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
6: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
7: கொஞ்சம்
0: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
8: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
9: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Lok Sabha passes the registration of births and deaths amendment bill 2026. Both houses of parliament adjourn for the day amid opposition uproar over several issues. Hyderabad police registers FIR against Meta India officials for spreading objectionable content on Prime Minister Narendra Modi. Families of injured Delhi police personnel during CJP protest demand justice, call for greater protection during public demonstrations. Pakistani forces continue brutality against peaceful protesters in Pakistan-occupied Jammu and Kashmir, over 120 protesters reportedly killed. And flood situation continues to be grim in Odisha, nearly 8 lakh people badly affected in 13 districts. Both houses of parliament have been adjourned for the day following opposition uproar over several issues, including alleged police action during students' protest over the NEET issue. When the Lok Sabha met after the first adjournment at 12 noon, presiding officer Dilip Saikia took up the registration of births and deaths amendment bill 2026 for consideration and passage. Minister of State for Home, Nityananda Rai, moved the bill amid opposition uproar. The bill was

என்றுமினிவி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், ரிக்ஷாக்காரன் திரைப்படத்திலிருந்து.

மழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சினை என உளவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

0: நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு அணுக வேண்டிய தொலைபேசி எண் 044-249-684-58. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே, நண்பனே, நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி, புதுச்சேரி.

0: 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

என்றும் இனிமை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஒலிக்க கேட்கலாம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் சுமை தாங்கி திரைப்படத்திலிருந்து.

என்றும் இனிமை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் கேட்கலாம். கே வி மகாதேவன் இசையில் பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் வீராபிமன்யு திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் இதுவரை கேட்டிருந்தது என்றும் இனியவை. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். சென்னை அஞ்சல்.

நேரம் 2:35 20 ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற்பயிற்சி ஒடிய மொழி பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் கே சி பாணிக்கிரகி அவர்கள், இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் மொகந்தி அவர்கள்.

0: வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கேனு நாம் தாரி அப்படிங்கிற ஒரு ஒடியா மொழி பாடலை கற்றுக்க போகிறோம். பாடலை எழுதியிருப்பவர் காளிந்தி சரண் பாணிகிரகி. இது ஒரு பக்தி பாடல். இந்த பாடலுக்கு இசை அமைத்திருப்பவர் அக்ஷய் குமார் மோகந்தி. சரி, இப்ப பாடலை எழுதிப்போமா?
1: তুমে যে সর্বনাম কেউ নাম ধরি
2: ডাকিবি তুমকু
1: তুমে যে সর্বনাম।
0: ইদ পল্লবি. ইপ মুদল চরণম
1: আলোক তুমকু নপারে দেখাই
2: তুমে যে দেখাও তাহারে
1: আলোক তুমকু নপারে দেখাই
2: তুমে যে দেখাও তাহারে
1: তুমে যে বেড়িছ কোটি বিশ্বর
2: সবুরি ভিতরে বাহারে
1: তুমে যে বেড়িছ কোটি বিশ্বর সবুরি ভিতরে বাহারে
0: இதுவரைக்கும் நீங்க எழுதிக்கிட்டது முதல் சரணம். இனி இரண்டாவது சரணம்.
1: லுஹா ஹோயி துமே ஜரி பட பரா கெத்தே நயனர கோணரு
2: லுஹா ஹோயி துமே
1: ஜரி பட பரா
2: কেতে নয়নর কোণরু
1: হস হই পুণি ফুল পরি ফুট কেতে যে নরম অধরু
2: হস হই পুণি
1: ফুল পরি ফুট কেতে যে নরম অধরু কেউ নাম ধরি
2: ডাকিবি তুমকু
1: তুমে যে সর্বনাম
0: பாடல முழுசா எழுதி முடிச்சாச்சு. ஆறு அக்ஷரம் கொண்ட தாத்ரா தாளத்தில் அமைஞ்சிருக்கு இந்த பாடல். இப்ப எப்படி பாடுறதுன்னு கத்துப்போமா?
3: 1 2 3 4

0: நல்ல பாட்ட கத்துக்கிட்டீங்க. இப்ப ஒரு முறை முழு பாடலையும் இசைக்கருவிகளோட சேர்ந்து பாடி பாப்போமா?
1: 1 2 3 4

0: சப்பாஷ் குழந்தைகளே, என்ன ஒரு அருமையான பாடல். நீங்களும் அதை ஸ்ரத்தையா கத்துக்கிட்டு பிரமாதமா பாடினீங்க. உங்களோட ஒருமித்த குரல்ல சேர்ந்து செய்யல இந்த பாட்டை கேட்கும் போது மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்கு தெரியுமா? இசைக்கு மொழி பேதமே இல்லைங்கிறது உண்மைதானே? மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்டீர்கள். ஒடிய மொழி பாடலை இயற்றியவர் கே சி பாணிகிரகி அவர்கள். இசையமைத்திருப்பவர் அக்ஷய்குமார் முகந்தி அவர்கள்.
2: வானொலி நாடக விழா 2026. வானொலி நாடக விழாவில் நிறைவு நாள் நாடகமாக இன்றிரவு 8:30 ஆகாஷ்வாணி சென்னை படைப்பில்.
3: ஆபீஸ் வேலை மாதிரியே வீட்டு வேலையை சமாளிக்கிறதும் கஷ்டம் தாங்க.
4: ஒத்துக்க முடியாது. ஆபீஸ் வேலை தான் கஷ்டம்.
3: நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்?

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 5 மணி. நேரம் 2:54. 8 நொடி.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

நேரம் 2:55 நொடி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசான மழை பதிவானது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு 10 சென்டிமீட்டர், சின்கொனா, உப்பாசி, வால்பாறை ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், சின்னக்கல்லாறு 7 சென்டிமீட்டர், வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி 6 சென்டிமீட்டர், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம் 5 சென்டிமீட்டர், தேனி மாவட்டம் பெரியாறு, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், விண்ட்வர்த், அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம், தேனி மாவட்டம் தேக்கடி, நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, தேவாலா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஹாரிசான், உட்பிரையர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர், நீலகிரி மாவட்டம் குடலூர் பசார், திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, தென்காசி மாவட்டம் அடவிநயினார் கோவில் அணை, மேல்கூடலூர், பார்வுட், கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர், கோயம்புத்தூர் மாவட்டம் மக்கினம்பட்டி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. அதிகள வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிகள வெப்பநிலையான 39 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்திருந்தது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி

0: மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. சென்னை, நீலகிரி, கடலூர், ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், ராமநாதபுரம், வேலூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், திருநெல்வேலி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த முதல் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு உண்டு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் நீலகிரி, தேனி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், வடகடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமானது முதல் பலத்த மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 31.5 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு: இன்று பலத்த காற்று மணிக்கு 45.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே கனகலதா. लोकसभा में जन्म और मृत्यु पंजीकरण संशोधन विधेयक 2026 पारित हो गया है. पीठासीन अधिकारी दिलीप सैकिया ने जन्म और मृत्यु पंजीकरण संशोधन विधेयक 2026 पर विचार और पारित करने के लिए चर्चा शुरू की. गृह राज्य मंत्री नित्यानंद राय ने विपक्ष के हंगामे के बीच विधेयक पेश किया. सदन में बिना किसी चर्चा के हंगामे के बीच ये विधेयक पारित हो गया. संसदीय कार्य मंत्री किरेन रिजिजू ने इस विधेयक पर चर्चा में भाग न लेने पर विपक्ष की आलोचना की. उन्होंने कांग्रेस समेत विपक्ष से बार बार अपील की थी कि ऐसे महत्वपूर्ण विधेयक पर उचित चर्चा सुनिश्चित की जाए.
2: पार्लियामेंट में भेजा है बात बोलने के लिए, हंगामा करने के लिए नहीं, लेकिन आप हिस्सा नहीं लेते हैं बिल में. फिर आप बाहर में न्यूज में जाकर के कहते हैं कि सरकार चर्चा नहीं कराते, बिना चर्चा के बिल पारित करते. ये इल्जाम आप नहीं लगा सकते, आपने अपना मौका गंवा दिया है. मैं सिर्फ इतना कहना चाहता हूँ, सहयोग करें.
1: संसद के दोनों सदनों की कार्यवाही, नीट मुद्दे पर छात्रों के विरोध प्रदर्शन के दौरान कथित पुलिस कार्रवाई सहित कई मुद्दों पर विपक्ष के हंगामे के कारण दिनभर के लिए स्थगित कर दी गई. पहले सदन के बाद लोकसभा की कार्यवाही फिर शुरू होने पर संविधान 130वां संशोधन विधेयक 2025, जम्मू कश्मीर पुनर्गठन संशोधन विधेयक 2025 और केंद्र शासित प्रदेशों की सरकार संशोधन विधेयक 2025 पर संयुक्त समिति की रिपोर्ट प्रस्तुत करने के लिए समय को संसद के आगामी शीतकालीन सत्र के अंतिम सप्ताह के पहले दिन तक बढ़ाने की मंजूरी दी गई. इससे पहले आज सवेरे सदन की कार्यवाही शुरू होते ही अध्यक्ष ओम बिरला ने प्रश्नकाल शुरू करने का प्रयास किया, लेकिन विपक्षी सदस्यों ने छात्रों के विरोध प्रदर्शन के दौरान कथित पुलिस कार्रवाई को लेकर नारेबाजी शुरू कर दी. वे इस मुद्दे पर केंद्रीय गृह मंत्री अमित शाह से बयान की मांग कर रहे थे. श्री बिरला ने सभी विपक्षी सदस्यों से प्रश्नकाल के दौरान सदन की कार्यवाही में बाधा न डालने की अपील की.
3: आपको जनता ने चुनकर भेजा है संसद में चर्चा संवाद के लिए. आप सदन की पवित्रता को समाप्त कर रहे हैं, उसकी गरिमा को समाप्त कर रहे हैं.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:10. நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நேர்கள் அனைவருக்கும் ஒரு அழகான மாலை வணக்கம். ரசிச்சு கேட்க போற இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில இன்னைக்கு ஆனந்தம் சம்பந்தமா, அதாவது ஆனந்தம் அப்படின்ற தொடக்கமா ஆரம்பிக்கிற பாடல்களை தான் நீங்க இன்னைக்கு கேட்டு ரசிக்க போறீங்க. ஆனந்தம் அப்படின்ற சொல்லுக்கு வரையறையே இல்லாத மகிழ்ச்சின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா. நம்ம மனசு எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் சந்தோஷப்படுது, நிம்மதியான ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுன்னு நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அழகான சில கவிதைகளாக கூட அதை நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, நிலாதினம் உலாவரும் வான்வெளி ஆனந்தம், நீரோடி விளையாடும் வயல்வெளி ஆனந்தம், நித்தமும் மழலையின் வாய்மொழி ஆனந்தம், நினைவுகள் அசைவோட வாழ்க்கையே ஆனந்தம். இந்த மாதிரி எத்தனையோ ஆனந்தத்தில் ஆனந்தத்தை நம்ம வாழ்க்கைக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி ஆனந்தமான சந்தோஷமான பாடல்களை தான் இந்த

ஒன் மாலை நிகழ்ச்சியில் இந்த அழகான மாலை நேரத்தில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கண்ணு பட போகுதையா திரைப்படத்தில் அந்த பாடல் கேட்கலாம் வாங்க.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:08. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீங்கள் ஆனந்தம் அப்படின்ற தலைப்பில் உருவாகிற பாடல்களை தான், உருவான பாடல்களை தான் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. ஆனந்தம் என்ற சொல்லுக்கு நிறைய மகிழ்ச்சியான வரைகளை நிறைய நம்ம சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லையா. அந்த வகையில் இன்னும் ஒரு அழகான கவிதை வரிகள், அதாவது அலைகளை ரசிக்கின்ற கரைகள் ஆனந்தம், அலைகள் கொட்டும் நுரைகள் ஆனந்தம், அதிரும் கரவொலியில் பாராட்டு ஆனந்தம், அன்புடன் தாய்பாடும் தாலாட்டு ஆனந்தம். அந்த வரிசையில் இப்போ ஒரு ஆனந்தமான பாட்டு பாடுறதுக்காக ஒருத்தர் வர்றாரு. அதாவது நம்ம நேசித்தவங்க நம்ம கண்ணு முன்னாடி நம்மளை பிடிக்கலன்னு சொல்லிட்டா கூட அவங்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம் நினச்சி சூப்பராக ஒரு பாட்டை பாடியிருக்காங்க. பூவை உனக்காக திரைப்படத்துலேருந்து அந்த பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:15. நீங்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. பொன்மாலை பொழுதில் ஆனந்தம் அப்படின்ற தலைப்பிலேருந்து தான் பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்காக அழகான கவிதை வரிகளை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த வரிசில் ஒரு அழகான வரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொட்டும் மழையிலே நடைபோட ஆனந்தம், கோடை வெயிலினிலே நீந்துவதன் ஆனந்தம், கொஞ்சமும் பொய்யில்லாத புன்னகைகள் ஆனந்தம், கொட்டு கொட்டி ஆட்டமாடும் போகிகள் ஆனந்தம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆனந்தமான நிகழ்வுகள் இருக்க தான் செய்யுது. அதே ஒருத்தர் பாட வராரு, தன்னுடைய காதலி தன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ ஆனந்தம் இருந்தது அப்படின்னு சொல்லி பாடல் வருது. ரோஜா மலரே திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:20. நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஆனந்தம் அப்படின்ற தலைப்பில் வெளிவந்த பாடல்களை தான் கேட்டு ரசிச்சுட்ருக்கீங்க. அழகான சில கவிதை வரிகளை சொல்லிக்கிட்டே வரவங்களுக்கு நான் எந்தெந்த விஷயம்லாம் நமக்கு ஆனந்தம் கொடுக்கும் அப்படின்ற அழகான கவிதைகளை சொல்லிகிட்ருக்கேன். அந்த மாதிரி ஒரு சிறிய வரிகள். பேருந்து பயணத்தில் ஜன்னலோரம் ஆனந்தம், பேச்சு துணை இருக்க நடுக்கடலும் ஆனந்தம், பேர் சொல்லும் பிள்ளை பெற்ற தகப்பனுக்கு ஆனந்தம், பேராசை இல்லாத மனம் இருந்தால் ஆனந்தம். என்னங்க நான் சொல்கிறதெல்லாம் ஆனந்தம் தானே? நிச்சயமா அதெல்லாம் விட குடும்பத்தில் எல்லாரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறத எவ்வளோ பெரிய ஆனந்தம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான பாட்டை தான் இப்போ நீங்கள் கேட்டு ரசிக்க போகிறீங்க. அடுத்தது பாடல் வருது கண்ணுக்கு கண்ணாக திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 5:27. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியின் நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம ஆனந்தம் தலைப்பில் இருந்தால் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருந்தோம். உங்களுக்காக அழகான கவிதை வரிகள் கடைசியாக. திருவிழா நாட்களில் தாவணி ஆனந்தம், திருமணங்கள் நிறைந்து வரும் ஆவணிகள் ஆனந்தம், திருப்பங்கள் அதிகமுள்ள மலைப்பாதை ஆனந்தம், திரும்ப திரும்ப சொல்லிப்பார்க்க அவள் பெயரே ஆனந்தம். ஆனந்தம் தலைப்பிலான பாடல்களை ரொம்ப அழகாக மகிழ்ச்சியாகவும் கேட்டு ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பிணைப்பை அந்த ஆனந்தமான பாடல் நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவாக பாடல் கேட்கலாம். தங்க மீன்கள் திரைப்படத்திலிருந்து.
1: மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5:30. நேர்களே, தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: और अब इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत और उमंग की तकनीकी टीम के साथ
1: जगबंधु
0: कुसुमलता
1: और फैजान के साथ विमलेश को अगले सप्ताह तक के लिए आज्ञा दीजिए।
0: नमस्कार, नमस्कार। उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग।
2: நேர்களிதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
4: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
3: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
5: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
4: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
6: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
7: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:34. நேர்கள் கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி திரைசை. திரைசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் காக்கி சட்டை திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 5 மணி, நேரம் 6:05:38. திரைசி நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். பவர் பாண்டி திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களே, விளம்பரங்களை தொடர்ந்து தொடர்வது மாநில செய்திகள்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவுகள் குறித்த திருத்த மசோதா அமளிக்கு இடையிலேயே நிறைவேற்றப்பட்டது. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதால் நாட்டின் உணவு பாதுகாப்பில் சமரசம் எதுவும் இராது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். இனி விரிவான செய்திகள். டெல்லி மாணவர் போராட்டத்தின் போது போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மற்றும் இதர பிரச்சினைகள் குறித்து இன்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி ஏற்படுத்தியதால் இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் நண்பகல் 12 மணிக்கு மீண்டும் கூடிய போது பிறப்பு இறப்பு பதிவுகள் குறித்த திருத்த மசோதா அவையில் கொண்டுவரப்பட்டு அமளிக்கு இடையிலேயே விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. முக்கியமான இம்மசோதா மீது அனைத்து கட்சிகளும் பங்கேற்று பேச வேண்டும் என்றே அரசு விரும்பியதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு அவையில் கூறினார். மசோதா நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து மக்களவையின் அலுவல்கள் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவையில் இன்று காலை 11 மணிக்கு அலுவல்கள் தொடங்கிய போது பல்வேறு அமைச்சர்கள் தத்தம் துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அறிக்கைகளையும் ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்ட இத்தகைய அறிக்கைகள்

0: மீது அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் பற்றிய விவரங்களையும் அவையில் தாக்கல் செய்தனர். இதைத் தொடர்ந்து பூஜ்ய நேரம் தொடங்கியபோது எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவையின் இன்றைய அலுவல்களும் ஒத்திவைக்கப்பட்டன. இனி இரு அவைகளும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு கூடும். மக்களவையில் இன்று நிறைவேற்றப்பட்ட பிறப்பு இறப்பு பதிவுகள் சட்ட திருத்த மசோதா குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: புதிய மசோதாவில் பிறப்பு மற்றும் இறப்பை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. பிறப்பு இறப்பை தாமதமின்றி உரிய காலத்தில் பதிவு செய்வதை ஊக்குவிக்கும் வகையில் இவ்விதிமுறைகள் அமைந்துள்ளன. பிறப்பு அல்லது இறப்பு நிகழ்ந்து 1 முதல் 2 காலத்திற்குள் பதிவு செய்வதாக இருந்தால் மாவட்ட குற்றவியல் நீதிபதி அல்லது துணை கோட்ட குற்றவியல் நீதிபதியின் ஒப்புதல் தேவை என்ற புதிய விதிமுறை மசோதாவில் சேர்க்கப்பட்டுள்ளது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு பதிவு செய்வதாக இருந்தால் முதல் வகுப்பு குற்றவியல் நீதிபதியின் உத்தரவை பெறுதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. தாமதமான பிறப்பு இறப்பு பதிவுகளை அனுமதிக்கும் முன்பாக அதன் உண்மைத்தன்மையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரிபார்த்தல் அவசியம் என்றும் மசோதாவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 110 கிலோ பழுதூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீரர் லவ்பிரீத் சிங், மகளிர் வட்டு எறிதல் பிரிவில் வெண்கலப்பதக்கம் வென்றுள்ள இந்திய வீராங்கனை சீமா காளிரமணா ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இவர்களின் இந்த வெற்றியினால் நாட்டிற்கே பெருமை என்றும் இதனால் இந்திய இளைஞர்கள் தொடர்ந்து ஊக்கம் பெறுவார்கள் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் தானேயில் கட்டிடம் இடிந்து விழுந்ததால் ஏற்பட்ட விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசு துணைத்தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற தாம் வேண்டுவதாகவும் குடியரசு துணைத்தலைவர் சமூக ஊடக பதிவில் கூறியுள்ளார். இவற்றில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் கருணைத்தொகை வழங்கப்படும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கும் தலா 50,000 ரூபாய் உதவி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுடில்லியில் நேற்று தொடங்கிய மருந்து கட்டுப்பாடு குறித்த 2 நாள் உலக மாநாடு இன்றுடன் முடிவடைகிறது. மருந்து உற்பத்தி துறையில் உலகின் முக்கிய புதுமையாக்க கேந்திரமாக இந்தியாவின் நிலையை இன்னும் வலுப்படுத்த இம்மாநாடு உதவிகரமாக இருக்கும் என்று மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் சமூக ஊடகத்தில் கூறியுள்ளார். உலகம் முழுவதிலும் தரமான மருந்துகள் குறைந்த விலையில் மக்களுக்கு கிடைக்கும்படி செய்வதே இந்தியாவின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு ஏதுவாக உலக நாடுகளுடன் மருந்து வர்த்தக உடன்பாடுகளை விரிவுபடுத்திக் கொள்ளவும் பல்வேறு நாடுகளின் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளவும் இந்தியா விரும்புவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன.

0: பயன்பாடுகளை விரிவுபடுத்திக் கொள்ளவும் பல்வேறு நாடுகளின் மருந்து கட்டுப்பாட்டு அமைப்புகளுடன் ஒத்துழைப்பை வலுப்படுத்திக் கொள்ளவும் இந்தியா விரும்புவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNUPuducherry என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதால் நாட்டின் உணவு பாதுகாப்பில் சமரசம் எதுவும் இராது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இறக்குமதி எண்ணெய் மீது சார்ந்துள்ள நிலையை மாற்றி நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதே அரசின் நோக்கம் என்றும் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
2: குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் கொள்முதல் செய்யப்படும் உணவு தானியங்கள் முதலில் பொது விநியோக திட்டம் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் கட்டாய கையிருப்பு தேவைகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்படுவதாகவும், அதற்கு மேல் உபரி கையிருப்பாக சான்றளிக்கப்படும் உணவு தானியங்கள் மட்டுமே எத்தனால் உற்பத்திக்கு மாற்றப்படுவதாகவும் பெட்ரோலியத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. எத்தனால் உற்பத்திக்கு அனுப்பப்படும் தானியங்களில் நொறுங்கல் அரிசி உட்பட மனித நுகர்வுக்கு ஒவ்வாத தானியங்கள் அடங்கும் என்றும், இதன் மூலம் கழிவு தானியங்களை பயனுள்ள எரிபொருளாக மாற்ற முடிவதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது. அதே சமயம் எத்தனால் உற்பத்தியில் உணவு தானியங்களின் பயன்பாட்டை தவிர்க்கும் வகையில் கரும்பு சக்கை உள்ளிட்ட வேளாண் கழிவுகளிலிருந்து எத்தனால் தயாரிக்கப்படுவதை அரசு ஊக்குவித்து வருவதையும் அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. பெட்ரோலை விட குறைந்த விலையில் எத்தனால் கிடைக்கச் செய்வது இத்திட்டத்தின் நோக்கம் அல்ல என்றும், சர்வதேச அளவிலான கச்சா எண்ணெய் விலையேற்ற தாழ்வுகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதே அரசின் குறிக்கோள் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
0: அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்துள்ள நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் இன்று துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். மக்கள் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், துணைநிலை ஆளுநரின் செயலர் டாக்டர் மணிகண்டன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் அமலாகி வரும் பிரதமரின் நகர்ப்புற வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் மங்களம் தொகுதியைச் சேர்ந்த 25 பயனாளிகளுக்கு தலா 2,75,000 ரூபாய் வீதம், மொத்தம் 68,75,000 ரூபாய் முதல் தவணை உதவிகளை இன்று முதலமைச்சர் திரு ரங்கசாமி வழங்கினார். முதலமைச்சர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் திரு அர்ஜுன் ராமகிருஷ்ணன், அதிகாரிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ஏனாமில் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் மற்றும் இதர அதிகாரிகளுடன் இணைந்து குப்பை கிடங்கு மற்றும் பல்வேறு இடங்களை பார்வையிட்டு தூய்மை நிலவரங்களை ஆய்வு செய்தார். ஏனாம் வெங்கடேஸ்வரர் கோவில் கட்டுமான பணிகளிலும் ஏழைகளுக்கு மனைப்பட்டு அடா வழங்க தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலங்களையும் அவர் பார்வையிட்டார். ஏனாம் அரசு பொது மருத்துவமனையிலும் அவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காரைக்கால் திருப்பட்டினத்தில் உள்ள அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடப்பு கல்வியாண்டிற்கான ஓராண்டு தொழிற்பயிற்சி பிரிவுகளில் காலியாக உள்ள இடங்களுக்கு உடனடி மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. 8 அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவிகள் தொழிற்பயிற்சி நிலையத்தை நேரில் அணுகி கணிப்பொறி இயக்கம், தரவு உள்ளீடு, அழகுக்கலை மற்றும் தையற் பயிற்சி வகுப்புகளில் சேரலாம் என்றும், முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் சேர்க்கை வழங்கப்படுவதாகவும் தொழிற்பயிற்சி நிலையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் தூர்தர்ஷன் பொறியியல் பிரிவு துணை இயக்குநரும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி மற்றும் ஆகாஷ்வாணி வானொலி நிலையத்தின் உள்ளூர் நிர்வாகத் தலைவருமான திரு ரவி மாரியப்பன் இன்று பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அவர் தமது 38 ஆண்டு பணிக்காலத்தில் அந்தமான் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் பணிபுரிந்துள்ளார். கீழ்மட்ட வளிமண்டலம் மற்றும் சராசரி கடல் மட்டத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதைகள் காரணமாக இன்று கோவை, நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, குமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை எதிர்பார்க்கப்படும். கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதற்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவையில் பிறப்பு இறப்பு பதிவுகள் குறித்த திருத்த மசோதா அமளிக்கு இடையிலேயே நிறைவேற்றப்பட்டது.

எத்தனால் கலந்த பெட்ரோல் பயன்பாட்டை ஊக்குவிப்பதால் நாட்டின் உணவு பாதுகாப்பில் சமரசம் எதுவும் இராது என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நிதி ஆயோக் உறுப்பினர் டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம் இன்று புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:23. 1212 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்ட ரசிக்க போகும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:24:37. பக்தியை இசையாக கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சன்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:28 33 நொடி. மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் எஸ் ஜானகி அவர்கள் பாடியது.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com.

0: என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம்.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:35. பக்தியை இசையாக கொடுக்கும் இந்த நிகழ்ச்சி மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் காயத்ரி கிரீஸ் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 6:40 19 மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்க இருக்கும் பாடல் ஓ எஸ் தியாகராஜன் அவர்கள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 6:50. நேர்களே, நமது நிலையத்தில் இன்றும் நாளையும் ஒலிபரப்பு உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. ஆகாஷ்வாணி புதுவை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்று இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும் திரையிசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் உளுத்தம்பட்டு கிராம உழவர் எஸ் சுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், அதனைத் தொடர்ந்து பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 8:30 வானொலி நாடக விழா 2026, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம். எழுதியவர் எஸ் எல் நானு, அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை, சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறுகிறது. 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்களே, 102.8 FM ரெயின்போவில் இன்று இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியில் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்தி சுடர், 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00 மணி 8:00 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:00 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவருக்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க இதய கீதம் ராமானுஜம் அவர்கள் வழங்குகிறார். இதய கீதம் ராமானுஜம் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். உரையாடுபவர் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழலறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பவளப்பாறைகள் வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுவதன் அவசியம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்குவோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:00 ஒத்துழையாமை இயக்க தின உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோயில் சென்னை அஞ்சல். எட்டு 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை என் விஸ்வேஸ்வரர் அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின் சேர்தலை

ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், எம் குருராஜ் அவர்கள் மொஹர் சிங், சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம், 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி கிழ்ச்சி. நெறிப்படுத்துகிறார் கல்யாண சுந்தரம் அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு துலாக்கோள் நேயர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 12:30 பன்னிசை மாலை புரசே இ அருணகிரி அவர்கள் பாடியவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மேக்சிம் கார்கே அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. பிற்பகல் 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் டாக்டர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள், மாணவர் வி அபிராமி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பூஷணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 4 மணிக்கு சிவகங்கை சீமை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. திரைக்கதை வசனம் கண்ணதாசன். இயக்கம் கே சங்கர். 5 மணிக்கு இளைய பாரதம். நேரலையில் நெறிப்படுத்துகிறார் ஏஞ்சலா அவர்கள். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ராஜேந்திர சோழன் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி.

6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7 மணி முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8 மணி முதல் 8:15 வரையிலும், 8:30 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சல், 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:15 முதல் 9:30 வரை ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை, 10 மணி முதல் 11 மணி வரை அகில பாரத இசை நிகழ்ச்சி, சின்மய சகோதரிகள் உமா ராதிகா ஆகியோரின் பாட்டு இடம்பெறும், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை டெல்லி அஞ்சல்.

பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பகல் 2 மணி பிற்பகல் 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகள். காலை 7:15 பின்னர் பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00, 11:00 ஆகிய நேரங்களிலும் இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

நேர்களை உங்கள் நினைவிற்கு நாளை காலை எட்டு முப்பதுக்கு இன்று மாலை தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர், மத்திய உள்துறை அமைச்சர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல்துறையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியினை வானொலி தொகுப்பாக கேட்கலாம். நேர்களை, எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு காலை 7:30 முதல் 7:45 வரை காமன்வெல்த் கேம்ஸ் 2026 குறித்த தினசரி நிலவரம். டெல்லி அஞ்சல் 7:45 முதல் 8 மணி வரை வணக்கம் மக்களை, 8:02 முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:55 மணி வரையிலும் நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விஜய் மேனன். 8:55 சைபாலி நின்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட்செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும்

11:47 முதல் 12 மணி வரையிலும் மெலடி மேஜிக், 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 8 டெல்லி அஞ்சல், 12:02 பேசுங்க தோழா நேரலை, 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கிங் அவர்கள் எழுதிய, தோமு சி நகராந்தன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7 மணி. நேர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் மைனா திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:06. 7 திரைச்சி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் குக்கு திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 7:11. திரைசி நிகழ்ச்சியின் நிறைவாக பாட்டு கேட்கலாம். மெகந்தி சர்க்கஸ் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய

இதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 5,070 கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் 1 மெகாவாட்டிற்கு 1 கோடி ரூபாய் என்ற அடிப்படையில் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு துறையின் சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். 84,084 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே சமுத்ரா மந்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்த திட்டத்தில் தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கும் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். எரிபொருள் இறக்குமதியை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவிடும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். தொழில்துறை, அரசு மற்றும் தொழிலாளர்களுக்கிடையே நல்லிணக்கம் நிலவுவது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிடும் என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். தொழிலாளர் நலனுக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகளை தேசிய இயக்கமாக மத்திய அரசு உருவாக்கியுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் புதுமை கண்டுபிடிப்புகள் தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். அடல் புதுமை இயக்கம் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இன்று மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஐநாவின் அமைதி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் இந்தியா ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். ஐநா அமைதிப்படையில் இந்தியாவின் சார்பில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பணியாற்றுவதாகவும் திரு ஜெய்சங்கர் கூறினார். நீதித்துறையின் செயல்பாடுகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்காக 53,57,00,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், நீதிபதிகளுக்கு உதவும் வகையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான மென்பொருள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பரீட்சார்த்த அடிப்படையில் இந்த மென்பொருள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் கூறினார். மகாராஷ்டிராவில் 4-மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். தானே மாவட்டத்திற்குட்பட்ட பிவாண்டியில் உள்ள பழமையான இந்த அடுக்குமாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததாகவும் இடிபாடுகளுக்கு இடையே 3 பேர் சிக்கியுள்ளதாகவும் அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று பிரதமர் அறிவித்துள்ளார். மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸும் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் அறிக்கை ஒன்றில் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது தேர்வு நடைமுறைகளில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கான மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
தமிழகத்தில் குடிநீர் விநியோகம் மற்றும் நீர் ஆதாரங்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்வதற்காக 340

0: கோடி ரூபாயை மாநில அரசு ஒதுக்கியுள்ளது. இன்று சென்னையில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இதுதொடர்பாக நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குடிநீர் தட்டுப்பாடின்றி கிடைப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை இல்லாத அளவிற்கு வாக்கு சதவீதம் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த தேர்தலில் 86% அளவிற்கு வாக்குப்பதிவு நடைபெற்றதை சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழகத்தில் பதிவான அதிக அளவு வாக்கு சதவீதமாக இது உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதற்காக வாக்காளர்களுக்கு வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு ஞானேஷ்குமார் கூறினார். மேற்கு வங்கத்தில் தீவிரவாதி என்ற சந்தேகத்தின் பேரில் ஒருவரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்தனர். ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தின் பேரில் சிறப்பு அதிரடி படையினர் இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பர்தமான் பகுதியில் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவரிடமிருந்து முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆந்திராவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. அமராவதியில் இதனை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு விவேக் யாதவ், கடந்த மாதம் 15ஆம் தேதி தொடங்கி இம்மாதம் 24ஆம் தேதி வரை இப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். இந்த பணிகளின் போது பல்வேறு காரணங்களுக்காக வாக்காளர் பட்டியலில் இருந்து 45 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நீக்கப்பட்டவர்கள் உரிய காரணங்களுடன் பெயர்களை சேர்க்க விண்ணப்பிக்கலாம் என்றும் இதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் இறுதி வரை உள்ளதாகவும் திரு விவேக் யாதவ் தெரிவித்தார். குஜராத்தில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நிவாரண ஆணையர் திரு கௌரங் மக்வானா கூறியுள்ளார். காந்தி நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 13 மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த மாவட்டங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்கென 50 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 17 குழுக்களும் மாநில பேரிடர் மீட்புப் படையின் 30 குழுக்களும் அம்மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரங் மக்வானா கூறினார். ஒடிஷாவில் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்வதற்கென உயர்நிலை குழு கூட்டம் அம்மாநில பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் புஜாரி தலைமையில் இன்று புவனேஸ்வரில் நடைபெற்றது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மீட்பு பணிகளை இயல்பு நிலை திரும்பும் வரை நீட்டிப்பது என இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த மழை வெள்ளத்தால் 15,000-க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தின் சில பகுதிகளில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சப்தாரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இரு பிரிவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலை அடுத்து இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமைதி திரும்ப பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அந்நாட்டு அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் பிரீத்தி பவார் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் ஜாம்பியாவின் கேத்ரின் வேப்பை வென்றார். ஆடவர் 80 கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அங்குஷ் 5-0 என்ற புள்ளிக்கணக்கில் கனடாவின் ஜோஷ்வா அஃபோரியை வென்றார். ஜூடோ பிரிவில் அஸ்மிதா தே, யாமினி மற்றும் ஹர்ஷ் சிங் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். 100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. விஜானி ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சுமித் நாகல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்நிலைகளுக்கான சூரிய மின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள் அவர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விபத்துக்குள்ளானதில் 9 பேர் உயிரிழந்தனர். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்புக்காக ஐநா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வருவதாக இந்தியா கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவார் மற்றும் அங்குஷ் பங்கல் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஜி ஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி

0: ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷவாணி புதுவை, நேரம் 7:25. நேர்களை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்கவிருப்பது உழவர்களுக்கான அறிவிப்புகள். கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் வாழை நூற்புழுக்களும் அதன் மேலாண்மையும் குறித்து கூறியுள்ளதாவது, வாழை வேர் அழுகல் நூற்புழு, அதாவது இது இடம்பெயரும் அக ஒட்டுண்ணிகள். இவை வாழையின் வேர்புறத்தை அரித்து ஏற்படுத்தும் புண்களால், இருப்பினும் வேர் உட்பகுதி பெரும்பாலும் வெண்மையாகவே இருக்கும். ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் குறைந்து குலையின் அளவு குறைந்து 20% வரை மகசூல் இழப்புக்கு இவை வழிவகுக்கின்றன. அடுத்ததாக வேர் துளைக்கும் நூற்புழு, இடம்பெயரும் அக ஒட்டுண்ணிகள். இவை வாழையின் வேர் மற்றும் கிழங்குகளில் பழுப்பு நிற அழுகல் புண்களை ஏற்படுத்தி ஊட்டச்சத்து உறிஞ்சுதல் குறைந்து பலத்த காற்றின் போது சாய்வதால் 70% வரை மகசூல் இழப்பு ஏற்படுகின்றன. இவற்றை சாய்வு நோய் என்றும் குறிப்பிடுகின்றனர்.

இவற்றின் அறிகுறிகள்: வாழை மரங்கள் வளர்ச்சி குன்றி இலை மஞ்சள் நிறமடைந்து முதிர்ந்த இலைகள் முன்கூட்டியே காய்ந்து குலையின் எடை கணிசமாக குறைந்து காணப்படும். அதிகப்படியாக வேரழுகள் ஏற்படும் போது பலத்த காற்றின் போதும் பெரும்பாலும் அடிப்பாகத்தில் உடைந்து அல்லது சாய்ந்து விழும். ஒருங்கிணைந்த மேலாண்மை உத்திகள்: கன்றுகள் நடுவதற்கு முன் நூற்புழுதாக்க கூடிய இடங்களில் வாழை நடுவதற்கு முன் நூற்புழுத்தாக்க பயிர்களுடன் உதாரணமாக கரும்பு சுழற்சி பயிர் செய்ய வேண்டும் அல்லது 6 மாதங்களுக்கு மேலாக நிலத்தை தரிசாக விட்டுவிட வேண்டும். நூற்புழு தாக்குதலை தாங்கி வளரும் தன்மை கொண்ட ரகங்களான கற்பூரவள்ளி, மொந்தன், நாட்டுப்பூவன், குன்னன், பேய்க்குன்னன், பிடிமொந்தன் ஆகியவற்றை நடவு செய்ய வேண்டும். நோயற்ற அல்லது திசு வளர்க்கப்பட்ட செய்யப்பட்ட வாழைக்கன்றுகளை தேர்ந்தெடுத்து நட வேண்டும். சனைப்பயிரை ஊடு பயிராக வளர்த்து 45 நாட்களுக்கு பிறகு மடக்கி உழ வேண்டும். சீவுதல் மற்றும் வெந்நீர் சிகிச்சை: பாதிக்கப்பட்ட வேர்கள் மற்றும் கிழங்கின் வெளி அடுக்குகளை சீவி பின்னர் உள்ளே இருக்கும் நூற்புழுக்களை அழிக்க 55 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள நீரில் 20-25 முதல் 15 நிமிடங்கள் நேர்த்தி செய்ய வேண்டும். சீவுதல் மற்றும் மருந்து கலவையில் நனைத்தல் சிகிச்சை: பாதிக்கப்பட்ட வேர்கள் மற்றும் கிழங்கின் வெளி அடுக்குகளை சீவி 0.2% கார்பன்டசிம் பூஞ்சான மருந்து கலவையில் நனைத்து பின்பு சேற்று மண்கலவையில் நனைத்து பின்பு 40 கிராம் கார்போஃபுரான் ஜி குருணைகளை அதன் மேல் தூவ வேண்டும்.

0: தாக்குதல் தென்பட்டால் ஒரு மரத்தில் கார்போஃபுரான் 3G 40 கிராம் இட்டு கட்டுப்படுத்தலாம் என்று கள்ளக்குறிச்சி வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: வழக்கமாக உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் உளுத்தம்பட்டு கிராம உழவர் எஸ் சுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
1: ஐயா வணக்கங்க.
2: வணக்கங்க.
1: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
2: பேர் சுப்பிரமணியன், உளுந்தாம்பட்டு பன்ருட்டி தாலுகா.
1: ஐயா உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்?
2: வயசு எனக்கு வந்து 75.
1: நெல்லு
2: கரும்பு போட்டான். கரும்பு வந்து அவ்வளவா சரியில்லை, கூட செலவு அதிகமாகுது.
1: பக்கத்துல ஆளை எது உங்களுக்கு?
2: நெல்லுக்கு பாலம்.
1: செலவு அதிகமாகுது, உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் இல்ல.
2: ஆமா, அதனால நெல்லு நட்டு அது 4 மாசத்துக்கு ஒரு தரம் பாத்துறோம். அது 18 மாசம் ஆகுது.
1: சரி, இப்ப நீங்க வந்து புஞ்ச நிலத்திலயும் இப்ப நெல்லு போடுறீங்களா?
2: ஆமா, நஞ்ச புஞ்ச ரெண்டுலுமே போடலாம்.
1: தண்ணி வசதி இருக்கு?
2: தண்ணி வசதி இருக்கு. பொன்னா தோறும் 120 அடி போரு.
1: ஓகே, போர் தண்ணியை பயன்படுத்துறீங்க. மூணு போகமும் விளைவிக்கலாமா? அந்த அளவுக்கு தண்ணி இருக்கா?
2: மூணு போகம் விளையும்.
1: மண் எந்த மாதிரி மண்?
2: களிமண்.
1: களிமண்னா அப்படி வாரத்துக்கு ஒரு நாள் தண்ணி போடலாமா இல்ல 10 நாளைக்கு ஒரு தரையா?
2: வாரத்துக்கு ஒரு தரம் பேசலாம்.
1: தண்ணி அதிகமா தேவைப்படாது?
2: தண்ணி ரொம்ப தேவைப்படாது.
1: களிப்பு வந்து கொஞ்ச நேரம் ஈரம் காக்கும்.
2: ஈரம் காக்கும்.
1: சரி, உங்க அனுபவத்துல அந்த காலத்துல பயிர் செய்யற முறையெல்லாம் சொல்லுங்களேன். ஏன்னா அந்த காலத்துல வந்து நாத்து விட்டு நடுவு,
2: அந்த காலத்துல நாத்து விட்டு நடுறாங்கன்னா அப்ப வந்து தீனி கிடையாது. ஓட்டு புண்ணாக்கு போடுவாங்க, மல்லாட்ட புண்ணாக்கு ஓட்டு புண்ணாக்கு போட்டு நைட்ல போய் நாய் ஓட்டுவாங்க. நாய் பொறிக்கிடுனு, அந்த புண்ணாக்க நாய் பொறிக்கிடுனு நைட்ல போய் ஓட்டுவாங்க. அப்படிலாம் இருந்தது. இப்ப எல்லாம் வந்து ரசாயன உரமா போயிடுது. அதனால இப்ப ரசாயன உரம் போட்டு எல்லாம் இப்ப நடுவு நடுறாங்க.
1: அந்த காலத்துல இலை தழையெல்லாம் வெட்டி போடுவாங்க, புங்க இலை வெட்டி போடுவாங்க,
2: எருக்கந்தழை வெட்டி போடுவாங்க, புண்ணாக்கு பூண்டு எருக்கந்தழை இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ராசி மகசூல் அதிகம் வராது. குறைஞ்சபட்சம் 40 மூட்டைக்கு மேலதான் விளையும். 35-40 மூட்டை வரும்.
1: சரி சரி, இப்ப அந்த காலத்துல வந்து நம்ம நாத்தங்கால் தயார் பண்ணணும்.
2: ஆமா,
1: அதுவே வந்து ஒரு மெனக்கட்ட வேலையா இருக்கும். அது மேட்டு பாங்கா பாக்கணும். அது பிறகு நாத்து ஒரு 24 நாத்து தான் போய் நடுவாங்க.
2: அதிகமா நடுவாங்க, அப்ப நாத்து அதிகமா விட்டு இப்ப வந்து 2 கிலோ பேர 95 மூட்டை நெல் எடுத்தோம்.
1: ஒத்த நாத்து வந்து போச்சு.
2: ஒத்த நாத்து இடைவெளி விட்டு நட்டோம்னா.
1: சரி, அந்த காலத்துல எப்படி நடுவீங்க சொல்லுங்களா?
2: அப்பெல்லாம் வந்து கத்த கத்தியா நாத்து விட்டு 1 மூட்டை வர விடுவாங்க ஒரு ஏக்கருக்கு.
1: அதாவது ஒரு குத்துல வந்து 10 நாத்து 12 நாத்து நிக்கும் அப்ப அந்த காலத்துல.
2: ஆமா,
1: எல்லாம் அப்பயும் பட்ட நடுவுலாம் உண்டா?
2: அப்பெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் சாதா நடவு தான். இப்பதான் வந்து மிஷின் நடுவு இல்லாம மிஷின்ல நடுறதுனால வந்து நாத்து குறைச்சி நடலாம், ஏற்றி வைக்கலாம், அது மாதிரி நடுவு.
1: சரி, நாத்தங்கால் அப்ப எப்படி நாத்தங்கால் வந்து எப்படி தயார் பண்ணுவீங்க அதுக்கு சொல்லுங்களா?
2: அப்ப நாத்தங்கால் வந்து குறைஞ்சபட்சம் 1 ஏக்கர்னா 10 சென்டுக்கு மேல நாத்து ஒண்ணும். இப்ப அப்படி கிடையாது, இப்ப கம்மியான இடம் போட்டு
1: ட்ரே நாத்தெல்லாம் வந்து
2: ட்ரேவில் விட்டு நடுறதுனால இடம் கம்மி.
1: அதே மாதிரி அந்த காலத்துல வந்து நாத்தங்கால நாத்து ஒரு 15 நாள் 10 நாள் ஆயிடுச்சுனாவே இங்க நடு வேலை வந்து உழுவணும், அண்டை வெட்டணும், சேர் அடிக்கணும், எல்லாம் பண்ணிட்டு அடைப்பீங்களா?
2: ஆமா,
1: அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: இப்ப வந்து 90 நாள்ல கூட நட்டுக்கிறோம். பொன்னி நெல்லு 90 நாள்ல நட்டுக்கிறோம். இப்ப எல்லாம் வந்து 12 நாள் 15 நாள் அதுக்குள்ள நட்டுறாங்க. இந்த டேவில விட்டு நடத்துனால.
1: ஆமா, இலை நாத்தான் நட்டுணும் இப்பெல்லாம்.
2: ஆமா,
1: 15 நாளுக்குள்ளார நட்டுணும்.

0: ஆமா, அது மாதிரி நட்டோம்னா வந்து கலப்பு வைக்கும் அப்படின்றாங்க. அப்பெல்லாம் வந்து ஒரு போகத்து பயிர் சம்பாவோட சம்பா வைப்பாங்க, இப்போ வந்து மூணு போகம் பயிர் வைக்கிறதுனால எலச்சலியா நாற்று விட்டு நட்டோம்னா நல்லா ஏல்டு வருது அப்படின்ட்டு இப்ப அது மாதிரி செய்யறாங்க.
1: வயசு கம்மியான நாத்தா நடுறாங்க, ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஆறு மாசத்து பயிர் அஞ்சு மாசத்து பயிரும்பாங்க.
0: ஆமா, சம்பா நெல் குதிரவாள் நெச்சல் சம்பா இதெல்லாம் நடுவாங்க. இப்பெல்லாம் எல்லாம் குறுகிய கால நெல்லையா போயிடுச்சு, மூணு போகம் வைக்கிறாங்க.
1: சரி, இப்ப நீங்க என்ன பயிர் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: இப்ப என்ன 90 அதுதான் நடுறோம்.
1: எவ்வளவு 100-105 நாள் பயிரா? எவ்வளவு
0: 110 நாள் வரும் அதிகமா, நல்ல முடிவு வெளிச்சா எல்லாம் 105 நாள் அச்சுலாம்.
1: எப்படி அது சாயிற பயிரா இருக்கா? இல்ல
0: அது சாயாது, நிக்கிற பயிர் தான். அது
1: உயரமா இருக்கா இல்ல குள்ளமா இருக்குமா?
0: திட்டமா இருக்கும், ஒரு 3 அடி உயரம் வரும். உப்பு போட்டு அதை ஊற வச்சு அந்த கறிக்கால வாரி போட்டுட்டு மறுபடியும் நாத்து விடுவாங்க. எல்லாம் அது மாதிரி செய்யறதில்ல, ஏதோ ஒரு சில செய்வாங்க. அதனால வந்து அப்படியே மூட்டை கட்டி போடுவாங்க, ஒரு 40 கிலோ வர ஒரு ஏக்கர். மிஷின்ல விட்டா ஒரு 20 கிலோ போறோம். பாய் நாத்து விடுவோம் நாங்க, தரையில ஓடுறதில்ல. தரையில விட்டா ஒரு
1: ட்ரேல வைக்கிறீங்க, பாய்நாத்து ஷீட் போட்டு அது மேல
0: பேப்பர், பால் பேப்பர், பால் பேப்பரை போட்டு மேல மண்ணை போட்டு மொழிவி அது மேல விதைய விட்டு அது மேல வைக்கல போட்டுருவோம். அது மாதிரி போட்டா 6 நாள் நல்ல நாத்து வெளியே வந்துடும்,
1: முளைச்சு வந்துருது.
0: ஆமா, அப்புறம் எடுத்துட்டு அதை வந்து ஒரு 20 நாளுக்குள்ள பிடிக்க நட்டுருவோம், அது நல்ல ஏடு வரும்.
1: சரி சரி சரி, அதை வந்து நடுறதுதான் இப்ப வழக்கமா வச்சிருக்கீங்க.
0: ஆமா,
1: இப்ப இப்ப நாத்தங்கால வந்து நாத்தங்காலும் தனியா தேவையில்லை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்து பேப்பர்ல அதுலயே நம்ம வந்து பாய் நாத்து, அதுக்கு மேல் உரமா ஏதாவது போடுறீங்களா?
0: மேல் உரம் வந்து எரு, எரு மாட்டு சாணியா, அது நல்லா காய்ச்சலா இருக்கு இல்லையா, உடைச்சி காய வச்சு மேல தூக்கிட்டோம்னா தேவையில்லை. இது எரு, எரு மேல தூக்கி விட்டுட்டா எந்த செலவும் இல்லை.
1: சாண எருவே போதுங்கிறீங்க?
0: ஆமா, அதுலயே வளர்ந்துடும் நாத்து.
1: சரி சரி, இப்ப புடுங்கும் போது வந்து இப்ப நம்ம பாய் நாட்டங்கள்னா அப்படியே ட்ரேலே கூட எடுத்துட்டு போறாங்க. இப்ப இந்த இதுல வந்து இப்படி நாச்சு பறிக்கிறதா இல்ல அப்படியே?
0: அது அப்படியே இழுத்தும் போறது, அப்படியே பேப்பரை தூக்கி விட்டுட்டு எவ்வளவு தூரமா இருந்தாலும் சேர்த்துலயே போகணும்.
1: சரி,
0: இழுத்தும் போனா 2 ஏக்கர் அளவு கூட இழுத்துலயே போய் 2 ஆள் 1 ஏக்கர் கழிச்சிரும்.
1: ஓகே ஓகே ஓகே.
0: நம்ம கையால புடுங்கி நாத்து விட்டு நட்டோம்னா அதுக்கு 5 ஆள் 6 ஆள் சொல்லும், மொத்த மொத்தமா இருக்கும் நாத்து. அதனால வந்து ஆள் சொல்லும். இப்ப
1: வர தூக்கிட்டு போகணும், இங்க தலை சுமையாக தூக்கிட்டு போய் வயல போடுவாங்க.
0: ஆமா, அதெல்லாம் கிடையாது. இப்ப இப்ப பேப்பர்ல ஒருத்தனால அப்படியே ஆள் இழுத்து போய் பிச்சு பிச்சு முடி முடியா போட்டுருவோம், அதுல ஈஸியா நட்டுறாங்க. அதே இல்ல, இப்ப அதிகமா
1: மிஷின் நடுவு வந்து போச்சு.
0: மிஷின் நடுவு வந்ததுனால தேவையை விட்டு நாத்து நீ அதிகமா வைக்கலாம் கம்மியா வைக்கலாம், அது மாதிரி நட்டலாம். என்ன ஒண்ணு, மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்கும்.
1: இல்ல, மிஷின்ல நடுவணும்னா நம்ம தர வந்து சமதளமா இருக்கணும் வயலு.
0: ஆமா,
1: மேடு பள்ளம் இருக்க கூடாது, அது ஒரு கணக்கா நடும்போது அப்புறம் பள்ளத்துல வந்து சரியா ஊனாது.
0: ஊன்றது தண்ணி புடிச்சுன்னா அழுகிப்படும்,
1: தண்ணியில முழுகி போச்சுன்னா அது வேற அழுகிப்படும். அதனால வந்து மிஷின் நடுவுனா நம்ம தரைய வந்து
0: மட்டமா இருக்கணும்,
1: மட்டமா சமப்படுத்திக்கணும்னா வடிகால் வசதி வேணும்.
0: வடிகால் வசதி வேணும்,
1: ஏன்னா தண்ணி வந்து நம்ம வந்து நட்ட நாள்ல திடீர்னு மழை
0: வந்துருச்சுன்னா
1: அது தண்ணியில வந்து அப்புறம் முழுகிப்படும், அப்புறம் அழுகிப்படும், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, பார்த்து நடணும்.
0: ஆமா,
1: சரி. இப்ப மிஷின் நடுவு நட்டுறீங்க, நட்ட பிறகு வந்து வந்து எவ்வளவு நாள் கழிச்சு நீங்க மேல் உரம் போடுறீங்க? இல்ல நடுவுல ஏற்கனவே வந்து அடி உரம் எல்லாம் போட்டு?
0: அடி உரம் வந்து மிஷின் நடுவுக்கு போறது இல்ல, அது நட்ட ஒரு 10-15 நாள் மேல போட்டுருவோம்.
1: அதுக்குள்ள பயிர் எந்த நிலமையில இருக்கும்? பச்சை பிடிச்சிருமா?
0: பச்சை பிடிச்சிடும், 15 நாளுக்குள்ள பச்சை பிடிச்சிடும். அப்புறம் நம்ம போட்டு போடலாம், அடி உரம் போட்டு மறுபடியும் வந்து 30-35 வருது
1: மேல் தீனி. இன்னொன்னு கொடுக்கணும்.
0: ஆமா, அதுக்கும் பிறகு 70-75 ஒரு தீனி, அது மட்டும் போதும்.
1: பொதுவா என்னென்ன பண்றீங்க? யூரியா,
0: முதல்ல வந்து யூரியாவும் களைக்கொல்லியும் போடுவோம். களைக்கொல்லி அடியில ஒரு 7 நாளுக்குள்ள களைக்கொல்லி போட்டுருவோம். களை மலைச்சிரும், களை மலைச்சிரும், அதனால பொண்டு வரதில்ல, களை பொண்டு வரதில்ல. அதனால நாங்க வந்து களைக்கொல்லி போட்டுருது, களைக்கொல்லி போட்டு மறுபடியும் என்ன பண்ணுவோம், காம்ப்ளஸ் யூரியா அந்த 30 நாள் ஒரு சதுரம் கொடுத்துருவோம். அதை விட்டா அம்மோனியா சல்பேட்டும் பொட்டாசும் 70-75 அதை கொடுத்துருவோம். அதை கொடுத்துட்டா கதிரில கிளியரா கதிர் வந்துடும்.
1: சரி, இப்ப நீங்க வந்து ஒரு கணக்கா சொல்றீங்க என்னென்ன போட போறோம் அப்படின்னு. இப்ப மண்ணை வந்து பரிசோதனை பண்ணி வந்து மண்ணுல என்னென்ன சத்து அதிகமா இருக்கு, என்னென்ன கம்மியா இருக்குது, எது தேவை, எது தேவையில்லை அதெல்லாம் பார்த்தோம்னா தானே நம்ம

0: வந்து அனாவசிய செலவு இல்லாம கரெக்டான செலவு பண்ண முடியும்.
1: ஆமா ஆமா.
0: அப்ப அதெல்லாம் பண்றீங்களா?
1: அதெல்லாம் சிலர் பண்றாங்க, சிலர் பண்றது இல்ல. நானே பண்ணல. கடலூர் எடுத்து போய் ஒரு நாள் பாத்துட்டு வந்துட்டேன். மண் பரிசோதனைக்கு வந்து கேப்பாங்க, பாக்கெட்ல எடுத்து போறது, எடுத்து போறது அங்க பாத்துட்டு லேட் ஆகுன்றதுனால நீ வந்துடுறது.
0: நல்லது தானே?
1: நல்லதுதான்.
0: மண் பரிசோதனை கூட வாங்கி வச்சுக்கிட்டோம்னா நம்ம வயல்ல எது சத்து தேவை அதை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்ப நமக்கு செலவு மிச்சமாகும். அதனால மண் வளாட்டா ரொம்ப முக்கியம்.
1: மண் வளம்
0: அதை வந்து நீங்க பண்ணுங்க. தண்ணி அதே மாதிரி பரிசோதனை பண்ணணும். ஏன்னா தண்ணியில உப்பு இருக்கா?
1: தண்ணியில தண்ணியில அந்த குறை கிடையாது. எந்த தண்ணியும் வந்து மண்ணில் வாடுற மாதிரி இருக்கும்.
0: நல்ல தண்ணியா இருக்குது.
1: தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு நல்லாவா இருக்கும். தென்னையாறு பக்கத்துல, அதனால வந்து தண்ணி நல்லாவே இருக்கும். பயிர் எதுவும் கிடையாது.
0: சரி, இப்ப நீங்க மிஷின் நடுவு அப்படின்னா ஒத்த நாத்து நடுறாங்க, அது வந்து நல்லா கிளைச்சி 30-40 கதிர் அளவுக்கு வருதா? உங்க பகுதியெல்லாம் எப்படி இருக்கு?
1: புதையெல்லாம்
0: எப்படி கிளைச்சி எப்படி வருது?
1: நாத்தை குறைச்சி வச்சோம்னா புதையெல்லாம் நல்லா கட்டும். புதை கட்டுறதுக்கு வேம்புன்னு ஒரு கடல் பாசியம், அது அதை கொடுக்குறாங்க கடையில. அதை எடுத்து போய் போட்டோம்னா நல்லா புதை கட்டுது. ஒரு 70 தூர் அளவுக்கு புதை கட்டுது.
0: ஓஹோ, ஆமா, அந்த அளவுக்கு அதிகமாவே இருக்குது.
1: ஆமா, அந்த அளவுக்கு புதை கட்டுது, நல்லாவும் இருக்குது.
0: ஒரு குத்துல வந்து ஒரு 50 கதிர் வருதா?
1: அதான், 70 கதிர் கூட வரும்.
0: 70 கதிர்
1: இடம் பெரிய நடணும். ஒரு நடவுக்கு நடவு
0: விட்டு நடணும்.
1: ஆமா, நட்டோம்னா நல்லா கதிர் வீல்டாவும் நல்லா வளமாவும் இருக்குது.
0: பூச்சி நோய் தாக்குதெல்லாம்?
1: பூச்சி தாக்குதல் ரொம்ப இருக்காது. அந்த அளவுக்கு இந்த நெல்லையை பொறுத்த வரைக்கும் ஒரு மருந்து ரெண்டு மருந்து அதிகம். வேற நெல் அந்த காருன்னு ஒரு இல்ல குள்ளக்காரு, அந்த கார் நட்டோம்னா 3 தாரம் 5 தாரத்துக்கு மேல மருந்து அடிக்கணும். இதுல வந்து மருந்து அதிகம், 3 தாரம் அடிச்சா போதும். கிளைமேட்டை பொறுத்து இருக்குது.
0: ஓகே ஓகே, அதான் அதான் நம்ம வந்து பருவ காலத்தை பொறுத்தும் இருக்குது.
1: ஆமா,
0: சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு அந்த மாதிரி தான்.
1: ஆமா,
0: அப்படியும் வந்து என்னென்ன பூச்சிகள்லாம் தாக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? இப்ப குருத்து பூச்சி
1: வந்து நம்ம வீட்லயே வந்து வயல்வெளி பள்ளின்னு வச்சாங்க. வச்சு 7 வருஷம் மருந்து அடிக்காத வரணும். 7 வருஷம் அவங்க சொன்ன மாதிரி செய்தோம். யூரியா அதிகமா கொடுக்காதீங்க, யூரியா அதிகமா கொடுத்தீங்கன்னா
0: பச்சை அதிகமா பிடிச்சிரும்.
1: பச்சை அதிகமா வரும். ஆமா, இலச்சோட்டு பூச்சி எல்லா பூச்சியும் வரும். நன்மை செய்த பூச்சி
0: அழிஞ்சிப்படும்.
1: அதனால வந்து அந்த செழுந்தெல்லாம் வந்து தாக்கிப்படும். அதனால நீங்க வந்து யூரியா அதிகமாக கொடுக்காதீங்க, திட்டமா கொடுங்கன்னாங்க. அதே மாதிரி 7 வருஷம் மருந்து அடிக்காதவே நெல்லா இருந்தோம். அதுக்கு பிறகு அக்கம் பக்கம் இருக்கிறோம் போறதுக்கு ஆரம்பிச்சான். அப்புறம் வந்து எல்லாம் போறதுக்கு ஆரம்பிச்சாச்சு.
0: ஏன்னா ஒரு விவசாயி வந்து ஒட்டுமொத்தமா எல்லா விவசாயம் சேர்ந்து பண்ணோம்னா தான் நம்ம அதெல்லாம் பண்ண முடியும்.
1: ஆமா,
0: ஏன்னா நம்ம வந்து இயற்கையா பண்றோம். சுத்து வட்டத்துல எல்லாரும் ரசாயன மருந்து களைக்கொல்லி அடிக்கிறாங்கன்னா அப்ப நம்ம வயல்லையும் அது அதனுடைய பாதிப்பு இருக்கதான் செய்யும்.
1: ஆமா, இப்ப வந்து 1 ஏக்கருக்கு 2000 ரூபாய் களைக்கொல்லி. அதை போ அடிச்சிட்டோம்னா ஒரு பில்லி கூட எடுக்க தேவையில்ல, பில்லியே கிடையாது.
0: கை களை எடுக்கிறதுக்கு தேவையில்லாம வந்துருது உங்களுக்கு.
1: ஆமா,
0: ஆனா ஒண்ணு சொல்றாங்க, கை களை எடுக்கிறது வந்து களையும் எடுத்த மாதிரி இருக்கும், நல்லா கால்
1: மிதிப்பட்டதுன்னா
0: புது வேறு விட்டு நல்லா கிளைச்சி வருங்கிறாங்க. அப்ப ஏன் அதை செய்யக்கூடாதா?
1: ஆள் இல்லையே, ஆள் குறைபாடு தானே. எல்லாம் வந்து கொத்தனார் வேலைக்கு போயிடுது. 700 ரூபாய் 800 ரூபாய் ஒரு,
0: அதாவது நம்ம விவசாயத்துக்கு கொடுக்கற கூலியை விட அதிகமா கிடைக்குது அவங்களுக்கு.
1: கிடைக்குது
0: விவசாயிகள் அந்த உரிய காலத்துல வந்து ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. அது ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு.
1: நடவு வேலைக்கும் வரமாட்டாங்க, களை எடுக்கவும் வரமாட்டாங்க, அங்கதான் போய் உட்கார்ந்து
0: விவசாயிகளுக்கு பாதிப்பா இருக்கு. சரி, இப்ப நீங்க வந்து அதிகமா மருந்தும் அடிக்கல, வந்து பூச்சி தாக்குது அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி உரத்தை வந்து 3 தடவையா பிரிச்சு போடுறேன். 70 நாளைக்கு ஒரு தடவை, கடைசியா 70 நாளும் போடும் போது அது நல்லா பயிர் கிளைச்சி வருது அப்படின்னு சொல்றீங்க. அறுவடை எல்லாம் எப்படி? மிஷின் அறுவடையா? அப்படி
1: மிஷின் அறுவடை தான்.
0: தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஓரளவு காய விட்டு பண்றீங்களா?
1: காய விட்டு தான், காய விட்டு தான். அதுலயே உள்ளே போய் வண்டி வாங்குவோம். அந்த அளவுக்கு காஞ்சி போடும். உள்ள போய் டிப்பர் எடுத்து போய் உள்ளே நெல் வாங்கி வந்து வெளியே கொடுத்துவாங்க. அந்த அளவுக்கு காய்ச்சல் பண்ணுவோம். மழை நேரமா இருந்தா இடகையில கொண்டாந்து கொட்டும்.
0: பொதுவா உங்க பகுதியில் 1 ஏக்கருக்கு எத்தனை மூட்டை கிடைக்குது?
1: சராசரி 30 மூட்டை குறையாது. பொன்னியா இருந்தா 21 மூட்டை வரும். இந்த நான் சொல்றது குள்ள 90ன்றது 30 வரும் 35 வரும். நான் 2 செண்டுக்கு 1 மூட்டை
0: எடுத்துக்கிறேன்.
1: 8 செண்டுல 4 மூட்டை 10 கிலோ எடுத்துக்கிறேன்.
0: ஓகே,
1: அது 50 மூட்டை
0: கணக்குல 30 ல 35 சொல்லிட்டீங்க.
1: ஆமா,
0: ஆனா இன்னும் கொஞ்சம் அதிகமா பண்ண வைக்கிற முடியுமே,
1: பண்ணலாம். விவசாயம் பண்ணணும்னா எல்லாம் பொண்டு ஒத்துழைப்பு.

0: அதான் செய்யலாம்.
1: பொண்டு
0: கடைகள்லாம் ஏன தானம் பண்ணா இந்த நான் சொல்ற மாதிரி மிஷின் நடவு 30 மூட்டை 35 மூட்டைக்கு மேல வராது.
1: சரி, மண்ணை வளப்படுத்துறதுக்கு நீங்க நம்ம வந்து குப்பை எருவா இருக்கட்டும், சாண எருவா இருக்கட்டும், இதெல்லாம் கோடை காலத்துல அடிப்பாங்கல்ல,
0: அது முன்னாடியே அடிப்பாங்க. இப்ப அதை அடிக்கிறதுக்கு வழி இல்லாத 3 போகம் பயிர் வைக்கிறதுனால வண்டி உள்ள போகாது.
1: ஓஹோ, ஆனா அடிச்சாதான் நல்லது.
0: அடிச்சா நல்லது.
1: மண்ணுல வந்து நுண்ணுயிர்கள் நிறைய இருந்தா தானே பயிருக்கு வந்து அதெல்லாம் எடுத்து கொடுக்கும், நல்ல விளையும். அதே மாதிரி கோடை உழவு ரொம்ப முக்கியம் இல்லையா?
0: ஆமா.
1: அப்ப கோடை காலத்துல வந்து மழை பெய்யறப்ப நம்ம நல்லா உழவு போட்டு வச்சிருந்தோம்னா அந்த தண்ணி எல்லாம் பூமிக்குள்ளார இறங்கி மண்ணுல ஈரம் காக்கும். அப்ப நமக்கு பயிருக்கு நல்லது செய்யக்கூடிய நுண்ணுயிரெல்லாம் அப்படியே உயிரோட இருக்கும், பிரச்சனை இல்லாம இருக்கும். களையும் வந்து கட்டுப்படும். ஏன்னா வந்து நம்ம கோடை உழவு செய்யும் போது அந்த கோரை கிழங்கோட கிழங்கெல்லாம் மேல வரும்போது காக்கா குருவி கொத்தி தின்னுடும்.
0: புழு
1: பூச்சிங்க மண்ணுக்குள்ள இருந்தாலும் அதுங்களும் அந்த காக்கா குருவிங்க சாப்பிட்டு போயிடும். நல்லது. கோடை உழவு பண்றீங்களா?
0: தக்கம் பண்ணு வரைச்சி புயா ஓட்டிட்டான், புயா ஓட்டி அப்புறம் நெல் நட்டான், அதை காணி 30 மூட்டை வந்தது. 5 மூட்டை
1: உங்களுக்கே தெரியுது. தக்க பூண்டு நம்ம விதைச்சு அதை மடக்கி உழுது போட்டோம்னா கரைச்சத்து வந்து இயற்கையா அதிகமாகுது.
0: ஆமா,
1: அது வந்து நல்லதா இருக்கு.
0: எருவடி காட்டாலும் தக்க பூண்டு வரைச்சோம்னா வந்து
1: உயிர்தலா
0: வரும் ஏழு. நீ வெறும் மண்ணில் ஓட்டி ஓட்டி அது பண்ணாக்க அது வந்து ஏழு குறையும்
1: தான். சரி, இப்ப அறுவடை பண்ண நெல் எல்லாம் எப்படி அப்படியே நேரா மண்டியில போட்டுறதா இல்ல வந்து ஏதாவது
0: டிஎஞ்சில போடுறது?
1: டிஎஞ்சில
0: போட்டா 41.5 கிலோ போடுறாங்க. 1018 ரூபாய் சென்ன ரகமா இருந்தா, மோட்டார் ரகமா இருந்தா 1000 ரூபாய். இது 3 நாள் பணம் வந்துடுது டிஎஞ்சில
1: போட்டாத்துல கொடுக்கறது உங்களுக்கு லாபமாவே இருக்கு.
0: ஆமா.
1: சரி, இந்த ஈரம் எல்லாம் பாப்பாங்க, அந்த
0: ஈரப்பதமும் பாப்பாங்க.
1: சரி, உங்களுக்கு லாபமா இருக்குது.
0: டிஎஞ்சில போடுறது லாபம் தான்.
1: எப்படி வந்து நெல் மூட்டை நம்மளே கொண்டு போய் போடணுமா?
0: எப்படினா
1: அவனே லாரி கொண்டு வந்து வாக்கு ஒருத்தர் நிப்பாட்டி அவனே ஏத்திக்கிறான், கழுத்துமேட்ல இருந்தே கொண்டு போயிடுறான்.
0: ஆமா,
1: ஏன்னா இது வந்து நம்ம கொண்டு போய்
0: ஏற்றும்போது ஒரு இடமா கொத்தி அந்த டிஎஞ்சி இருக்கிற இடத்துல ஒரு இடம் கொட்டணும்னா அவங்க தூத்தி எடுத்துக்கிறாங்க.
1: ஓகே ஓகே,
0: தூத்தி எடுத்துக்கிறாங்க. அதுல இந்த மாதிரி சில்லற செலவாகுது வேற ஒண்ணு.
1: சரி, இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, மதிப்பு கூட்டி விக்கணும்னு நெல்லை வந்து அரிசி ஆக்கி அப்ப அதை மூட்டை போட்டு வித்து அது மூலயமா ஒரு லாபம் அடையறாங்க.
0: அப்ப செய்தாங்க, இப்ப எல்லாம் வந்து ஆள் பற்றாக்குறையினால மண்டி கேச்சிடுறாங்க. மண்டி கேச்சு நெல்ல போட்டுறாங்க, அது குறிப்பிட்ட நேரம் நம்மளுக்கு வந்து ரூபாய் வரமாட்டுது.
1: சரி சரி சரி, அதனால நீங்க அது மாதிரி ஒண்ணும் பண்ண முடியல.
0: ஆமா,
1: மாட்டுப்பயிருக்கு வேற வழி இல்ல.
0: ஆமா, அதுல வந்து தண்ணி இருக்கிறதுனால
1: பொதுவா வந்து விவசாயத்துல நம்ம என்ன சொல்றோம், ஒரே பயிரை வைக்க கூடாது. ஏன்னா அந்த பயிருக்குன்னு சில பூச்சிகள்லாம் இருக்கும். அது வந்து இப்ப நெல்லுல இருக்குன்னா ஒரு குருத்து பூச்சி இருக்குது அப்படின்னா அந்த பூச்சி வந்து அது அந்த பூச்சியா மாறி அது முட்டை விட்ட பிறகு அந்த முட்டை வந்து புழுவாயி அந்த புழு போய் மண்ணுக்குள்ள போய் உட்காந்துக்கும். திரும்ப அடுத்த போகம் நடுறப்ப அது வந்து அந்த பூச்சியா மாறி திருப்பியும் அதே மாதிரி முட்டை விட்டு அப்படி திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் வந்து நம்ம பயிரை மாத்திட்டோம், ஒரு கரும்பு பயிரை மாத்திட்டோம், ஒரு வாழையை மாத்திட்டோம், வேற பயிரை கொண்டு போயிட்டோம்னா இந்த நெல்லுல இருந்த பூச்சிக்கு அங்க வாழ முடியாது. அப்ப சூழ்நிலை மாறும்போது அது வந்து வாழ முடியாம அது இறந்துரும். அப்ப நம்ம பயிர்ல சுழற்சி பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றாங்க.
0: வண்டியால ஒரு சால் ஓட்டணும்னா, கல்வி ஓட்டு போட்டு வண்டியால ஓட்டணும்னா பூமி காஞ்சிடும். மறுபடியும் நீங்க அப்புறம் வந்து ஒரு மாசம் சென்று அப்புறம் நீங்க போட்டி பயிர் எடுத்து சௌகரியமா இருக்கும்.
1: இடையில நீங்க இந்த தக்க பூண்டு விதைக்கிறீங்க,
0: தக்க பூண்டு
1: விதைக்கிறீங்க. இப்ப சில பேர் வந்து இப்ப தை மாசம் வந்த உடனே உளுந்து பயிர் போடுவாங்கல்ல,
0: உளுந்து வந்து புஞ்சில் தான் போடுவாங்க, நெஞ்சில போட மாட்டாங்க.
1: சரி, நீங்க செய்யறீங்களா?
0: அது வந்து செய்வோம்
1: உளுந்து பயிர்.
0: உளுந்து
1: இப்ப சில பேர் எள்ளு கூட விதைப்பாங்க,
0: எள்ளு அரைப்பாங்க, எள்ளும் அரைப்பாங்க.
1: அதெல்லாம் மாற்றுப்பயிர், அதெல்லாம் செய்யணும்.
0: மாற்றுப்பயிர் தான், அதுல வந்து லாபம் கிடையாது. ஒரு நேரம் 5000 விற்கும், ஒரு நேரம் 6000 விற்கும்.
1: இல்ல இப்ப எல்லாம் வந்து எள்ளு எல்லாம் வந்து நல்ல விலைங்க, நல்ல விலையா இருக்குது. நல்லெண்ணெய் எல்லாம் எங்கேயோ போயிச்சு ரேட்டு.
0: இன்னைக்கு இந்த வருஷம் விற்குது 14000 கூட போயிருக்கு மூட்டை, போன வருஷம் 6000 போச்சு. அதே எள்ளு எல்லாம் ஒரே நேரத்துல போட்டாங்கன்னா விளையாது. அது இப்ப வந்து மல்லாட்டை வந்து ரொம்ப போடுறது இல்லையா, இந்த பண்ணி அடிக்கிறதுனால பண்ணி அடிக்கிறதுனால மல்லாட்டியே இல்லையா. இப்ப கிலோ பயிர் 120 ரூபா விற்குது.
1: சரி, இப்ப சில பகுதிகளில் வந்து இந்த மயில் தொந்தரவு அதிகமா இருக்குங்கிறாங்க.
0: மயில் நிறைய ஆகிப்போச்சு. இப்ப அது இந்த உளுந்து போட்டாலும் அடிச்சிடும். நெல்லையும் வந்து சாதா மாதிரியா இறங்குது.
1: நெல் பயிரே சாதப்படுத்துது.
0: ஆமா,
1: காட்டு பன்றி தான்
0: அதிகமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் 12 மணி தான் வருது.

0: நம்ம ஒண்ணும் பண்ண முடியல.
1: ராத்திரில வந்து தொந்தரவு பண்ணுது, என்னதான் வந்து நம்ம சத்தம் போட்டாலும் பட்டாசு வெடிச்சாலும் அந்த அளவுக்கு ஒண்ணும் கண்ட்ரோல் பண்ண முடியல.
0: ரேடியோவை பக்கத்துல வைக்கிறோம், கரண்ட் கொட்டாயில பக்கத்துல ரேடியோ வச்சு அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் பக்கத்து வர 10 அடி தூரத்துல அது வந்து நோண்டி போகுது, வரப்ப நோண்டுது, பக்கத்துல போட்டு மெரிக்குது, தின்றத விட மூந்து பெறலுது,
1: அதாவது சேதப்படுத்திடுது.
0: ஆமா,
1: சேதப்படுத்த முக்கியமா இருக்கு. இதெல்லாம் மீறிதான் ஒரு விவசாயி லாபம் எட்ட வேண்டியது. சரி, உங்களை பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? முறையா விவசாயம் பண்ணா லாபம் சொல்றீங்களா, இல்ல விவசாயம் எப்படி?
0: விவசாயம் வந்து கிளைமேட்டை பொறுத்து இருக்குது. கிளைமேட்டை பொறுத்துனாக்கா ஒரு நேரம் 35 மூட்டை 40 மூட்டையும் விளைஞ்சிரும், ஒரு நேரம் வந்து அதே நேரம் 20 மூட்டை 25 மூட்டையும் விளையும். அது மாதம் அப்பம் வந்தாரா புயம்பூச்சி இறங்கிடும், அதுல வந்து நஷ்டமாயிடும். நல்ல வெய்ய காஞ்சி நல்லா விளைஞ்சுன்னா அப்ப வந்து 35 மூட்டை 40 மூட்டை வரும்போது விளையும். அதுலயும் இந்த
1: பயிர் வந்து நல்ல இடைவெளி இருந்து காற்றோட்டம் இருந்து சூரிய வெளிச்சம் இருந்ததுன்னா புகையெல்லாம் அந்த அளவுக்கு வர முடியாது. அடம்பு ரொம்ப இருந்ததுன்னா புகையா வரும், அது தண்ணி கொஞ்சம் நிறைய நிக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருந்தாதான். ஆனா இந்த காலத்துல புகையெல்லாம் ரொம்ப குறைஞ்சு போச்சு.
0: ஆமா, இப்ப குறைஞ்சு போச்சு.
1: அதனால அந்த பாதிப்பு நம்ம இந்த காலத்துல பேசணும்னு அவசியம் இல்லை. சரி, நிலையத்துக்கு வந்திருந்து உங்களது விவசாய அனுபவங்கள் எல்லாம் எங்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கங்க.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பு. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி வட்டம் உளுத்தம்பட்டு கிராம உழவர் எஸ் சுப்பிரமணியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை தசெந்தில்குமார் அவர்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில ஜீவாமிர்தம் தயாரிக்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஜீவாமிர்த கரைசல் எப்படி தயார் பண்றது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, தண்ணீர் 200 லிட்டர், நாட்டு பசுமாட்டு சாணம் 10 கிலோ, நாட்டு பசுமாட்டு சிறுநீர் 10 லிட்டர், வெல்லம் 1 கிலோ, பயறு மாவு 1 கிலோ. இது சாகுபடி செய்யும் நிலத்தின் வரப்பு, மண் 1 கைப்பிடி. சாணம் புதிதாக இருக்க வேண்டும், பழைய சாணத்தை பயன்படுத்த கூடாது. நாள் ஆக ஆக மாட்டு சிறுநீரின் வீரியம் அதிகமாகும். அனைத்து பொருட்களையும் கலந்து ஒரு பேரலில் 2 நாட்கள் வைக்க வேண்டும். அதன் பிறகு எடுத்து பயன்படுத்தலாம். இதனை 1 வாரத்துக்குள் பயன்படுத்துவது முழுமையான பலனை கொடுக்கும். நிழலில் காற்று போகுமாறு சணல் சாக்கு கொண்டு மூடி வைக்க வேண்டும். காலை மாலை 2 முறை குச்சி மூலம் கரைசலை வலதுபுறமாக கலக்கிவிட வேண்டும். ஜீவாமிர்தத்தை பயிருக்கு ஊட்டம் கொடுப்பதற்காக பாசன நீருடன் கலந்துவிடலாம். இலைவழி தெளிப்பாகவும் பயன்படுத்தலாம். இளம் பயிராக இருந்தால் 1 லிட்டர் தண்ணீருக்கு 50 மில்லி என்ற அளவிலும், வளர்ந்த பயிர்களுக்கு 1 லிட்டர் தண்ணீருக்கு 100 மில்லி என்ற அளவிலும் ஜீவாமிர்தத்தை கலந்து தெளிக்க வேண்டும். இதனால் பயிர்கள் செழித்து வளரும். பயிருக்கு தேவையான ஜிப்ரலிக் அசிட்டிக் அமிலம், நாப்தலின் அசிட்டிக் அமிலம் போன்ற வளர்ச்சி ஊக்கிகள் ஜீவாமிர்தத்தில் இருப்பதால் பயிர்களில் ஒளிச்சேர்க்கை சிறப்பாக நடந்து மகசூல் அதிகரிக்கும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:05. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைசை. திரைசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் டும் டும் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 8:37. திரைசி நிகழ்ச்சியின் நிறைவாக பாடல் கேட்கலாம். கவன் திரைப்படத்திலிருந்து.

0: எழுப்பிவிட்டா இங்க வந்து சோஃபால இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறாரு. என்னங்க என்னங்க, எழுந்துக்கிறீங்களா இல்லையா?
1: ஐயோ சரளா, இப்ப எதுக்கு நடு ராத்திரியில எழுப்புற?
0: நடு ராத்திரியா? மணி 7 ஆக போகுது.
1: 7 தான ஆகுது, அதுக்குள்ள என்ன? என்ன தூங்க விடு, குட் நைட்.
0: இப்ப எழுந்துக்க போறீங்களா இல்லையா?
1: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, கொஞ்சம் லேட்டா எழுந்தா தான் என்னவா?
0: ஞாயிற்றுக்கிழமைனா லேட்டா எழுந்திருக்கணும்னு எந்த சட்டத்துல எழுதிருக்கு? வீட்டு வேலை நிறைய இருக்குங்க.
1: இதை பாரு சரளா, இது நியாயமே இல்லை. வாரம் முழுக்க ஆஃபீஸில் கடுமையாக உழைச்சிட்டு வரேன், இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட.
0: கரெக்டு, இருந்து இருந்து கிடைக்கிறது இந்த சண்டே மட்டும்தான். சண்டே மட்டும்தான் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, அன்னைக்காவது வீட்டு வேலையில் எனக்கு உதவியாக இருக்கலாம் இல்லையா?
1: ஏன், வாரத்தில் 6 நாள் நான் ஆஃபீஸில் நாயாக உழைக்கிறேனே, அங்கே எனக்கு உதவியாக நீ வரைய இல்லை தானே? அதனால் இங்கேயும் என்னால் உதவி பண்ண முடியாது. குட் நைட்.
0: விளையாடாதீங்க, இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய வேலைன்னு நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன்.
1: லிஸ்டா?
0: பால் பூத்துக்கு போய் கார்டு வாங்குறதுல இருந்து ஒற்றை அடிக்கிறது, தூசி தட்டுறது, துணி எல்லாம் இஸ்திரி பண்றதுன்னு லிஸ்ட் நிறைய இருக்கு. நீங்க இப்ப எழுந்தாதான் எல்லாம் முடிக்க முடியும். எழுந்துருங்க. அட எழுந்துருங்கண்ணா, பல்ல தேய்ச்சிட்டு வாங்க, ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வைக்கிறேன். எழுந்துருங்க எழுந்துருங்கண்ணா.
1: என்ன சரளா, இது ஸ்கூல் வாத்தியார் பெரம்ப எடுத்துக்கிட்டு பசங்களை மிரட்டுற மாதிரி மிரட்டுற. கடவுளே, நீயே கஞ்சத்தனமா வாரத்தில் ஒரே ஒரு சண்டே தான் கொடுத்துருக்க, அதே சரளா இப்படி பறிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்?
0: அங்கே என்ன புலம்பல்? என்னங்க, பேஸ்டும் ப்ரஷும் எடுத்து வச்சிருக்கேன், இப்போ வரீங்களா?
1: அப்படியே நீயே பல் தேய்ச்சிறேன்.
0: விளையாடாதீங்க.
1: சரி சரி வரேன். சண்டேல யாரையும் 9 மணிக்கு குறைஞ்சி எழுப்பக்கூடாதுன்னு கவர்மெண்ட்ல ஒரு சட்டமே போடணும்.
0: அதெல்லாம் அப்புறம் போட வைக்கலாம், இப்ப சீக்கிரம் வரீங்களா இல்லையா?
1: இரு இரு இரு வரேன். 9 மணிக்கு முன்னால எழுப்புறவங்களை கடுமையா தண்டிக்கணும்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும்.
0: என்னது?
1: வந்துட்டேன் வந்துட்டேன். சொல்ல போனா சண்டேனா சூரியனே 9 மணிக்கு முன்னாடி உதிக்க கூடாது.
0: இப்ப வர போறீங்களா இல்லையா? உங்களைதான் கேக்குறேன், வரீங்களா இல்லையா?
1: என்ன பண்ணுவேன்?
0: உங்க தலையில ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துவேன்.
1: அஜுஜோ, அம்மாலாம் பண்ணிடாத, அதோ வந்துடுறேன்.
2: அம்மா, சரளம்மா,
0: இதோ வந்துட்டேன் வந்துட்டேன். என்ன செந்தாமர இவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு வந்துட்ட?
2: ரெண்டு வீட்டுல ஊருக்கு போய்க்கிறாங்கம்மா, அதான் சீக்கிரம் வந்துட்டேன்.
0: இத பாரு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, ஒரு வேலையும் ஆகல, அதனால நீ அவசரப்படுத்த கூடாது, கொஞ்சம் நிதானமா வா.
2: சொல்றியா, நான் வரதும் காட்டியும் உன் வேலையெல்லாம் முடிச்சிருமா, இல்லாங்காட்டி பெஜாரப்படும், வரட்டா?
0: என்ன இப்படி அழுத்துக்கிட்டு போற? ஞாயிற்றுக்கிழமை இப்படி அவசரப்படுத்தினா எப்படி?
1: சரளா, நானும் எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கேன், இது ரொம்ப அநியாயம். உனக்கு ஒரு நியாயம், செந்தாமரிக்கு ஒரு நியாயமா?
0: என்ன சொல்றீங்க?
1: ஞாயிற்றுக்கிழமை அவசரப்படுத்த கூடாதுன்னு செந்தாமரிக்கிட்ட சொல்றேன், ஆனா பாதி தூக்கத்துல நீ எழுப்பி அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்குன்னு அவசரப்படுத்துறியே.
0: அதுவும் இதுவும் ஒன்னாங்க, இது வீட்டு வேலைங்க.
1: அது மட்டும் வீட்டு வேலை இல்லாம காட்டு வேலையா?
0: இப்படி வெட்டியா கேள்வி கேட்டது போதும், உள்ள வந்து சீக்கிரம் காஃபியை சாப்பிட்டுட்டு ஒவ்வொரு வேலையா ஆரம்பிங்க. என்ன அப்படி பாக்குறீங்க?
1: இல்ல, உன் கையில சாட்டை இருக்கான்னு பாக்குறேன். சர்க்கஸ்ல ரிங் மாஸ்டர் சாட்டையாலே அடிச்சு சிங்கத்தையும் புலியும் வேலை வாங்குவானே, அதே மாதிரிதான் இப்ப பண்ற.
0: சரி சரி சரி, என்ன வர்ணிச்சது போதும், முதல்ல எழுந்துருங்க, வேலைய ஆரம்பிங்க.
1: சரளா, உனக்கு ஒரு பெரிய தத்துவம் தெரியாதுன்னு நினைக்கிறேன், அருமையான தத்துவம்.
0: அப்படியா? அப்படி என்ன தத்துவம்?
1: அப்படி கேளு. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஆண்டவன் ஆண்களுக்கு கொடுத்துருக்க வரப்பிரசாதம். ஆண்கள் வாரம் முழுக்க களைச்சு போய் வராங்கல்ல, அந்த களைப்பை போக்கிக்க ஒரு சந்தர்ப்பமாக தான் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவன் படைச்சிருக்கிறான். இத நான் சொல்லணுமா, பெரிய பெரிய மகான்களும் சொல்லி இருக்கிறாங்க தெரியுமா?
0: அப்படியா? எனக்கு தெரியாதே.
1: எனக்கே இப்பதான் தெரியும்.
0: என்னது?
1: இல்ல இல்ல, உனக்கு தெரியாதுங்கறத இப்பதான் எனக்கு தெரியுங்க சொல்ல வந்தேன்.
0: எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க, ஆனா இன்னொரு தத்துவம் தெரியும்.
1: அப்படி என்ன தத்துவம்?
0: ஆம்பளைங்க வாரம் முழுக்க ஆபீஸ்ல உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சுதந்திர தினம், குடியரசு தினம், பொங்கல், தீபாவளி.

0: நிறைய லீவ் அவங்களுக்கு கிடைக்குது.
1: அதுக்கு என்னப்பா?
0: ஆனா பெண்கள் வருஷம் முழுக்க வீட்டுல மாடா உழைக்கிறாங்க, அவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் லீவ் கிடையாது, பொங்கல் தீபாவளின்னு லீவும் கிடையாது. சொல்ல போனா அவங்களுக்கு அன்னைக்கு தான் ஓவர் டைம் வேலை பார்க்கணும். ஆக பெண்களுக்கு ஓய்வுங்கிறதே கிடையாது. இத நான் சொல்லலங்க, இவ்ளோ பெரிய தத்துவத்தை பெரியவங்க எல்லாம் சொல்லி இருக்காங்க.
1: அப்படியா? எனக்கு தெரியாதே.
0: எனக்கே இப்பதானே தெரியும்.
1: என்னது?
0: உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு இப்பதான் தெரியும்னு.
1: என்ன பேசுற நீ? ஆபீஸ்ல வேலை பண்றதும் வீட்டுல வேலை பண்றதும் ஒன்னா? ஆபீஸ்ல மூளைய கசக்கி புழியும், எவ்வளவு டென்ஷனை சந்திக்கணும் தெரியுமா? கீழே இருக்கிறவங்க வேலை பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட போராடணும், பாஸ் வேற தலைமையில் ஏறி நிப்பாரு, அவரை சமாளிக்கணும், கிளைண்ட்ஸ் என்ன எதுன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எரிச்சல் படாம பதில் சொல்லணும், இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். இதுக்கு நடுவில் அப்பப்போ யூனியன் பிரச்சனை வேற, அதை உடனே கவனிக்கலனா ஆபீஸே ஸ்தம்பிச்சு போயிடும். இவ்வளவு பிரச்சனைகள் ஆபீஸ்ல தெரியுமா உனக்கு? இதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் கொடுத்து லீவ் கொடுக்குறாங்க.
0: கரெக்டுங்க, நீங்க சொல்றது தான் கரெக்ட். ஆபீஸ்ல கடுமையா தான் உழைக்கிறீங்க, ஆனா பாருங்க வீட்டுல நாங்க உடம்பு முடியுதோ முடியலையோ அலாரம் வச்சு 5 மணிக்கு எழுந்து பால் வரலனா அதுக்கு ஏற்பாடு பண்ணி, காலையில காஃபி சாப்பிடலனா உங்க மூடு ஆஃப் ஆயிடும் பாருங்க. அப்புறம் டிஃபன் பண்ணி காய்கறி நறுக்கி சமையல் பண்ணி உங்களுக்கு டப்பா கட்டி கொடுத்து, இதுக்கு நடுவுல 1008 ஃபோன் கால், அது வேணுமா இது வேணுமான்னு. அப்புறம் துணியை துவச்சி செந்தாமரம் வரலனா 10 பாத்திரம் கழுவுறதுலேருந்து வீடு பெருக்கி துடைக்கிறது வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு துணியை காய போட்டு அது காஞ்சபுரம் மடித்து வச்சு, அப்பா பாப்பா மளிகை கடைக்காரரு பேப்பர் காரு கேபிள் காருன்னு இவங்களெல்லாம் டீல் பண்ணிட்டு வீட்டுக்கு வர விருந்தாளியும் கவனிச்சுக்கிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து போகிறது தான்.
1: நீ பாட்டுக்கு அடிக்கிட்டே போகிற.
0: இல்லைங்க, வீட்டில் நாங்களும் இவ்வளோ வேலை விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கும் ஒரு நாள் லீவு கொடுத்து ரெஸ்ட் கொடுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா?
1: ஏதோ வீம்புக்கு பேசுகிறனே, நீ சொல்கிற வீட்டு வேலைகளாம் விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் ரொம்ப சுலபமாக பண்ணுற வேலைகள், ஆனால் ஆஃபீஸ் வேலைகளை சமாளிக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம்.
0: நீங்கள் சொல்கிறது தப்புங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. ஆஃபீஸ் வேலை மாதிரியே வீட்டு வேலையை சமாளிக்கிறதும் கஷ்டம் தாங்க.
1: ஒத்துக்க முடியாது, ஆஃபீஸ் வேலை தான் கஷ்டம்.
0: நமக்குள்ள எதுக்கு வாக்குவாதம்? ஒரு டீல் வச்சுப்போமா?
1: டீலா?
0: சரி, சவால்னே வச்சுக்கங்களேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் லீவ் எடுத்துக்கிறேன், சமையல்ல இருந்து எந்த வேலையும் பண்ண மாட்டேன். நீங்க சொன்னீங்களே விரல் சொடுக்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட்னு ரொம்ப சுலபமா பண்ற வீட்டு வேலைகள், அதை நீங்களே சமாளிங்க பாப்போம்.
1: என்னால முடியாதுன்னு நினைச்சேன்.
0: நான் எங்க அப்படி சொன்னேன்? கண்டிப்பா உங்களால முடியும், அதை நிரூபிச்சு காட்டுங்க. இன்னைக்கு முழுக்க நான் எதுலையும் தலையிட மாட்டேன். வீட்டுல யார் வந்தாலும் என்ன நடந்தாலும் நீங்க தான் சமாளிக்க போறீங்க, என்ன சொல்றீங்க?
1: ஓகே ஓகே, சவால நான் ஏத்துக்கிறேன், ஆனா ஒரு கண்டிஷன்.
0: என்ன கண்டிஷன்?
1: நான் சவாலை ஜெயிச்சிட்டா இனிமே ஞாயிற்றுக்கிழமையிலயோ லீவ் நாள்லயோ என்ன 9:30 மணிக்கு முன்னாடி எழுப்பவே கூடாது. வீட்டுல இந்த வேலை பண்ணு அந்த வேலை பண்ணுன்னு ஆர்டர் பண்ணக்கூடாது.
0: அவ்வளவுதானே கண்டிஷனுக்கு? நானும் ஓகே. அதே சமயத்துல எனக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கு.
1: என்னது?
0: நான் சவால்ல ஜெயிச்சா இனிமே வாரம் ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு வீட்டு வேலையிலேருந்து லீவ் கொடுத்தே ஆகணும்.
1: ஓகே ஓகே. ஆனா பாவம், உனக்கு வாரம் ஒரு நாள் லீவ் கிடைக்கவே போறது இல்ல.
0: ஏன் அப்படி சொல்றீங்க?
1: சவால்ல கண்டிப்பா நான் தானே ஜெயிக்க போறேன்.
0: சரி சரி, ஆல் தி பெஸ்ட்.
1: எனக்கே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. போனா போறது. உனக்கும் ஆல் தி பெஸ்ட்.
0: ஓ, அவ்வளோ கான்ஃபிடண்டா உங்களுக்கு?
2: அம்மா அம்மா,
1: கொஞ்சம் கொஞ்சம் இருங்க, அடுப்பில் கறி போட்டிருக்கிறேன், கிளறி கொடுத்துட்டு வந்துடுறேன். அம்மா, யார்ப்பா நீ?
2: அம்மா இல்லைங்களா?
1: ஏன், அம்மா கிட்ட தான் பேசுவீங்களோ, எங்ககிட்டலாம் பேச மாட்டீங்களோ?
2: அது இல்லை.
1: யார்ப்பா நீ?
2: பேப்பர் கடைக்காரருங்க.
1: அதான் காலையிலே பேப்பர் பையன் போட்டு போயிட்டானே.
2: அதுக்காக வரல, போன மாதம் பேப்பருக்கு காசு வாங்க வந்திருக்கேன்.
1: காசா?
2: என்ன காசான்னு கேட்குறீங்க? நீங்கள் அம்மாவை கூப்பிடுங்க.
1: அது என்ன அம்மாவை கூப்பிடுறது? அதெல்லாம் கிடையாது, எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு.
2: சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, இந்தாங்க பேப்பர் பில்லு 320 ரூபா.
1: 320 ரூபாயா?
2: ஆமாம் சார், அம்மாவுக்கு தெரியும், நீங்கள் அம்மா கிட்ட கேளுங்களேன்.
1: மறுபடியும் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் எங்கிட்ட தான் பேசணும்.
2: சரிங்க, உங்ககிட்டயே பேசுகிறேன், பணத்தை எடுங்க.
1: இந்த பாரு அது எப்படி 320 ரூபான்னு

0: தெரிஞ்சாகணும்.
1: தினம் இங்கிலீஷ் தமிழ்ன்னு ரெண்டு பேப்பர் வாங்குறீங்க, அதான் 320 ரூபா.
0: ஆ, போன மாதம் 3 நாள் பண்டிகை லீவு, அன்னைக்கெல்லாம் பேப்பர் வரல, அதுக்கெல்லாம் காசை கழிக்கணும். கழிக்காமல் அப்படியே பில்லை போட்டால் எப்படி?
1: அது வந்துங்கய்யா,
0: நான் யார் தெரியுமா? எங்கள் ஆஃபீஸில் கோடி கோடியாக பணம் பரவலும், அங்கேயே 5 பைசா அங்கே இங்கே போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். என்னை யாராலும் ஏமாற்ற முடியாது.
1: சரிங்க.
0: என்ன சரிங்க? நான் கதையாக சொல்லிகிட்டு இருக்கேன். 2 நாள்னா கிட்டத்தட்ட 9 ரூபாய். அந்த 9 ரூபாயை சம்பாதிக்க நான் எவ்வளவு மூளையை கசக்கி பிழிஞ்சு உழைக்கிறேன் தெரியுமா?
1: இல்லை சார், அம்மா
0: அம்மாவாது அப்பாவாது அதெல்லாம் தெரியாது. 9 ரூபா கழிச்சாதான் உனக்கு பணம் தர முடியும். இல்லைனா இது ஏமாத்துறதுக்கு உன் பேரில் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏமாத்து பெருவிடி. அதோட
1: சார், அந்த பில்லை கொண்டாங்க.
0: அந்த பயம் இருக்கட்டும். இந்த பிடி பில்லை மாற்றி கொடு.
1: மாற்றி கொடுக்குறதா? நான் அம்மா இருக்கும்போது வந்து பில்லை கொடுத்து பணம் வாங்கிக்கிறேன். மேட்ரு புரியாமல் பெருசாக பேச வந்துட்டார் ஆடிட்டர்.
0: ஐயோ, என்ன இப்படி மரியாதைலாம் பேசிட்டு போகிறான்
2: ஏங்க? அவன் பில்ல நீட்டினா பணத்தை கொடுக்க வேண்டியது தானே?
0: அவன் இஷ்டத்துக்கு பில் போட்டு நம்மளை கொள்ளையடிப்பான். அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? நான் உழைச்சி சம்பாதிக்கிற காசு இது. இப்படி கணக்கு பார்க்காம எல்லாருக்கும் அள்ளி வீசுறதுனால தான் நம்ம பட்ஜெட்டில் துண்டு விழுந்து மாச கடைசியில் விழி பிதுங்க வேண்டியதாக இருக்கு.
2: பேசி முடிச்சிட்டிங்களா? இப்போ நான் பேசலாமா?
0: பெருசா என்ன பேச போறேன்?
2: பேப்பர் கடைக்காரரு ஏற்கனவே என்கிட்ட வந்து பேசியாச்சு. பேப்பர் போடாத நாளுக்கெல்லாம் பணத்தை கழிச்சுதான் அவர் பில்லு போட்டு கொடுத்துருக்காரு. அன்னைக்கே காசு கொடுத்துருப்பேன், ஆனா சில்லற இல்லை, அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன்னு போயிட்டாரு. அது மட்டும் இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி 9 ரூபாய் இல்லை, தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 18 ரூபாய் கழிச்சிருக்காரு. உங்க ஆஃபீஸ்ல 5 பைசா அங்க இங்க போனாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களை யாரால ஏமாத்த முடியும்? இதெல்லாம் ஏமாத்துறோம்.
0: சரி சரி சரி, அந்த பேப்பர்காரன் இதை என்கிட்ட சொல்லிக்கலாம்ல?
2: அவரை எங்க பேச விட்டீங்க? ஏதோ எல்லாம் உங்களுக்கு தான் தெரிஞ்ச மாதிரி விடாம அவனை கத்திட்டு இருந்தீங்க. உங்க ஆபீஸ்ல கத்தி வேலை வாங்கலாங்க, ஆனா இங்க வீட்டுல கத்தினா வேலைக்காகாது. கத்தாம சாதுரியமா பேசிதான் வேலை வாங்கணும்.
0: ஓ, எனக்கே பாடம் எடுக்கிறியா? எல்லாம் தெரியும், நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு முழுக்க லீவுன்னு தானே சொல்லியிருக்க? அப்ப வாய மூடிக்கிட்டு பேசாம உட்காரு, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன இது இப்படி மூக்க உறிஞ்சற?
2: இல்லைங்க, ஏதோ தீர வாசனை வரல.
0: நான் சொன்ன மாதிரி சாமர்த்தியமா வீட்டு வேலைகளை கவனிக்கிறேனே, அதை பார்த்து உன் வயிறு எரியுது, அதுதான் அந்த தீஞ்ச வாசனை.
2: இல்லைங்க, கிச்சன்லேருந்து தான் அந்த தீஞ்ச வாசனை வருதுன்னு நினைக்கிறேன்.
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது எப்படி கிச்சன்லேருந்து? அய்யோ,
2: எங்க ஓடுறீங்க? என்னங்க என்னங்க என்ன ஆச்சு?
0: இல்லை சொல்லா, அது வந்து அடுப்புல கோஸ் கறி வச்சிருந்தேனா?
2: ஆமா, அதுக்கு என்ன இப்போ
0: கறி? நிஜமாவே கறியா எடுத்து பேப்பர்காரோட பேசிக்கிட்டு இருந்ததுல அடுப்புல வச்சிருந்த கறிய மறந்தே போயிட்டேன்.
2: என்னங்க நீங்க இப்படியா மறந்து போவீங்க? அடுப்புல வேலை பண்ணும் போதுதான் இப்படிதான் பேப்பர் காரு, பால் காரு, கேபிள் காருன்னு எல்லாரும் வருவாங்க. எல்லாத்தையும் சமாளிக்கணுங்க, அதாங்க சாமர்த்தியம்.
0: போதும் போதும், நிறுத்து. வந்து வேணும்னு தான் கோஸ்கரிய தீய விட்டேன். தீய விட்ட கோஸ்கரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஓ அப்படியா? முதல்ல உங்க முகத்தை தொடச்சுக்கங்க.
0: எதுக்கு?
2: அசடு வழியுது.
3: சரளம்மா சரளம்மா, கன்சுக்கு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா அலங்காரம் பண்ணிக்கிறாங்கம்மா, நீயும் போய் கண்டுக்கிடுவா. சரி, வேலையை ஆரம்பிக்கலாமா?
0: நோ நோ நோ நோ நோ நோ, இப்பெல்லாம் நீ வேலை பண்ண முடியாது. சமையல் வேலையே இன்னும் முடியல, அப்புறம் தான் பாத்திரம் போட முடியும். போயிட்டு அப்புறம் வா, அப்புறம் வா.
3: சார், அம்மா கிட்ட ஏற்கனவே சொல்லிக்கிறேன் சார், இன்னைக்கு எனக்கு வேற வீட்டில் வேலையே இல்லை.
0: அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எங்கள் வீட்டில் இப்போ நீ வேலை பண்ண முடியாது.
3: நீங்கள் சரளம்மாவை கூப்பிடுங்க, நான் அவங்க கையில் பேசிக்கிறேன்.
0: என்ன பெரிய சரளம்மா, இந்த வீட்டில் நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும்.
3: என்ன சார் இவ்வளோ ரஃபாக பேசுகிறீங்க? அதெல்லாம் முடியாது சார்.
0: நீ என்ன இப்படி எழுத்து பேசுகிற? கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல.
3: முடியாது சார், ஓனுண்ணா இப்பயே வேலையை முடிச்சுக்கின்னு போகிறேன், அதுவும் சரளம்மாக்காக. வானா நான் என் வீட்டுக்கு போயினே இருக்கேன்.
0: அதெல்லாம் வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போகவே முடியாது. ஆமாம், வேலை பண்ணாமல் சம்பளம் மட்டும் வாங்கலாம்னு பார்க்குறியா?

0: விடமாட்டேன் விடமாட்டேன்
1: சார். இன்ன சார் ஏமாத்து வேலை அது இதுன்னு கூவுற.
0: இத பாரு, வேலையை முடிக்காம நீ வீட்டுக்கு போக முடியாது. வெயிட் பண்ணி வேலையை முடிக்கிற
1: முடியாது சார். சார் என்ன பெஜாரன ஆளுகிறிய, இதுக்கு ஏன் புருஷனே தேவலாம் போலகுது. நீ தர மாட்ட பாவ சார்லாமா, உன்னை எப்படிதான் சகிச்சுக்குதோ. நான் வாரேன், எங்க வர்றது, நான் என் வீட்டுக்கு போறேன் போ.
0: நில்லு நில்லு சந்தாவரன், நில்லு நில்லு. என்ன இவ கூப்பிட கூட காதலியே விடாத மாதிரி போயிட்டே இருக்கிற, ஹைலி இன்டிசிப்ளின். நான் சும்மா விட மாட்டேன், ஆக்ஷன் எடுப்பேன். இவ பேர்ல ஆக்ஷன் எடுப்பேன்.
2: என்னங்க என்ன, உங்க ஆபீஸ்ல கொடுக்கற மாதிரி மெமோ கொடுக்க போறீங்களா, இல்ல வேலையை விட்டு அவளை தூக்க போறீங்களா?
0: நான் எதையோ பண்றேன், உனக்கு என்ன?
2: இல்லங்க, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு ஏத்த மாதிரி நான் செந்தாமரகிட்ட பேசணும்ல.
0: நீ ஒன்றும் பேச வேண்டாம், வேலை பண்ண முடியாதுன்னு போயிட்டா போகட்டுமே. இவ இல்லைன்னா உலகமே அஸ்தமிச்சு போயிடுமா?
2: உலகம் அஸ்தமிச்சு போயிடாதுங்க, ஆனா சமையல் அறையில சிங்க்ல பாத்திரம் குவிஞ்சு போயிடும். எனக்கு வேற லீவ் கொடுத்துட்டீங்க, பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. பாவம், எல்லா பாத்திரத்தையும் நீங்க தானே தேய்ச்சு
0: கழுவணும்.
2: வீட்டை கூட்டுறது கூட அப்புறமா பண்ணிக்கலாம். என்ன, வீடு முழுக்க ஒரே தூசியா இருக்கும், தூசுல நடந்தா கைகாலெல்லாம் அரிக்கும். பரவாயில்லையா?
0: நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம்.
2: சரிங்க, சமையல் ரெடியா? வயத்த ரொம்ப பசிக்குதுங்க.
0: வயத்த பசிக்காம கைகால பசிக்கும், எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்பதான் ஜவ்வரிசி சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு. யார் பாணி, உனக்கு என்ன வேணும்?
3: சார், மளிகை சாமான் கொண்டு வந்திருக்கேன் சார்.
0: நான் மளிகை சாமான் எதுவும் கேட்கலையே.
2: சரி சரி, இருங்க இருங்க இருங்க. நான் தான் மாசம் மளிகை சாமான ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை சரி பார்த்து வாங்கணும்ல.
0: நோ, டோன்ட் இன்டர்ஃபியர், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வாயை மூடிக்கிட்டு பேசாம உட்கார்.
3: சார், என்னங்க சார் லிஸ்ட்டு?
0: என்னது லிஸ்ட்டு
3: சார்? சாமான் லிஸ்ட்டு சார், ஒவ்வொன்றா படிங்க, சரி பார்த்துக்கலாம்.
0: என்னப்பா இது, என்னமோ கோழி கிரிக்கிற மாதிரி இருக்கு, ஒன்றும் புரியலப்பா. என்னது இது?
3: தமிழ் தான் சார், நல்லா பாருங்க.
0: தமிழா? ஓ தமிழா? ஆமாம். இது என்ன ஊப்பா காப்பா பாப்பா ஊக்கும், இதெல்லாம் எங்கள் வீட்டு சாமான் இல்லையாப்பா, வேற யாருக்கோ போக வேண்டியது இங்கே கொடுத்துருக்குற.
3: சார், இந்த வீட்டு சாமான் தான் சார்.
0: இது பாரு, நான் ஊப்பா பீப்பாலாம் ஆர்டர் பண்ணலை
3: சார். ஊப்பானா உளுத்தம் பருப்பு, காப்பானா கடலை பருப்பு,
0: பாப்பானா
3: பாசி பருப்பு சார்.
0: மாட்டிக்கிட்டேன் இந்த பாரு, வசமாக மாட்டிக்கிட்டேன்.
3: என்ன,
0: நீ கொடுத்த லிஸ்ட்டை பாரு. முதல்ல ஒரு ஊப்பா, அதாவது உளுத்தம் பருப்புக்கு பில் போட்டிருக்க. ஓகே, இங்கே பாரு. ஆ ஆ, மறுபடியும் கீழே அங்கே ஒரு ஊப்பாக்கு பில் போட்டிருக்கியே. இப்படி ஃப்ராட் பண்ணி எங்களை கொள்ளையடிக்கலான்னு பார்க்குறியா? விடமாட்டேன் விடமாட்டேன். நான் யார் தெரியுமா
3: சார்? அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
0: என்ன
3: கொடுங்க சார்?
0: ஆ,
3: நீங்கள் சொன்ன மாதிரி மேலே இருக்கிறது ஊப்பா அப்படின்னா உளுத்தம் பருப்பு தான், ஆனால் கீழே இருக்கிறது ஊப்பா இல்லை, உப்பு. ஊப்பாவுக்கும் உப்புக்கும் வித்தியாசம் தெரியல சார் உங்களுக்கு?
0: நினச்சேன் அது உப்பா தான் இருக்கும்னு நினச்சேன், ஏன்னா விலையில் வித்தியாசம் இருக்கு. இனிமே இது போல் பில்லெல்லாம் கூடாது, உலகமே மாறிட்டு இருக்குப்பா. இனிமே தெளிவாக கம்ப்யூட்டரைஸ்டு பில்லு வேணும், இல்லைனா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். உங்கள் பேரில் ஆக்ஷன் எடுத்து உங்கள் கடையை சீல் வைக்க ஏற்பாடு பண்ணிடுவேன். என்ன நினச்சிட்ருக்க, நான் யார் தெரியுமா
3: சார்? அந்த பில்லை கொஞ்சம் கொடுங்க.
0: எதுக்கு எதுக்கு எதுக்கு
3: கொடுங்க சார் சொல்கிறேன்.
0: என்ன மளிகை சாமான்கள் பையோட கிளம்புறானே, டேடே நில்லுடா நில்லுடா.
3: சார், எல்லாத்தையும் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போகிறேன்.
0: அதெல்லாம் முடியாது, எங்கள் வீட்டுக்கு மளிகை சாமான் கொண்டு வந்தாச்சு, அதை வச்சுட்டு போ.
3: முடியாது சார், முடியாது. எப்போ எங்கள் கடையை சீல் வைக்கிறத பற்றி பேசுனீங்களோ, இனிமே நான் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. மேற்கொண்டு எதா இருந்தாலும் எங்க முதலாளிகிட்ட வந்து பேசிக்கங்க.
0: என்ன முதலாளிகிட்ட பேசுங்க, நான் யார் தெரியுமா?
2: எங்க எங்க எங்க கொஞ்சம் சும்மா இருங்க.
0: என்ன என்ன சும்மா இருக்கிறது, நான் யாருன்னு இவனுக்கு காட்ட போறேன்.
3: நீங்க யார் ஆவனாலும் இருங்க சார், அதை பத்தி நான் இருக்கு. ஓகேவா?
0: ஆஃப்டர் ஆல், கடையில் வேலை செய்கிற பையனு உனக்கு இவ்வளவு திமிர?
2: ஏங்க சும்மா இருங்களேங்க.
0: நீ சுமாரு மணிகை சம்பளம் எடுத்துட்டு போட.
3: போறேன் போறேன், ஆனா ஒண்ணு சொல்லிட்டு போறேன், இதை நான் சும்மா விட மாட்டேன்.
2: என்னங்க நீங்க அவனை இப்படி விரட்டி அமைச்சிட்டீங்க, மளிகை சாமான்லாம் எடுத்துட்டு போறான் பாருங்க.
0: நான் விரட்டி அடிச்சதுதான் அவனுக்கு தெரியல, அவன் தப்பு தப்பா நடந்துகிட்டது தெரியலையே.
2: மளிகை சாமான எடுத்துட்டு போயிட்டான், இப்ப என்ன பண்ண போறீங்க?
0: உலகத்துல இவன் கடையை விட்டா வேற கடையே கிடையாது, அதான் இப்ப தெருக்கு தெரு சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்காங்களே, போய் வாங்கிட்டா போச்சு.
2: தாராளமா வாங்குங்க, 2000 3000 அதிகம் செலவு பண்ணுவீங்க. ஏற்கனவே பட்ஜெட்டில் துண்டு

0: வேஷ்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களே பாத்துக்கங்க, இதுல நான் தலையே இட மாட்டேன். இந்த ஒரு நாள் கூத்துலயே இவ்வளோ கலாட்டாவா?
1: இது கலாட்டா இல்ல, தப்பு தப்பா நடக்கிறத சரி பண்றேன், சிஸ்டம் சரி பண்றேன்.
0: இத பாருங்க,
1: எதுவும் பேசாத, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் நானே சரி பண்றேன். வேண்டும் வேண்டும்
2: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
1: வேண்டும் வேண்டும்
2: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
1: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
0: என்னங்க அங்க என்ன சத்தம்?
1: என்ன கேட்டா நான் இங்க தானே இருக்கேன். வேண்டும் வேண்டும்
2: மன்னிப்பு கேட்க வேண்டும்,
1: வேண்டும் வேண்டும்
2: மன்னிப்பு கேட்க வேண்டும்.
0: பாத்தீங்களா, நீங்க மன்னிப்பு கேட்கணுமாமே.
1: நான் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்?
0: என்ன கேட்டா நானும் இங்க தானே இருக்கேன், நீங்களே வெளியில போய் பாருங்க.
2: மன்னிப்பு கேட்கலன்னா விடமாட்டோம்.
1: நிறுத்துங்க,
2: முன்னால ஆயிரக்கணக்கா எங்க ஆளுங்க வந்து நிப்பானுங்க. என்ன சரிதானா?
1: நிக்கிறது மட்டும் இல்ல, கோஷம் போடுவாங்க, தர்ணா பண்ணுவோம், போலீஸ் வரும், அப்புறம் எல்லா மூலையிலயும் ஸ்பீக்கரை போட்டு மைக் செட்ல வந்து எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கும்.
2: வெளியில
1: மைக்லயும் உங்களால முடிஞ்சத பாத்துங்க. இன்னும் எண்ணி 10 நிமிஷத்துல இன்னும் நடக்குது முடிமாருங்க. ஏகா வாக்க போலாம்.
2: வரண்டா தம்பி, செல்லுல ஒரே ஒரு மிஸ்ட் கால், அவ்வளவுதான் உன் ஆட்டம் க்ளோஸ். ச்சே, இந்த ஆளுக்கு இன்னைக்கு தலையெழுத்து ஒரே கிறுக்கலாக்குது போலக்குதே. வாடா போலாம்.
1: போங்கடா, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்.
0: என்னங்க நீங்க நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. நீங்க மட்டும் மன்னிப்பு கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்லாம போயிருக்கும் பாருங்க.
1: என்ன, எனக்கு வெக்க மானம் சூடு சொரணம் எதுவுமே இல்லைன்னு நினைச்சிய? என்னால மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது.
2: சரளம்மா, சரளம்மா,
0: வந்துட்டேன் சேந்தாமரே.
2: சரளம்மா, எல்லார் வீட்லயும் வேலை முடிச்சுட்டேன், உங்க வீட்டுல மட்டும்தான் பாக்கி.
0: சேந்தாமரே, ஒரு அரை மணி நேரம் அப்படி உட்காந்து டிவியை பாரு, இல்ல உன் கன்சுவை 4 சுத்திட்டு வா, அதுக்குள்ள அடுப்புல இருக்க வேலையெல்லாம் முடிஞ்சிடும்.
2: என்னம்மா நீ, இன்னைக்காவது சீக்கிரம் வீட்டுக்கு போய் பசங்களை கவனிக்கலான்னு பார்த்தேன்.
0: அடடா, பசங்கன்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, உன் சின்ன பையனுக்கு டியூஷன் கேட்டிருந்தல்ல, பக்கத்து தெருவில் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர் வசதி இல்லாத குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக டியூஷன் சொல்லித்தராங்களாம். உன் பையனை அங்கே சேர்த்து விட்டுரு, நான் வேணா கூட்டிகிட்டு போகிறேன்னே.
2: அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, அவன் நல்லா படித்து வரணும், அதான் எனக்கு ஓணும். சரி சரி, நீ பொறுமையாக வேலையை கவனி. 6 நம்பர் அம்மா கூப்பிட்டாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு வர.
0: சரி செந்தாமர, நீ போயிட்டு வா.
1: மா, மா, இந்த டூத் பேஸ்டும் ஹேர் ஆயிலும் லிஸ்ட்ல விட்டு போயிருந்துன்னு சொன்னீங்களே, இந்தாங்கம்மா.
0: ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அடடா, உன்னை இந்த வெயில்ல வர வச்சிட்டேன், கொஞ்சம் மோர் சாப்பிட்றியா?
1: அதெல்லாம் எதுக்குமா, இதெல்லாம் வேணாம்மா. உங்களுக்கு எப்ப என்ன வேணாலும் ஒரு போன் போடுங்க, வந்து உடனே குத்துறேன்.
0: எதுக்கு மறுபடியும் மறுபடியும் இப்படி அசிங்கமா சிரிக்கிறீங்க?
1: சரளா, நான் சொன்ன போது நீ நம்பல, இப்ப அது நடந்திருக்கு.
0: என்ன சொன்னீங்க, என்ன நடந்துருச்சு?
1: ஏதோ நான் மன்னிப்பு கேட்கணும், கும்பல கூட்டுவோம், அது இதுன்னு மிரட்டிட்டு போனாங்களே செந்தாமரையும் இந்த மளிகை கடைக்கார பையனும். அதுக்கெல்லாம் அவங்களுக்கு தைரியம் கிடையாதுன்னு நான் சொன்னேன்ல, ஆனா நீ நம்பல. இப்ப பாத்தியா, இப்ப பாத்தியா, அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம எனக்கு பயந்து திரும்பி வந்திருக்காங்க.
3: என்னது, உங்களுக்கு பயந்தா?
1: ஆமா, எனக்கு பயந்து தானே பொட்டி பாம்பா அடங்கி வந்திருக்கிறீங்க.
3: ஆடச்சி, நாங்க வந்திருக்குது அம்மாவுக்காக, அவங்க வார்த்தைக்காக, உங்களுக்காக இல்ல.
1: என்ன சொல்றீங்க?
3: நானும் செந்தாமர் அக்காவும் சொன்ன மாதிரியே இங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்து கோஷம் எழுப்பி உங்களோட வழி பண்ணலான் தான் இருந்தோம். ஆனா சரளம்மா தான் எங்ககிட்ட வந்து பேசி எங்களை சமாதானப்படுத்துறாங்க. அவங்க மட்டும் வந்து பேசி இருக்கலன்னா இந்நேரம் உங்கள் கதை கண்டல் தான், சரளா அம்மாவால்

0: நீங்க தப்பிச்சீங்க.
1: டேய், இது என்னடா புது கதை?
0: இது கதை இல்லை, நிஜம். ஒன்னே ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இனிமே அனாவசியமாக எந்த மேட்டர்லையும் வேணாம், எங்கள் மேட்டரில் தலையிடாதீங்க. நாங்கள் அம்மா கிட்ட டீல் பண்ணிக்கிறோம், பட்டா.
2: அப்படி ஏன் பேசினான்னு
1: அதான் சொல்றேன்னு, நீ அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசிட்டேன்னு, அதாவது சரண்டர் ஆயிட்டேன்னு.
2: சரண்டர் ஆகலங்க, அவங்களோட சங்கடத்தை புரிஞ்சு வச்சிருக்கேன். இப்படி ஆளுங்களை கூட்டிட்டு கோஷம் போட்டா எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு உங்க ரெண்டு பேர் பேர்லயும் பிரச்சனைக்காரங்கன்னு முத்திர விழும். அப்புறம் இருக்கிற வேலை போறது மட்டும் இல்ல, வேற எங்கேயும் வேலை கிடைக்கிறதும் கஷ்டம். வேலை கிடைக்கலனா எதிர்காலமே போய் குடும்பத்தோட நடுத்தருவுல நிக்கணும் அப்படின்னு புரிய வச்சேன். அவ்வளவுதாங்க, நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வழிக்கு வந்துட்டாங்க ரெண்டு பேருமே.
1: வந்து
2: இத பாருங்க, ஆபீஸ்ல நீங்க 100 பேரை திறமையா சமாளிக்கலாம். அவங்க கிட்ட உங்க அதிகாரத்தை காட்டி வேலை வாங்கலாம். நல்ல வேறக்காரன்னு பேர் எடுக்கலாம். ஆனா ஆபீஸ் வேலை வேற, வீட்டு வேலை வேற. வீட்டில் நான் சந்திக்கிறதெல்லாம் அதிகமாக படிக்காதவங்க, இல்லை படிப்பறிவே இல்லாதவங்க. அவங்க கிட்ட அவங்க வழியில் போய் தாங்க வேலையை வாங்கணும். ரொம்ப கண்டிப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப இடமும் கொடுக்கக்கூடாது.
1: சரி சரி, கடைசியாக என்னதான் சொல்ல வர?
2: வீட்டு வேலைங்கிறது ஷேரிங் தாங்க. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. இன்னும் சொல்ல போனால் கணவன் எந்த உதவியும் செய்ய வேண்டாம், உதவி பண்ணுற மாதிரி சும்மா கொஞ்சம் பாவலா கட்டினா கூட போதும். அந்த சந்தோஷத்திலேயே மனைவி சலிப்பில்லாம எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவாங்க. இதுதாங்க யதார்த்தம். அதனால என்னால முடியும் உன்னால முடியுங்கிற சவாலே தேவையில்லைங்க.
1: சரளா, என்ன மன்னிச்சிரு, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இன்னைக்கு உனக்கு லீவ் விட்ட மாதிரி ஜென்மத்துக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டேன். இனிமே உனக்கு நோ லீவ், முன்னூத்தரவு செஞ்சினாலும் நீ ஆன் டியூட்டி, ஓகே?
2: அதுதான் இந்த சரளா கிட்ட நடக்காது.
1: என்னது,
2: வருஷத்துல உங்களுக்கு இவ்வளோ நாள் லீவுனு ஆபீஸ்ல கொடுக்கற மாதிரி எனக்கு இவ்வளோ நாள் லீவுனு நீங்க கொடுக்கணும்.
1: லீவா?
2: எதுவும் பேசக்கூடாது. இப்போ ஆடி பண்டிகை வரப்போகுது, என்ன பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க?
1: ஐயோ சரளா, அதெல்லாம் வேண்டாமே.
2: என்ன வேண்டாம், சின்ன விஷயம் தானே, இதுக்கு போய் அலட்டிக்கலாமா?
3: வானொலி நாடக விழா 2026 இதுவரை இதுக்கு போய் அலட்டிக்கலாமா நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் எஸ்எல் நானு அவர்கள். நடிப்பு குடும்பத் தலைவராக அப்பா ரமேஷ், குடும்பத் தலைவியாக சி கற்பகம், வீட்டு வேலை செய்யும் செந்தாமரையாக வி உமா மகேஸ்வரி, மளிகை கடைக்காரராக பி ராமன், செய்தித்தாள் விநியோகிக்கும் நபராக பி வாசுதேவன் ஆகியோர். அமைப்பில் உதவி எஸ் நந்தினி, அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 9:36 19 சங்கீத வானொலி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். நான் மகா நல்ல திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 9:45. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மதுராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10 மணி. 1615 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசிக்க போகிற இந்த நிகழ்ச்சி தேன்மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கேட்கவிருக்கும் பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:51. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம், உத்தமபுத்திரன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:13:45 நொடி. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வானம்பாடி திரைப்படத்திலிருந்து.

அதே பாட்டு, அதே பாவம், குரலிலும் அதே குறைவு, அதே கனவு. மீனா பாடம்மா, மறுபடியும் இந்த வீட்டுல ஆனந்தம் மலரட்டும். அம்மா பாடம்மா, நீ பாடும்போது உமா பாடுற மாதிரி இருக்கு. பாடம்மா பாடு.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:20 தேன்மொழி நிகழ்ச்சியில் நடத்ததாக பாடல் கேட்கலாம். பெற்ற மகனை விற்ற அன்னை திரைப்படத்திலிருந்தார்.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 10:27. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுமை நேரம் 10:35 12:00. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். பச்சை விளக்கு திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:43 53 நொடி. நீங்கள் ரசித்து கேட்டுட்ருக்க இந்த நிகழ்ச்சி தேன்மழை. தேன்மழை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். போலீஸ்காரன் மகன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.
1: காற்று வந்ததும் கொடிய செய்ததா,
2: நிலவு வந்ததும் மலர் மலர்ந்ததா, மலர்

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரி.

0: மேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவே.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:52. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் அந்தமான் காதலி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை நேரம் 10:57. தேன்மொழி நிகழ்ச்சியை நிறைவாக கேட்கவிருக்கும் பாடல் பாலும் பழமும் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுவை, நேரம் 11 மணி. நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. நாளை காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் இதயகீதம் ராமானுஜம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 6:15 தெய்வீகராகம் சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் ஊடுபயிர் சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். உரையாடுபவர்கள் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள், கருத்துமுத்துவாக சீனிவாசன் முருகர் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பவளப்பாறைகள் வழங்குபவர் ஈனாக அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ உலக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுவதன் அவசியம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8 மணிக்கு ஒத்துழையாமை இயக்க தினம் உரை வழங்குகிறார் தென் திருவிதாங்கூர் இந்து கல்லூரியின் மேனாள் இணை பேராசிரியர் முனைவர் எஸ் பகவதி பெருமாள் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோயில் சென்னை அஞ்சல். 8:30 தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் மற்றும் இந்திய குடியரசுத் தலைவர் அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்ட நிகழ்வில் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்களை காவல்துறையினருக்கு வழங்கி சிறப்பித்த நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பினை கேட்கலாம். 9 மணிக்கு அரங்கிசை என் விஸ்வேஸ்வர அவர்களின் புல்லாங்குழல் இசை இடம்பெறும். மீரா சிவகிருஷ்ணன் அவர்கள் வயலின், சேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் குருராஜ் அவர்கள் மொஹர்சிங். சென்னை அஞ்சல். 10:02 கீட்டலி இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு தாய்ப்பால் எனும் அமுதம். நெறிப்படுத்துகிறார் கல்யாண சுந்தரம் அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு துலாக்குள் நேயர் கருத்து மரல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீ வில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் ஸ்ரீரேகா. 12:30 பன்னிசை மாலை புரசி இ அருணகி.

அருணகிரிநாதர் அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கிங் அவர்கள் எழுதிய தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி மகளிர் விருப்பம். 2:15 என்று மினியவை. பிற்பகல் 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம். ஆசிரியர் டாக்டர் எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள். மாணவர் வி அபிராமி. 2:55 வானொலி அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். பூஷணி கல்யாணராமன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 4 மணிக்கு சிவகங்கை சீமை திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. திரைக்கதை வசனம் கண்ணதாசன். இயக்கம் கே சங்கர். 5 மணிக்கு இளைய பாரதம். நேரலை நெறிப்படுத்துகிறார் ஏஞ்சலா அவர்கள். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் ராஜேந்திர சோழகன் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் நிறைவு பகுதி. 6 மணிக்கு திரையிசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8:00 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சி. தேன் வளர்ப்பு குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் சோமங்கலம் ஆர் ஷியாம்ஜான் அவர்கள். தொடர்ந்து இயற்கை வேளாண்மை குறித்த தேனி காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் வி கார்த்திக் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் காணலாம். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த வாராந்திர விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 முதல் 9:30 வரை ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை அகில பாரத இசை நிகழ்ச்சி. சின்மய சகோதரிகள் உமா ராதிகா அவர்களின் பாட்டு கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. டெல்லி அஞ்சல் 11:00 நிகழ்ச்சி நிரல் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள். இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பகல் 2 மணி பிற்பகல் 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லி அஞ்சல். காலை 6:45 மாநில செய்திகள். காலை 7:15 பின்னர் பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00 11:00 ஆகிய நேரங்களில் இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.